நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 ஜெய்ஷ்ட மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்களை கேட்கலாம்.
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 5வது குறட்பா.

விரிக்காமல் தொகுத்துச் சொல்லியும் இன்னா சொற்களை நீக்கியும் கேட்கும் மாற்றார் மகிழுமாறு சுவைபட சொல்லியும் தன் நாட்டிற்கு நன்மை விளைவிப்பவனே தூதன்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நியூடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி பி கனிஷ்கா, 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்ச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் குறித்து ஆலோசனைகள் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம், ஞானத்தின் பெரியது எது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4:00 ஊர்முறவும் தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரியாக்கட்டாநகரம் மாணிக்கநாச்சியாரம்மன் கோவில் வாசலில் இருந்து நேரலையாக உள்ள அவரை கேட்கலாம், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் ஊர்முறவும், மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது, வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் தொடர்ந்து தேசபக்தி பாடல், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியில் நெல் பருத்தி சாகுபடி, காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கே ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாலையின் காற்றில் வரும் கானம், 8:25

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பு எய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேயேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களையெல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்களெல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றேன் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்களெல்லாம்

0: பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆலமரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. முகம் காட்டும் முன்காலை பொழுதில் முருகப் பெருமானை வணங்கி பாடியிருக்கிறார் பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலையின் 1.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு

0: ரேவதியக்கா, ரேவதியக்கா, உங்களுக்கு பசும்பால் வேணுமா?
1: என்ன சுபா, என்னமோ பைப்பில் வர்ற மாதிரி சொல்கிற?
0: அப்படிதானே வச்சுக்கோங்களேன். நம்ம பூங்கொடி வீட்டு பால் வாடிக்கையே கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் இன்னைக்கு கொடுக்காம மீந்து போயிடுச்சாங்க்கா. அதனால யாருக்கு வேணும் வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
1: என்ன சுபா இப்படி சொல்கிற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இந்த பூங்கொடி.
2: ரேவதியக்கா, அக்கா.
1: பூங்கொடி வாமா உள்ள.
0: அக்கா அக்கா, பூங்கொடி கையில் பாருங்க, வாளியோட தான் வந்திருக்கு.
1: சத்த சும்மா இரு சுபா, என்னன்னு கேட்போம்.
2: அக்கா, அம்மா உங்ககிட்ட பால் கொடுக்க சொன்னாங்கக்கா.
1: என்ன பூங்குடி இது? சுபா இப்பதான் சொல்லுச்சு, பாலெல்லாம் நிறைய மீந்து போயிடுச்சு, யார் யார் வீட்டுக்கோ பாலெல்லாம் கொடுக்குறீங்கன்னு.
2: ஆமாங்கக்கா, வாடிக்கையே எடுக்கிறவங்க இன்னைக்கு எடுக்காம போயிட்டாங்க. இந்த மாதிரி பலமுறை ஆகி மீந்துதாக்கா போகுது.
1: ஏன் பூங்குடி, காசு கொடுத்து தீவனம் வாங்கி மாட்டுக்கு போட்டு அது கறக்கிற பாலை இப்படி இனாமா கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்?
0: இந்த ரேவதியக்கா ஒரு ஆளு, அதை இதுன்னு சொல்லி கொடுக்க வந்த பாலையே கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு.
1: ஏன் பொங்குடி, இதுதான் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி மீந்து போற பாலெல்லாம் வச்சு எத்தனை விதமா மதிப்பு கூட்டி லாபம் பார்க்கலாம், அது தெரியாம இப்படி பண்றீங்களே பொங்குடி.
0: அக்கா, மதிப்பு கூட்டுறதுக்காக தான்க்கா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கு. நீங்க அந்த பாலை ஒரு பால் பாயாசமாவோ இல்ல பால்கோவாவோ செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடுங்க.
1: சுபா சத்த கம்முன்னு இருக்கியா?
2: சுபாக்கா சத்த சவனின்னு இருக்கீங்களா? ரேவதி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அதை கேட்போம் என்னன்னு.
1: பொங்குடி, நான் சொல்ற விஷயத்த நீயும் காது கொடுத்து கேளு, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லு. இந்த மாதிரி மீந்து போற பாலை வச்சு நறுமண பாலா தயாரிச்சு விற்கலாம், பன்னீர் செஞ்சு விற்கலாம், மசாலா மோரா அதை தயாரிச்சு கொடுக்கலாம், பாலாடை கட்டியா செய்யலாம், பாலை தயிராக்கி அதுல வெண்ணெய் நெய்யின்னு எடுத்து சாக்லேட்டு மிட்டாயி இத மாதிரி தயாரிச்சு பண்ணலாம். பாலு கூட கேரட்டை சேர்த்து கேரட் அல்வா செஞ்சு அதை பக்கம் பக்கம் உள்ள பேக்கரி கடையில விற்கலாம். பொங்குடி, எத்தனை வழி இருக்கு தெரியுமா?
0: அக்கா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை எப்படி செய்யலாம் அதை சொல்லுங்களேன்.
2: ஏங்கா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்கு நிறைய பன்னீர் ரோசா வாங்கணும், அதை இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கணும்.
1: பொங்குடி நிறுத்து நிறுத்து, சுபா கேட்டது ரோஸ் வாட்டர் இல்ல, அதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பன்னீரை பத்தி கேக்கல. பால்லேந்து எடுக்கிற பாலோட கட்டி வகை ஒன்னு இருக்குல்ல பன்னீர்னு, அத சொல்லுது.
2: ஓ அப்படியா சுபாக்கா?
0: அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, அதை எப்படி செய்யணும்னு.
1: அது பெரிய காரியமே இல்ல சுபா. இந்த மாதிரி பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம், அதுலயும் கொழுப்பு நிக்கிய பாலுனா இன்னும் நல்லது. அதோட அசிட்டிக் அமிலம் ஒரு 100 மில்லி தண்ணியில 1 மில்லி கலந்தா போதும். அப்படி அது கிடைக்கலையா, வினிகர் இருக்கு பாரு, வினிகர் அதை கொஞ்சம் எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற பால்ல சிறுக சிறுக சேர்த்தோம்னு வச்சுக்கோ, ஏன் பால் திரிஞ்சி கட்டியா வரும். அந்த தண்ணியை இருத்துட்டு மீதம் இருக்கிற அந்த பாலோட கட்டியில 2-3 தர தண்ணியை ஊற்றி அலசிட்டு ஒரு வெள்ளை காட துணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி அறையோட வெப்பநிலையில் 1 நாளும் உறை வெப்பநிலையில் 2 நாளும் வச்சா போதும். 2 வாரம் வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்தலாம்.
0: ஓ, இவ்வளோதானக்கா பன்னீர்?
2: பன்னீர் இருக்கட்டும் ரேவதி அக்கா, இந்த மசாலா மோர்னு ஒன்று சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஏன் பூங்குடி, மசாலா மோரை பற்றி கேட்டுட்டு இருக்கிய? கையில் இன்னும் 2-3 வாளி வச்சிருக்கிய, அந்த பாலெல்லாம் எங்கே போய் கொடுக்க போற? கொடுக்கறதுக்காக வேணா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத பூங்குடி, நீ கஷ்டமா இருந்தா இங்க வச்சிரு. இப்ப அக்கா சொன்னாங்களே பன்னீரு, அது செஞ்சு பாப்போம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சீன். உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்

0: கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி மயிலாடுதுறை நீடூர்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்
3: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமேக்ஸ்.
6: இன் சொல் ஆமோது
1: இணையும் நேரம் 6:40.
6: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், இனிதன தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழனினும் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளார், அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி, தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்பது அந்த புறநானூற்றுப்பாடல். அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அதியமான். கார்மேகத்தை கண்டு ஆடுகின்ற மயிலுக்கு மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி தான் அணிந்திருந்த போர்வையை போற்றினான் பேகன். அதுபோல கடல் தண்ணீர் கண்ணுக்கட்டிய தூரம் வரை இருந்தாலும் மனிதர்களின் தாகத்தை கடல் நீரால் போக்க முடியாது. ஆடு மாடுகளெல்லாம் குடித்து குளித்து அந்த தண்ணீரை அசுத்தமாக்கிய நிலையிலும் சேறு நிறைந்த நீராக இருந்தாலும் கூட அது எல்லோருக்கும் பயன்படும். குளத்து நீரை ஊருணி நீர் என்று கூறுவோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஊர் மக்கள் நீர் உண்ணுகின்ற குளத்தை ஊருணி என்பார்கள். வழக்கத்தில் இது ஊரணி என்று வழங்கப்படுகிறது. ஊருணி நீர் போல நாமும் பிறருக்கு பயன்பட்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி மயிலாடுதுறை நீடூர்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை 6:45.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி.

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணைப் பிரதமர் திரு தோங் சவான் போம் விஹானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ்

0: தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டரோச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ்.

0: செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: துளிர்க்க வருகிறது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: பி கனிஷ்கா.
7: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
8: அரசு மேல்நிலை பள்ளி 5வது வகுப்பு.
7: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: முளைப்பாரி பாடல்.
7: எங்க பாடுங்களே?
8: முளைப்பாரி பாடல். தன்னானே தன்னனே, தானானே தன்னனே, 1வது நாளிலே வசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கொன்றான் 2 அடுக்கு ஓடும் பிள்ளை தொட்டிலிட்டு தன்னானே வாங்கி அந்த முத்துக்களை வாளியிலே ஊற வைத்து கம்மந்தட்டை 2 எடுத்து கணுக்கணுவாய் முறித்து வச்சு சோளத்தட்டை 2 எடுத்து சுளை சுளையாய் முறித்து வைத்து மட்டாந்தொழுத்தெடுத்து திறந்து மாட்டேருவை அழித்து வந்து தன்னானா ஆட்டந்தோடு திறந்தெடுத்து ஆட்டெருமை அள்ளி வந்து கடுகுலஞ்சு சிறுபயிரம் காராமணி பயிர் மிளகு சிறுபயிரம் முத்தான மணிப்பயிரம் மூலப்புட்டன் முன்னா 4 ஒரு முளைப்பாரி ஓரளவு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தலையிலேயே ஒரு குவளை தன்னானே. நாட்டுப்புற பாடல்.
7: சூப்பரா பாட்டு பாடுனீங்க. முளைப்பாரியில என்னென்ன தானியங்கள் எல்லாம் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: தெரியுமே.
7: என்னென்ன
8: நவதானியங்கள்? நெல், கோதுமை, பச்சை பயிர், துவரை, மொச்சை, கொள்ளு, உளுந்து, கொண்டைக்கடலை.
7: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: வக்கீல்.
7: எதனால நீங்க வழக்கறிஞர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க பாப்பா?
8: மக்களுக்கு நீதியை வாங்கி தருவதற்காக.
7: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த வழக்கறிஞர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கு.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
1: துளிர்த்து எழுந்தது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: இதுதான்
1: நாம்

0: வாய்க்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் எணி கேட்கலாம்.
1: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.
2: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
3: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்
2: காரைக்கால்.
1: வணக்கம் நேயர்களே, அதிகாலை வானில் சூரியனின் வெளிச்சம் கண்டேன். அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன். அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பென்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருப்பினும் நான் கண்ட அன்பின் அர்த்தம்

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: தன் மனதில் உள்ள ஆசைகளை வெளிப்படுத்தும் ஒரு கல்யாண ராகம் இதோ.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: அவள் காதல் சொன்ன அந்த நொடி சுகமான நினைவுகளை எண்ணி

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: தன் கல்யாண கனவுகளை எண்ணி காத்திருக்கும் ஒரு பாவையின் வரிகள் இதோ.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: சார் டைல்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசகம் ராசகம். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100-ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்பில்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும், மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும், மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில

0: அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார்கோயில் வசனமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 7:25:40.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
12: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
11: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
13: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
17: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
18: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேர்கள் எனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
19: முகத்தில் பருவா சைபால், சொரியாசியங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
11: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், தெருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ. நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி, மின்னல், மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழி

0: குரு கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையெல்லாம் கேட்டேன். தேனீ பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார். நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான், மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார். இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை, மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுகிறத மட்டும் கேட்டே அமரக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்குறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னானான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: திசையட்டும் வானையில் நின்று இசை மீட்டும் காரை பண்பலை 100.3.

சுற்றி தொடரும் வானம்பாடியாய் பற்றி படரும் கானம்பாடி இசைக்க இணைகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை

0: பழங்கூர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: வெற்றியை விட ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஏனெனில் ஒழுக்கம் இல்லாத வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. வெற்றியை விட ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஏனெனில் ஒழுக்கம் இல்லாத வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. இந்த நற்காலையின் நற்சிந்தனையுடன் இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம், எம் கே அன்பழகன். நீலவானும் நெய்தல் மண்ணும், பச்சை வயலும் படரும் காற்றும், பகலவன் ஒளியும் பறக்கும் ஓசையும், காற்றின் இசையும் சேற்றின் மனமும், பாட்டின் ஒளியும் கூட்டின் அசைவும், கண்ணில் எழும் காட்சிகளாய் மனதில் எழும் எழுச்சியாய் புலர்ந்த காலையின் புத்தம்புது மலர்ச்சியாய் மலரும் காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாகப்பட்டினம் மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தேசிய மக்கள் நீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களின் தலைமையில் வரும் 13/6/2026 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றத்திலும் வேதாரண்யம் மற்றும் கீழ்வேளூர் தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெறும். இதில் சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், மனவாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், காப்பீடு நிறுவன மேலாளர்கள், வங்கி நிறுவன மேலாளர்கள், காவல்துறையினர் மற்றும் வழக்காடிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அந்தந்த நீதிமன்றங்களின் எல்லைக்கு உட்பட்ட வழக்குகளை அந்தந்த நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் செய்து கொள்ளலாம். சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகளால் கால விரயம் மற்றும் பண விரயம் தவிர்க்கப்படும். நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்த்துக் கொள்ள அவர்களால் செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணம் திரும்ப செலுத்தப்படும். இந்த அரிய வாய்ப்பினை வழக்காடிகளும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் பொதுப்பணித்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வரும் 7ஆம் தேதிக்குள் குடிநீர் வரி பாக்கியை செலுத்தி தங்கள் இணைப்பு துண்டிக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ளும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தவறினால் தங்கள் குடி

0: குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். மேலும் குடிநீர் இணைப்போடு மின் மோட்டார் பொருத்தி பயன்படுத்துவதை கண்டுபிடிக்கப்பட்டால் மின் மோட்டார் பறிமுதல் செய்யப்படும், அதோடு குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்படும் என்பதையும் காரைக்கால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் அறிவித்திருக்கிறார்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இதமான இனிய காலை பொழுதை இசையால் வசமாக்கிக் கொண்டிருக்கிறது காலை காம்போ.

இனிக்கும் காலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு. நிகழ்ச்சியில் தொடர்கிறது சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் நாதன்கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் வைகாசி பிரமோற்சவத்தில் இன்று திருமஞ்சனம், மாலை கருட வாகனம். நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டூர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இன்றிரவு செடில் உற்சவம். காரைக்கால் மேலக்கோட்டுச்சேரி ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவத்தில் இன்று மஞ்சள் நீராட்டு விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்யநல்லூர் அருள்மிகு பிரகன்நாயகி அம்பாள் உடனுறை அருள்மிகு சுவர்ணபுரீஸ்வர சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் காலை அபிஷேகம், தீபாராதனை. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோயில் திருவிழாவில் இன்று ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அலங்காரம். அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தான மகிஷ சம்ஹார நினைவு பெருந்திருவிழாவில் இன்று உதிரவாய் உற்சவம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருமலைராயன்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய மற்றும் சுய தொழில் தொடங்க உகந்த மத்திய மற்றும் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில் பயிற்சி பிரிவுகளில் மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 22/5/2026 முதல் 22/6/2026 ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேச குடியுரிமை பெற்ற மாணவிகள் https://www.sentacpudicherry.in/iti-admission அல்லது https://labor.py.gov.in என்ற சென்டாக் இணையதள இணைப்பு மூலமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் வந்து இலவசமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். தொழிற்பயிற்சி பிரிவுகள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் 1 இயர் NCVT, சீயிங் டெக்னாலஜி 1 இயர் NCVT, காஸ்மெட்டாலஜி 1 இயர் NCVT, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 1 இயர் NCVT. பயிற்சிகளில் சேரும் மாணவியர்கள் அனைவரும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஸ்டைஃபன், தகுதி தேர்வு அடிப்படையில் மாதம் 1000 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகையுடன் இலவச மதிய உணவு வழங்கப்படும். விவரங்களுக்கு முதல்வர் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பட்டினம் 03638-23424-8-63811-4552-26 இன்னும் எண் 9488-3262-33. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகிற ஜூன் மாதம் 13 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர், மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர், மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கிறது. 8 மணிக்கு தகவல் சுரங்கம் தொடர்ந்து 8:05 உங்கள் மனம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு நீங்கள் கேட்டு விரும்பும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் உங்கள் அறிவிப்பாளர் சகோதரி எம் கே சுஜிதா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறவிருக்கிறது. 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேரும் பயிற்சியில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியோடு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய், இலவச சீருடைகள், புத்தகங்கள், ஐடி கார்டு மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இரு பாலினத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் நேரில் சென்றோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இணையதள முகவரி https://www.centakpudicherry.in/itiadmission/ அல்லது https://labor.py.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இனிக்கும் இசை வசந்தமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: காலை பொழுதை கனிவாக்கி இணைத்தது. காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: தொடர்கிறது தொலைபேசி தொட்டழைத்து மனம் கேட்ட பாட்டி சேர்த்து இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை

நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய குழந்தைங்க என்ன வாகனம் ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆசைகளை அவங்கள்ட்ட கொண்டு திணிக்காம அவங்க எதுல ஆசையா இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும், நம்மளுடைய ஆசைகளையும் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொன்னான்னா, டாக்டர் நமக்கு சம்மந்தம் இல்லப்பா, அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லாம அவனுக்கு ஒரு தடையா இல்லாம, அந்த ஊர்லயே பெரிய டாக்டர் யாரு, அவங்க எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய கிளினிக் வச்சுருக்காங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்படின்னு அவங்கள பற்றிய செய்திகளை சேகரித்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்து, இந்த மாதிரி என்னுடைய பையன் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்றான், உங்களோட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த பையனை கொண்டு காட்டுங்க. சப்போஸ் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் ஆசைப்பட்றான், ஐஏஎஸ் படிக்கணும் ஆசைப்பட்றான் அப்படின்னா, அவனை வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான், இல்லை யாரோ ஒருத்தவங்களுடைய தூண்டுதல், இல்லை ஆசிரியரோ இல்லை நண்பர்களோ சொன்ன விஷயத்தால் தான் அவனுக்கு ஐஏஎஸ் ஆகுன்ற எண்ணம் வருது அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை சேகரித்து அந்த பையனுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆக்கத்தையும் கொடுக்கும் பொழுது அவன் மனசுக்குள்ளே கொஞ்சமாக இருந்த எண்ணம் கொஞ்சம் மேலோங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் தாண்டி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் போகணும் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்க பிஸ்னஸாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா, பிஸ்னஸாக நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லாமல், அந்த பிஸ்னஸை யார் பண்ணுறாங்க, நமக்கு இன்றைக்கி போகணும்னா இன்டர்நெட்டில் போய் எடுக்க முடியும், உலகத்தில் யாரெல்லாம் செய்கிறாங்க, அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற செய்தியை சேகரித்து பையனுக்கு ஒரு துண்டுகோலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய லைஃப்பில் அவன் நினைச்சதை சாதிப்பான், அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதில் வந்து அவனை சாதிக்க வைக்கும்போது தான் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு செயல்பாட்டாளனாக மாறுவான். நமக்கு பிடிச்சதை சாதிக்க வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது 50%, ஆனால் அவனுக்கு பிடிச்சதை சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிற போது 100%. 100% வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே அதை நோக்கியே அவனை செயல்பட வைக்க நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்யணும். குறிப்பாக பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அது எந்த ஃபீல்டு, அதில் யார் காம்படிட்டராக இருக்காங்களோ, அவங்க அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க, எந்தெந்த விஷயங்களை அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்தது, இந்த செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோடைய எம்டிஸ் அவங்களுடைய இன்டர்வியூ வரும், அந்தமாரி இன்டர்வியூவை படிக்கிறது, அந்தமாரி உள்ள கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்து ஒரு கன்சல்டேட் பண்ணி அந்த பையனுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கும் பொழுது அந்த பையன் பார்க்கும்பொழுது, சரி இந்த விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு துணையாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவங்க இறங்கி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் அவங்கள நம்ம வந்து டெவலப் பண்ணுறது தான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது நமக்கு பயமாக இருக்கும், ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், அவங்க கூட ஒரு உந்து சக்தியாக இருங்க, நிச்சயமாக அவங்க சாதிப்பாங்க. அவங்களுடைய சாதனை தான் நம்ம குடும்பத்தோட சாதனை. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் சுழி 4368 என்ற முன்னிணைப்பெண்ணை தொட்டு 2311 2311 அல்லது 2994 8 சுழி அல்லது 2995 8 சுழி. துள்ளிவரும் பாடு நிகழ்ச்சிக்காக இன்றைய பொது அறிவு வினா. முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக சமீபத்தில் எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டது? காரைக்கால் பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் உங்களது விடையை கமெண்ட் செய்யலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: நிகழ்ச்சிக்காக என்னை வரும் முதல் நேரை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கமா?
0: காலை வணக்கம். கூறுவது யாரோ?
1: பேப்பர் மன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்?
1: கூலி படத்துல இருந்து பவர் பாடல்மா.
0: நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள்.

0: பிற்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இனிவரும் அடுத்த நேரத்தை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: மேடம்
0: சொல்லுங்க சார், யார் எங்க அழைக்கிறீங்க?
3: நாகூர்ல இருந்து ஜெகபர் சுவாமிக்கு பேசுறேன்
0: மேடம். உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: எனக்கு வந்து வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாடல் வாங்க மேடம்.
0: நன்றி
3: நன்றி.

0: அபி பேரீச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க நடக்கிறீங்க?
12: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார்க்கு பிடித்த பாடல்
12: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் எனக்காக பொன்னியின் செல்வன் என்ற படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்புங்கள் மேடம்.
0: நன்றி
12: நன்றி மேடம், வாழ்த்துக்கு நன்றி.

0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல ஒரு பொது அறிவினா கேட்டிருந்தோம் இல்லையா, முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக சமீபத்தில் எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டது? விடை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதற்கான சரியான விடை சிக்கிம். இதற்கு முன்னதாக மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம் போன்ற 4 மாநிலங்கள் முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 5வதாக சிக்கிமும் அந்த இடத்தில் நிலை பெற்றுள்ளது. நேர்கள் சரியான விடையை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில், மீனாட்சி, குலஞ்சியப்பன், புவனகிரி, சுமதி பாபு, அடுத்தது அமிர்தராயன் கோட்டை, பாரிவல்லல், நச்சுப்பிள்ளை நிறவியிலிருந்து, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, அசோக்ராஜ் ஐயாவடி, நாகூர் ஜெகபர் சாதிக், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கார்த்திகேசன், சிங்காரவேல், ரவிச்சந்திரன், கதிராமங்கலம் கணேசன், அடுத்ததாக கிருஷ்ணமூர்த்தி குத்தாலம், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், விஜயராகவன் மேல ஓடுதுரை, நளினி சங்கர், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அடுத்ததாக அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், இளங்கோவன் வைத்தியலிங்கம், மின்சார கண்ணன் இஞ்சிக்குடி, ஸ்ரீதர் காரைக்கால், அதம்பார் செல்வம், பழனி கவிதா, அடுத்ததாக திருபுவனம் லக்ஷ்மி ரவி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தப்லாம்புரியூர் வெங்கடேஷ், காரைக்கால் பண்பலைக்கு இனிய வணக்கம், காரைக்கால் சா பிரகாஷ், அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ், வரியங்காவல் கோசங்கர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், கலாவதி ராஜமோகன், இரவாஞ்சேரி புதுத்துறை செல்வகுமார், கொடிக்கால் பழையன் ஷாஹுல்

0: அமித் ராஜா, செந்தில் கண்ணன் பேரலம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேயரை நாம் வரவேற்கலாம். வருக வணக்கம்.
4: இனிய உற்சாகமான ஜில்லின் ஒரு நற்காலை வணக்கம் மேடம்.
3: கூறுவது யாரோ?
4: தில்லி வரும் பட நிகழ்ச்சி இணையம் நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மரத்தில் இயக்க முருகன்.
3: முருகன் சருக்கு பிடித்த பாடல்
4: எனக்கு ரெட்ரா படத்துல இருந்து கனிமா சாங்க.
3: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியில இருந்து ஜார்ஜ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஜார்ஜ் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: எனக்கு ராயன் படத்துல எனி சாங் கொடுங்க.
1: நன்றி சார்.
2: நன்றி, வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
6: இணைய காலை வணக்கமா.
1: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: நான் பட்ன சிவா.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: ட்ராக்கல்ல இருந்து நல்ல நல்ல பாட்டா ஒன்று போட்டு.
1: நன்றி.

0: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
1: இன்னும்
0: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: என் படம் வந்து ஜித்தா, பாடல் வந்து கண்கள் ஏனோ ஒண்ணு தேடுது. அந்த பாடல் கொடுங்க சகோதரி. அனைத்து நேயர்களுக்காக உண்டு பாடல் கொடுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
6: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
5: கூறுவது யாரோ?
6: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
5: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: தலைவன் தலைவி படத்திலிருந்து பொட்டலம் டைலாக்.
5: நன்றி
6: நன்றி, வணக்கம்.

சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகழ்ந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நிறைவான நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: காவிய தலைவன்ல இருந்து யாரும் இல்ல தனியறங்க அந்த பாடல் சொல்லுங்க.
2: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
2: மாதாக்கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து
6: கேட்டாதானே?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
4: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
7: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்சில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்களை நீ கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
9: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
10: ஜிம் போகிறவங்க வந்து அதிகமான ஹை ப்ரோட்டீன் டயட்டை அவங்க எடுக்கிறாங்க. சராசரியாக ஒரு 65 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 65 grams ஆஃப் ப்ரோட்டீன் போதும். ஆனால் ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் எடுத்திங்கன்னா அதில் மோர் தென் 200 அந்த மாதிரிலாம் அளவுக்கு அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து 100 to 150 grams அபவ் தான் அது இருக்கே தவிர அதுக்கு குறைச்சி இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த புரதம் வந்து அவங்களுக்கு அவங்க கிட்னிஸ் வழியாக ஃபில்டர் ஆக முடியாததுனால கிட்னி ஸ்ட்ரெயின் ஆகுது. கிட்னி ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அது ஹைப்பர் வரதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்குது. ஏன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றது. அதுக்கு மேல இருக்கிற அந்த அட்ரினல் கிளான்ஸ்ல தான் வந்து கார்டிசோல்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் பிளட் ப்ரெஷர் ஏறாம அந்த மாதிரிலாம் வந்து கண்ட்ரோல் பண்றது இதுதான். ஆனா வந்து இந்த கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர்ல வேரியேஷன் வருது. அதோட செடன்டரி லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈஸியா ஆளாயிடுறாங்க. ஃபுட் ஹேபிட்ல பாத்தீங்கன்னா தேவையான நார்சத்து, ப்ரோபயாட்டிக் அண்ட் ப்ரீபயாட்டிக் ஃபுட்ஸ் அவங்க எடுக்கிறது கிடையாது. இதனால குடல்ல வந்து அவங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாததுனால குடல்ல கழிவுகள் தங்கிடுது. அதே சமயம் இந்த செரட்டோனின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கக்கூடியது, மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கக்கூடியது. ஆனா இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸை வந்து உருவாக்கிடும். ஏன்னா நம்மளுடைய குடல்லேருந்து தான் வந்து அவங்களுக்கு வேகஸ் நர்வ் வழியாக அந்த ஸ்டிமுலேஷன் போய் அவங்களுக்கு ஒரு சாந்த நிலை கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாததுனால உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஜிம் போனால் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்வஸாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதனால் இப்போல்லாம் வந்து அவங்க உடல் தாங்கிக்கக்கூடிய சக்தியை விட அதிகமாக தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ட்ரைனர்ஸ் வந்து சரியான கைடன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எல்லாரும் போகணும்,
11: எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க் அவுட்
10: செட் ஆகாது. அதனால வந்து அவங்கவுங்க உடலுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்து கரெக்டா அவங்க செஞ்சாங்கன்னா இதுல இருந்து அவங்க வெளியில வரலாம்.
11: இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றத்தினாலதான் இந்த ஹார்ட் டிசீஸ் வருதுன்னு சொல்றீங்க?
10: கண்டிப்பா.
11: ஓகே டாக்டர், அடுத்து நீங்க சொன்னீங்க இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த PCOS, PCOD, தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு 40 வயதுக்கு மேல வர்றவங்களை பார்த்துருப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 வயசுலயே PCOD, PCOS, தைராய்டு, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இப்படி நிறைய பேர் சொல்றத கேள்விப்படுறோம். இதுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது என்ன விஷயங்களை மாத்திக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் டாக்டர்?
10: அதாவது வாழ்வியல் மாற்றம்னு சொல்லணும்னா நமக்கு காலையில் எழுந்ததுலேருந்தே இரவு தூங்க போகிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத முதல்ல கவனித்து பார்க்கணும். இப்போ வந்து குழந்தைகள் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ லீவ் டேஸ் அப்படின்லாம் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்குறாங்க. ஒரு சன்லைட் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. ஸோ விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இம்யூனிட்டி பவர் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்திய காலை பொழுது நாம் இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்திய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியை பதாகையாக விடுத்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் எல்லாத்தையும் வந்து உற்று கவனித்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் வந்து மிகச்சரியாக எல்லா நேரமும் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்க்கவே மாட்டாங்க, தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சில நேரம் இருக்கிற அந்த நேரத்தில் தான் வந்து சரியாக வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இதை பண்ணினேன், ஏன் இதை பண்ணினேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. அப்போ நம்ம பயிர்னு தூக்கி போடும் பாருங்க. அந்த மாதிரி சூழலில் யார் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னு நமக்கே தெரியாமல் யாரோ ஒருவர் நம்ம கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு குடும்ப நபர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இன்றைய ஒரு கேள்வியை விடுத்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி யார் அப்படின்னு, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கேமரா யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த கேள்வியை நாம் கேட்ட உடனேயே நம்முடைய நேயர்கள் நிறைய

0: பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற அந்த முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறாங்க. முதல்ல யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன். அவங்க ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டில் நான் தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சுற்றுமுற்றும் எப்பொழுதும் அவங்களுடைய கண்காணிப்புலேயே அந்த குடும்பம் இருக்குங்கிறத மிகச்சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னா மயிலாடுதுறை ஆனந்த். அது எப்படி சொல்கிறது, சொன்னால் மாட்டிக்குவேனே அப்படின்னு பயந்துருக்கிறார்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க, நாகூர்லேருந்து யூசுப் மாலின். அன்பு மகள் என்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நல்லம்பல் சேகலாவதின். எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா வந்து நான் தான், அப்புறம் நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது அன்னப்பெண் பேட்டையிலேருந்து எஸ் ஜோதி, நானும் என் நாய்க்குட்டி ஜாக்கியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகூர் ஜெகபிரசாதி, எனது பேரன் பேத்திகள் தான் அப்படின்னு இருக்காங்க.
1: அவரைக்காடு வித்யா வீரமணி, அது வேற யாரும் இல்லைங்க நான் தாங்க, நானே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பூந்தோட்டம் கார்த்திகேயன், அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அது வேற யாரும் இல்லைங்க நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
1: நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க.
0: அது உண்மை, அதாவது ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல.
1: ஆமாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளை தெரு வாசல்லேருந்து ஆரோக்கியதா செல்வமரி, எங்கள் ஊரின் எல்லையில் என் பெரியம்மா வீடு உள்ளது, அந்த வீட்டு வாசலில் அமர்ந்திருப்பார்கள், அவ்வளியே யார் யார் போகிறார்கள் வருகிறார் என்று அந்த அம்மாவிடம் தப்பவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா எங்க வீட்டில் நான் தாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
1: அடுத்ததா காட்டுமன்னார் கோயிலிருந்து டி மடப்புறம், தோப்பு தெருவில் முருகன், எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி நான் தான், மனைவி குழந்தைகள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வேலைக்கு போறாரா இல்லையான்னு தெரியலையே. சரி, அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்த நான் தான் யார் அனுப்பியிருக்காங்க, சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறையிலேருந்து.
0: அப்புறம் அரியலூர் மாவட்டம் அமிர்தாராயன் கோட்டை ஜெயகாந்தி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்ததா குவைத்லேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹமீன், யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஐயா கண்ணு ஜெயகாந்தி, அவங்க வந்து ஒரு வணக்கம் மட்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகூர் முகமது ஜலீல், என் மனைவிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அங்கே இங்கே நகர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூசகமாக சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், சிசிடிவி கேமரா வேறு எதுவும் இல்லை, அந்த ரெண்டு கண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி நாங்கள் வளர்க்கும் நாய் தாங்க, எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன், அவர் அனுப்பியிருக்காரு, எங்கள் அம்மா தாங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க.
1: அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர், சிசிடிவி கேமரா எனது பேரன் தேஜன், ஏனென்றால் அவன் எங்கள் வீட்டில் போகாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: செமினார் கோவில் குணசேகர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா என்ட்ரி சொல்வதானால் என்னுடைய சின்னம்மா மகனைத்தான் கூறுவேன், நாள் முழுதும் யார் எங்கு போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்கு வேண்டாதவர்களிடம் அதனை கூறி அவர் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதே அப்பப்பா.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோமல் சரவணன், அவங்களும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது புதுத்துறை செல்வகுமார், வீட்டில் உள்ள நால்வருமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவில் இருந்து.
0: அடுத்து காரைக்கால் நளினி, சத்தியமாக நான் இல்லை, ஏன்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், காலையில் வேலை செய்வது இரவு வீட்டுக்கு வருவது இதுதான் என்னுடைய வேலை, வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம், எல்லாருமே வேலைக்கு சென்று விடுவோம், இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு இருக்காங்க.
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா எங்கள் வீட்டு நாய் தாங்க, அது வீட்டுக்குள் யாரையும் விடாது, வெளியில் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் சென்று தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் வாழாட்டும், தெரியாதவங்களாக இருந்தால் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, உண்மையே சொன்னால் நான் மாட்டிக்குவேன், எதுக்கு வம்பு அப்படின்னு முடிச்சுட்டேன்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரேசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்ற பிரேச ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர்
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமுது
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில ஒரு கேள்வியை நாம் எடுத்திருந்தோம்.

0: வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா யார் அப்படின்னு நிறைய பேர் நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பின்னூட்டங்களை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் விடுத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அடுத்தது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் யூசுப் மாலி, இனிய காலை வணக்கம், எனது அன்பு மகள் என்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
1: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து செங்குந்தபுரம் இளங்கோவன், நான் எப்போதும் மேலோட்டமாகத்தான் இருப்பேன், என் மனைவிக்கு கேமராவை விட காந்த சக்தி அதிகம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சிசிடிவி யாருன்னா என் கணவர் தாங்க, எங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறது கேமராவே தோற்று போயிடும், சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி செல்வி சொல்லியிருக்காங்க.
0: பேரளம் செந்தில்கண்ணன், இருவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு, நான் தான் எங்கள் வீட்டோட நடமாடும் சிசிடிவி கேமரா அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்ததான் முள்ளக்காடு பாபு, எனது மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதம்பர் கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா முன்பு வந்து என்னுடைய பாட்டி, இப்பொழுது நாய்க்குட்டி மற்றும் பூனை, எங்கள் வீட்டுக்கு யார் எப்போது வந்தாலும் காட்டி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நீங்கள் இயல்பாக பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் பாட்டின்னு சொல்லவும் தான் நினைவுக்கு வருது. அப்போல்லாம் வந்து திண்ணை வைத்து தான் வீடு கட்டியிருப்பாங்க.
1: கண்டிப்பாக
0: அந்த திண்ணை வைத்து கட்டியிருக்கிற அந்த வீட்டில் எப்பொழுதுமே வீட்டில் இருக்க பெரிய மனுஷி யாருன்னா பாட்டி தான் இல்லையா. அவங்க எப்போதும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ இல்லையோ அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருப்பாங்க,
1: இல்லை தாயம் விளையாடிட்டு இருப்பாங்க,
0: ஆமாம் ஏதோ ஒன்று நடக்கும், இல்லை இரண்டு பாட்டிக்கு உட்காந்து ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் யாராவது ஒரு வெளியூர் ஆள் உள்ளார வந்தாலும் சரிதான், யாருப்பாது அப்படின்னு கேட்டுருவாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த கையை பார்த்தீங்கன்னா நெத்திக்கு நேராக கை வைப்பாங்க இல்லையா, அந்த கை வச்சதை வச்சு தான் கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்களோன்னு இப்போ இருக்கிற கேமராவும் அப்படி தான் இருக்கும், அந்த கை வச்சு பார்க்குற மாதிரி.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பாட்டிங்க சிசிடிவி கேமராவாக இருந்தாங்க. இப்போ பாட்டியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்களான்னு ஒரு சந்தேகங்கிறதுனால தான், யார் உங்கள் வீட்டோட சிசிடிவி கேமரா அப்படின்னு
1: கேட்டிருக்கோம்.
0: இப்போ அடுத்தது, எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா என் மனைவி தாங்க, இந்த பொருளை ஏன் அங்கே வச்சிங்க, ஏன் அயன் பாக்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணலையா, சாவியை எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா, மாட்ட மாட்டீங்களா, அத்தனை நடவடிக்கைகளும் கண்காணிப்பது தான் அவங்களுடைய வேலையன்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கார்.
1: விருத்தாச்சலம் அரசகுழி ஜான், இருவருக்கும் அன்பான காலை வணக்கம், இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: அமிர்தநாதன் சிவகுமார், அவர் வந்து எந்த ஊருன்னு அனுப்பலை, அந்த அடையாளத்திலேருந்து வந்திருக்கிறது ஃபாதர் அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்கார்.
1: எங்கள் வீட்டில் எல்லாருமே தான், அவரவர் கவனிப்பதை அவரவர் சொல்வார்கள் அப்படின்னு சேத்தூர் சீதா கலியப்பெருமான் சொல்லியிருக்காங்க.
0: போனகிரி சுமதி பாபு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, மன்னிக்கவும், கருத்து பதிவு பண்ண விரும்பலை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஏன் சொல்லுங்க,
1: ஏன்
0: யாரோ ஒரு சிசிடிவி கேமரா அவங்களை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது.
1: சரி சரி சரி. அடுத்ததான், என் மகள் எஸ் அக்ஷயா மீனாட்சி அப்படின்னு மதுரை சோஷன்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க.
0: கலகலப்பான நிகழ்ச்சி குதூகலமாய் வழங்கும் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம். திருபுவனம் சத்யபாமா, அலமேலும் மங்கை, வேற யார், எங்கள் அப்பா தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், நடமாடும் சிசிடிவி அவர் தான் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன், வேற யாரு சார், என் இல்லத்தரசி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி என்றால் அது நான், வெளியில் நடக்கும் தகவல் அனைத்தும் அலுவலகம் செல்லும் போது சேகரித்துக் கொள்வேன், வீட்டில் நாய் சுமார் 10 மேல் உள்ளது, ஆஹா, அதனால் எங்கள் வீட்டில் சிசிடிவி இல்லை என்றாலும் அதன் குறையை நாய் போக்கிவிடும் அப்படின்னு தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் அனுப்பியிருக்கார்.
1: கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், வீட்டில் மட்டும் இல்லை சார், நான் வேலை பார்த்த ஆஃபீஸ்லையும் வேறு யாராக இருக்கும் நினைக்கிறீங்க, அது நான் மட்டும்தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகூர் அலோன்ஸ்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டில் என் மனைவி தான் சிசிடிவி கேமரா, நான் என் செலவுக்கு பணத்தை எங்கே வச்சுருந்தாலும் கண்டுபிடித்து எடுத்து விடுவார், பெரிய துப்பறிய நிபுணர் மாதிரி அப்படின்னு
1: நினைப்பிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உண்மையை சொல்ல, நம்ம வீட்டை சுற்றி நிறைய சிசிடிவி இருக்குது, அதை சொன்னால் வீணாக சண்டை தான் வரும், காலில் எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு திருவாரூர் கேட்குற கே குமார் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள், என்னங்க இப்படி கேட்டுவிட்டீங்க, வேற யாரு, இந்த அடியேன் தான் அப்படின்னு அனுப்பியிருக்கிறார்.
1: மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டு செல்லப்பிராணிகள் தான், இருவர் ரெண்டு பேருமே நாங்கள் சிசிடிவி கேமராவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பயணித்துக் கொண்டிருக்கிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கிய ஒரு இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 9:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனை. நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்.

0: بكري.
1: தேதியும் சேதியும் இன்று ஜூன் 2 வரலாற்று பக்கங்களில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. 1896 மார்கோனி தான் கண்டுபிடித்த கம்பி இல்லா தந்திக்கான காப்புரிமத்தை இன்றைய நாளில் தான் பெற்றார்.
2: அமெரிக்க புவி வேதியியலாளரான கிளேர் கேமரூன் பேட்டர்சனின் பிறந்த நாள் என்று 1922 இதே தேதியில் தான் பிறந்தார். இவர் 1953 பூமியின் வயதை 4.55 பில்லியன் ஆண்டுகள் என துல்லியமாக முதன் முதலாக அளவிட்டார். இவர் புவி வேதியியல் ஆராய்ச்சியின் முன்னோடியாக திகழ்ந்தவர்.
1: விளையாட்டு துறையை மேம்படுத்துவதில் விளையாட்டு இதழ் பத்திரிகையாளர்களின் சேவைகளை போற்றும் வகையில் உலக விளையாட்டு பத்திரிகையாளர் நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 1924 பாரிஸ் ஒலிம்பிக்கில் சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட நாள் இன்றைய நாள் என்பதால் இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
2: ஆங்கில மின்னணுவியல் பொறியாளரான ஹென்றி ஜோசப் ரவுண்டின் பிறந்த நாள் இன்று. 1881 இதே தேதியில் தான் பிறந்தார். இவரது எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் வானொலி தொடர்புகளின் வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளன. 1930 சினிமா வளர்ச்சியின் போது இவர் கண்டுபிடித்த பேசும் பட அமைப்பு திரைப்படங்களின் ஒளியை பதிவு செய்ய பயன்பட்டது.
1: இந்தியாவின் 29வது மாநிலமாக 2014 அதிகாரப்பூர்வமாக தெலங்கானா மாநிலம் இன்றைய நாளில் தான் அறிவிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு செயல்பட தொடங்கிய நாள் இன்று.
2: ஜெர்மானிய உடலியல் நிபுணரான மேக்ஸ் ரூப்னரின் பிறந்த நாள் என்று. 1854 இதே தேதியில் தான் பிறந்தார். உணவுப் பொருட்கள் இயற்கையாக உட்கொள்ளப்பட்டாலும் சரி, வெறுமனே எரிக்கப்பட்டாலும் சரி, அதில் கிடைக்கும் ஆற்றலின் அளவு ஒன்றுதான் என்று சுட்டிக்காட்டியவர். எந்த ஒரு குறிப்பிட்ட உணவும் ஆற்றலை உற்பத்தி செய்யவில்லை என்றும், மாறாக உடல் கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், புரதங்களை பல்வேறு விகிதங்களில் உடனடியாக பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் அவர் கண்டறிந்தார்.
1: வட்டிக்கு வாங்கி அட்டிகை வாங்கினேன், அட்டிகையை விற்று வட்டியை கட்டினேன் என்ற குறுங்கவிதையும், வருடம் தவறாமல் குழந்தைகள் தினம் கொண்டாடுவோரே, இனிமேல் தினங்களை விட்டு குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப் போகிறீர்கள் போன்ற முற்போக்கு சிந்தனைகளை கவிதையாய் வடித்து ஹைக்கு கசல் கவிதைகள் மூலம் வெகு மக்களின் உள்ளம் கவர்ந்தவரும், பால் வீதி என்ற கவிதை தொகுப்பின் மூலம் தன்னை சோதனை படைப்பாளியாக அடையாளம் காட்டியவரும், தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவருமான ஆலாபனை என்ற கவிதை தொகுப்பிற்காக இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் 2017 இன்றைய நாளில்தான் மறைந்தார். தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:35 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து பயணிக்கிறது. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் வந்து காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்திருந்தோம். அங்கிருந்து நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை வந்து பகுதியில் விட்டிருந்தாங்க. அடுத்து யார் உங்களுடைய கணினிக்கு அனுப்பியிருக்காங்க?
2: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ், எனது மனைவி சாந்தி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா மயிலாடுதுறை.

0: அஞ்சு ரவிச்சந்திரன். எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி எங்கள் வீட்டு நாய் தாங்க. அது வீட்டுக்குள் யாரையும் விடாது. வெளியில் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் சென்று தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் வரட்டும், தெரியாதவங்களாக இருந்தால் குறைக்கும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஒரு கேமரா இல்லைங்க, ரெண்டு கேமரா. எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் அப்புறம் கிளி ரெண்டு பேரையும் சாதாரண ஆளுன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நிறைவி நச்சுப்பிள்ளை, எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி நான் தான் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செங்குந்தபுரம் இளங்கோவன், அது நீங்கள் படிச்சிட்டீங்க இல்லைங்களா. அடுத்ததாக யார், இருவருக்கும் காலை வணக்கம், மேட்டுப்பாளையம் நாகராஜன். எங்கள் அம்மா தாங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்கள்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் வீட்டு சிசிடிவி யார் அப்படின்னு கேட்டதுக்கு கோமல் சரவணன் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடுதியூர்லேருந்து UK பாலு, எங்கள் வீட்டின் நடமாடும் சிசிடிவி கேமராவாக எப்பொழுதும் நானே இருந்து செயல்படுவேன். எனக்கு உறுதுணையாக எனது மகள் சிவகன்னி இருந்து செயல்படுவார். என் கண்களில் இருந்து தப்பும் ஒரு சில குற்றம் குறைகள் எனது மகள் சிவகன்னியின் கண்களில் இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஆண்டி மேடம் பாஸ்கர், எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா எனது பேரன் தேஜன், ஏனென்றால் அவன் எங்கள் வீட்டில் போகாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார்.
1: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, என் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கள் வீட்டில் நடமாடும் சிசிடிவி கேமரா எங்கள் வீட்டில் வழக்கம் நாய் தாங்க. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் காட்டி கொடுத்து விடும் அப்படின்னு முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் அனுப்பியிருக்கார்.
1: புறவச்சேரி பிரியா கண்ணன், இருவருக்கும் அன்பு வணக்கம். எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்கும் பச்சை கிளி தான் சிசிடிவி கேமரா. யார் வந்தாலும் கத்தும், எந்த பொருளை தொட்டாலும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும். நாங்கள் கொள்ளையில் இருந்தாலும் கூட ஓடி வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IPS அதிகாரி போல அதை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து குவைத்தில் இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், யாரும் இல்லை சார் அப்படின்னு
1: முடிச்சிட்டார்.
0: அடுத்தது மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், நான் மட்டுமே அவ்வளவுதாங்க அப்படின்னு அவரும் முடிச்சிட்டாரு.

0: விடைபெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:45.
1: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்

0: ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும், அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா கிளியரா மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்குது. இது நம்ம ஹிஸ்டரியும் நம்ம ப்ரெசண்ட்டையும் நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது, அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ கைஸ்.
1: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரி இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்துல இப்ப கூட ரேடியோ வச்சு தான் நியூஸ் ஆன், டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்பை பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
2: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ், எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்பர் ஜெனரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்வொர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்வொர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
3: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்

0: ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்கும்.
1: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்ன தான் நான் 2K கிட்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜெனரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜ்
2: Hi, this is Ashwini. ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
3: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என்

பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி. இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்

0: கேட்பவனே அறிவாளி. இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
1: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸை கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
2: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
3: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேர்கள் அணி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, கரூர்ல இருந்து ஒரு நேரம் நம்ம கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, அவங்க கழுத்துல இருக்க எலும்பு டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு அந்த கேப் குறைஞ்சு போச்சு கழுத்துல, ஸோ வந்து எலும்பு உங்களுக்கு தேஞ்சு போயிருக்கு, ஸோ வேற ஏதாவது இதனால எனக்கு பிரச்சனை வருமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது வந்து என்னன்னா, கேப் குறையிறது அப்படிங்கிறது என்ன ஆகுனா, நாளடைவில் சில பேர் என்ன பண்ணுவோம்னா கிரானிக்கா நிறைய பேர் வெயிட் தூக்குவாங்க. மெயினாக வந்து தலையில பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டை தூக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சின்ன வயசுல ஒன்றும் பெருசா தெரியாது. லேட்டரான் போக போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்து எலும்பு, ஏன்னா கழுத்து அமைக்கப்பட்டது வந்து நம்ம தலையை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு தான் அதோட ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி வெயிட்டும் தூக்கக்கூடாது. ஸோ அதை தூக்கி வச்சு கிரானிக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுத்து எலும்பில் இருக்கிறது எல்லாம் நசுங்க ஆரம்பிக்கும், இல்லைனா தேய ஆரம்பிக்கும். அது நடுவில் வந்து டிஸ்க்னு சொல்லியிருக்கும். யூஸ்வலாக அந்த டிஸ்க் எதுக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளோட தண்டுவடத்தில் ஏற்படுற ஒரு ஷாக் ஏதாவது வருது, இப்போ எங்கேயாவது குதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அதிர்வு அலையை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த டிஸ்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் குனிகிறோம் நிமிடுறோம் இந்த மாதிரி வேலைக்கும் அந்த டிஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் வந்து என்னென்னா, இந்த டிஸ்க் வந்து நம்ம எலும்பு தேயுது, டிஸ்க் இந்த

0: கேப் குறையுதுன்னா டிஸ்க் வந்து வெளியில் வருதுன்னு அர்த்தம். அந்த வெளியில் வர இடத்துல என்னென்னா பின்பக்கத்தில் தான் மூளையிலேருந்து ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு வந்து சில சமயம் அழுத்தம் ஏற்படலாம். அழுத்தம் ஏற்படும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கைக்கும் வந்து மறுத்து போகிற மாதிரி, கை ஏதாவது வெயிட் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தோண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஜவ் வீங்கி நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ்வலாக எம்ஆர்ஐ எடுப்போம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ தூரம் அழுத்தம் அந்த இதை இருக்குது, சின்ன அழுத்தமாக இருந்ததுன்னா எதுவும் பண்ண மாட்டோம், கொஞ்சம் அழுத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாஸ்தி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, தேவைப்பட்டதுன்னா அதுக்கு சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த ஜவ்வை ரிலீஸ் பண்ணி சின்ன ஒரு பிளேட் மாதிரி போடுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா. இல்லை ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னா வெறும் மருந்து மாத்திரை ஊசி கொஞ்சம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஃபிசியோ இதெல்லாம் பண்ணாலே டெஃபினட்டாக அந்த வலியுமே கம்மியாகும். யங் ஏஜாக இருக்கும் போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவும் மருந்து மாத்திரை ஊசி ரெஸ்ட்டில். இன்கேஸ் அதில் சில பேர்த்து கேட்கலனா தான் ரேராக சர்ஜரிக்கு போவோம். பட் ஏஜ்டு ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தேஞ்சு போயிருக்கும், ஜவ் வீங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக ரொம்ப அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா டைரெக்டாக சர்ஜரியே ப்ரிஃபர் பண்ணிடுவோம். ஸோ ஒன்றும் ஒரு தேய்மானத்தை பொறுத்து இருக்கு. பர்டிகுலர் இந்த நேருக்கு வந்து வெறும் கழுத்தில் வந்து தேய்மானமும் அழுத்தம் மட்டும்தான் இருக்குது, பட் ஆனால் பெருசாக கைக்கு போகிற நரம்பு அழுத்தில. ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து மருந்து மாத்திரை ஊசியிலே இது வந்து பெட்டராக சரியாயிடும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் பண்பலை 100.3 சந்திக்க நம் செவிகளில் இணைகிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் ஞாலத்தில் பெரியது எது என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், சுழி 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312231 இந்த எண்ணிலும், 2994848 சுழி இந்த எண்ணிலும், 2995858 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி வழியே அலைபேசி வழியே நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களையும் இடலாம். நேயர்களே, ஞானத்தில் பெரியது எது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்தோமானால் நமக்குள்ளே 1000 விடைகள் வந்து விழத்தான் செய்யும். இதைவிட அது பெரியது, அதைவிட இது பெரியது என்று நமக்கு நாமே போட்டி போட்டுக்கொண்டு

0: ஒன்றை ஒன்று அதனுடைய அடிப்படையில் வைத்து செல்வோம். சில நேரங்களில் வந்து குணத்தின் அடிப்படையில் இதுதான் பெரியது என்போம், சில நேரங்களில் பொருள் அடிப்படையில் இதுதான் பெரியது என்போம், சில நேரங்களில் இயற்கையின் அடிப்படையில் இதுதான் பெரியது என்போம், சில நேரங்களில் உறவின் அடிப்படையில் இதுதான் பெரியது என்போம். இப்படி பெரிது பெரிது பெரிது என்று எதை நாம் இப்பொழுது வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த பெரிது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது, பெரிது என்று கொண்டாடுகிற ஒவ்வொரு விடயமும் நமக்கு எந்த அளவிற்கு நம்மை சார்ந்து நமக்கு ஒரு பின் ஊக்கியாக இருந்திருக்கிறது, இதற்கான விடையை தேடும் விதமாகத்தான் இன்றைய சிந்தனை அரங்கம் பயணிக்கவிருக்கிறது. சில குழந்தைகளிடம் வந்து உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பிடிக்கும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இரண்டு கையும் அகல விரித்து அவ்வளவு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே வந்து எது பெரியது அப்படின்னா எதையாவது ஒன்று சொல்வார்கள். சொல்கிற பொழுது எவ்வளவு பெரியது அப்படின்னு கேட்டோம்னா அவ்வளவு பெரியது அப்படிம்பாங்க. கையால் வந்து உங்களுடைய கைகளால் சொல்லி காமிங்கன்னா அவ்வளோ பெரியது அப்படின்னு இரண்டு கைகளையும் தன்னால் முடிந்தவரை விரித்து அவர்களால் முடிந்த அளவிற்கு காமிப்பார்கள். அந்த பெரிது என்பதற்கான ஒரு எல்லை இருக்கிறதா, எதை வைத்து அந்த ஞானத்தில் பெரியது அது என்று கணக்கிடுகிறோம், அப்படி கணக்கிடுகிற பொழுது அந்த பெரிது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது, இது குறித்து நாம் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் திருவாரூர் கொடிக்கால் பாலத்தில் சாகுலமி ராஜா சார். நல்லா இருக்கலாம் சார்.
0: நலமா இருக்கும் ராஜா, சொல்லுங்க.
1: ராகு சார், உரிய காலத்தில் ஒரு செய்யும் உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட ஞானத்தை விட மிக பெரியதாகும் சார். இதுதான் வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க. செய்ய நன்றி அறிதல் அதிகாரம். ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்கடா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனி இருக்கும்.
0: சிறிதெனினும், ஹலோ, சிறிதெனினும்
1: காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனிலும் ஞானத்தினால் மான பெரிது.
0: ஞானத்தின் மான பெரிது
1: போது அவசர காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் பயனை ஆராய்ந்து பார்த்து அது உலகத்தை விட பெரியதாக கருதுணும் சார்.
0: சரி,
1: என்னுடைய கருத்து.
0: மிக மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் ஐயா பேசுங்க.
2: அதாவது வந்து மான் இருக்கு பாத்தீங்களா, மான்.
0: ஆமா ஆமா ஆமா.
2: அது வந்து ஒரு ஒரு மை ஒரு முடிவு உதிர்ந்தா கூட அது வந்து தன்னோட மானத்தை வந்து பெருசா நினைக்கும் உலகத்துல.
0: ஆமா,
2: அது வந்து அதே மாதிரிதான் மனிதர்களும். நம்ம ஒரு தவறு நம்ம செஞ்சுட்டோம், நம்ம வந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லன்னு நினைக்கிறாங்க. வந்து அந்த மாதிரிதான் நல்லா நேர்மையானவங்க, நல்லா ஒரு நேர்மை தவறாதவங்க, எல்லாருக்கும் நல்லா பேர் வாங்கினவங்க, ஏதோ தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு
0: வச்சுக்கோங்க,
2: அவங்க வந்து ரொம்ப துடிதுடிச்சு போயிடுவாங்க. நம்ம மானமே போயிடுச்சு, நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பிறந்தது வந்து எனக்கு மானம், மானத்தோட நேர்மையோட
0: காரைக்கால் பண்புலை 100.3 நம்ம இணைத்திருக்கிற சிந்தனை அரங்கத்தில் ஞானத்தில் பெரியது எது, இந்த கேள்விக்கு விடை தரும் விதமாக வருகிற நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் ஐயா பேசுங்க.
3: அதாவது நம்ம நம்ம ஊர் பக்கம் ஒரு ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தத்தை தொலைச்சிட்டு அறிவுஜீவியா வாழணும்னு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு
0: இருக்கோம்.
3: அதுல முயன்று நம்ம சரியா வந்திருக்கோமா அப்படின்னா கேள்விக்குறிதான்,
0: கேள்விக்குறி.
3: அதாவது தியாகிகள் கூட பாத்தீங்களா, அவங்க சரித்திரங்களா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல நாம ஒரு இன்னொரு மனத்திற்கு செய்யக்கூடிய உதவி இருக்குல்ல, இதுதான் மகத்தானதும் மிகப்பெரிய விஷயமும் கூட. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. அஜிபர்னாக்கு தொழுக முடிஞ்சது, தொழுக முடிஞ்சு ரெண்டு பசங்க வந்து நின்னுட்டு என்கிட்ட பேசிட்டு
0: இருந்தாங்க.
3: பேசிட்டு இருக்கும்போது எங்க எங்க போறீங்க அப்படின்னு, இல்லங்க இந்த தெருவுல ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரு அவருக்கு வீடு வாசல் கிடையாது, அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்துருமே இறந்துட்டாங்கன்னு சேரி வருது அப்படின்னு
0: சொல்லிட்டு
3: அவங்க தொழுகையை முடிச்சிட்டு உடனே அங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்பதான் கேட்டேன், இவங்களுக்கு எப்படிங்க என்ன, இல்லங்க நாங்க பள்ளியில ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம், அவங்கள்ட்ட கொண்டு போய் அங்க கொண்டு

0: நேற்று அங்கே பேசி அவங்கள்ட்ட அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னாங்க.
1: அதாவது
0: ஒரு சனிக்கிழமை இறந்து போனா சாவு வீட்டுக்கு போக கூடாது, பண்டிகை நாள்ல இறந்து போனா சாவு வீட்டுக்கு போக கூடாது. ஒரு நாளைக்கு பாத்தி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிடுற காலமா இருக்கு இன்னைக்கு.
1: ஆமா ஆமா.
0: இவங்க ரெண்டு பேருக்கும் அஜி பெருநாள் இல்லையா? அவங்க குழந்தை குட்டிங்களோட கொண்டாடவில்லையா?
1: ஏன்
0: அவங்களுக்கு மட்டும்? அதாவது இது ஒரு கடமை அப்படின்னு கூட நினைக்காம இது ஒரு உதவி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்க.
2: மயிலாடுதுறை
1: ரவிச்சந்திரன் ஐயா, வானொலி பெட்டி அருகே இருக்கீங்களா? நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. அது இருந்தாலே ஒரு ஞானத்தில் பெருசு.
1: யாருக்கும் தொந்தரவு பண்ணலனாலும் பெரிதுதான் அப்படின்றீங்களா?
2: ஆமா ஆமா. எந்த தொந்தரவும் செய்யாம நம்மால் முடிஞ்ச சில உதவி செய்யறோம், அது கூட ஒரு இதுதான்.
1: மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பதுதான் ஞாலத்தில் மிகப்பெரியது.
2: நன்றிங்க,
1: நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து ஒரு நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம் ஐயா. வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
1: சிவகுமார் ஐயா பேசுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: அதாவது என்ன பொறுத்தளவுல எது விஞ்ஞானம் அப்படின்னு
1: கேட்டாக்க,
3: மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம்ல. அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் ஒரு வாட்டி அவங்கள மன்னிச்சு நம்ம வந்து ஏற்றுக்கணும்.
1: சரி,
3: அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் தாங்க ஐயா விஞ்ஞானம் என்று நான் நினைக்கிறேன்.
1: நான் விஞ்ஞானம் அப்படின்னு ஒன்று கேட்கலைங்களே.
3: என்னங்கய்யா?
1: நான் அப்படி ஒரு கேள்வி விடுக்கலை இன்னைக்கு சிந்தனை அரங்கத்தில். நான் ஞானத்தில் பெரியது எது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
3: ஞானத்தில் பெரியது எது?
1: ஆமா.
3: அதாவது
1: ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தில்,
3: இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்பதுதான் மிகச்சிறந்ததாக கருதுகிறது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அன்பு. மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எல்லாரிடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடியது அன்புதான்.
1: சரி,
3: அத அந்த அன்புதான் மிகச்சிறந்ததாக நான் வந்து கருதுனங்கய்யா. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆறு பலர் புங்கநீர் பூசல் தரும். அன்பிற்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புள்ளவரின் திரு கண்ணீரே உள்ளே இருக்கக்கூடிய அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்தும்.
1: சரி,
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை. நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல் ஆமது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது

0: மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் ஞானத்தில் பெரியது எது, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
11: வணக்கம். வணக்கம் சார். தேதாரணி வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
10: செல்வபாரதி சொல்லுங்க.
11: ஞானத்தில் சிறந்தது எது அப்படின்னு கேட்டா அன்புதான் சார்
10: சொல்லணும்.
11: அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது.
10: சரிங்க, எதன் மீதெல்லாம் அன்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
11: என்ன சார்,
10: எதன் மீதெல்லாம் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
11: பொதுவா அன்புன்னாக்க மனிதர்களிடத்திலயும் அன்பு செலுத்தணும், எல்லா உயிர்களிடத்திலயும் அன்பு செலுத்தணும்.
10: எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள் இல்லையா?
11: அந்த அன்புக்கு எடுத்துக்காட்டு நம்ம தகவல் நேரத்துல கூட ஒரு கதை கேட்டிருக்கோம். அந்த இயேசுநாதர் வந்து ஒரு பெரிய துலா கோலை எடுத்தினாரு, அது மேல எல்லா பொருளையும் தூக்கி வைப்பாரு, அது போய்கிட்டே இருக்கும். அது எந்த பொருள் வச்சாலும் சமமாகுது, ஆனா கடையில் ஒரு குழந்தைகளை வைப்பாங்க, டக்குன்னு அது சமமாகும்
10: அப்படின்னு
11: சொல்லிட்டு அந்த கதை வந்து அன்புக்கு நிகரா ஏதும் இல்லை அப்படிங்கறத விளக்கம். அதே மாதிரி அதே தகவல் நேரத்துல இன்னொரு கதையை சொல்லுவாரு. அந்த எது சிறந்த பொருள்னு எல்லாரும் கொண்டாந்து மண்ணன்ட்டு வைப்பாங்க, எதுவுமே யாருக்கும் மகிழ்விக்க கூடியதா இருக்காது. ஆனா ஒரு அன்போட ஒரு தாய் இப்ப ஒரு ஏழைக்கு பரிமாறுற ஒரு சிலை வந்து சிறந்ததா சொல்லுவாரு. நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம்.
10: சரி,
11: அதுலயும் அந்த அன்புதான் சிறந்ததுங்கிறதுக்காக தான் அந்த கதையை சொல்றாங்க.
10: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க.
11: அதனால எல்லாத்தையும் அன்புதான் சார் சிறந்தது. நன்றி சார்.
10: நன்றி நன்றி, ரொம்ப அருமையான கருத்தை பதிவு பண்ணிருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
12: அன்பு காட்ட வேண்டும். ஒரு எறும்பு கூட துன்பு நினைக்கூடாது
10: சார்.
12: நம்ம நடந்து போறப்ப ஒரு எறும்பு கூட மெதிச்சிட கூடாது அப்படின்னு காந்தியடிகள் நம்மளும் இருக்கணும் சார்.
10: சரிங்க,
12: எல்லாருக்கும் அன்பா இருக்கணும் சார். எல்லாரையும் நம்மளமே நினைக்கணும்.
10: சரி,
12: இப்ப நமக்கு துன்பம் வருதுன்னா அவங்களுக்கும் வரும், நம்மள மேலதான் அவங்களும். அதாவது அவங்க இடத்துல இருந்து நம்மள வச்சு பாக்கணும்.
10: சரி,
12: அப்படி இருந்தோம்னால யாரும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க.
10: நிச்சயம்.
12: உண்மையா? வாய்ப்புக்கு நன்றி சார்.
10: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
13: காக்கு மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் காரை பண்பலையும் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
10: சொக்கலிங்கம் ஐயா சொல்லுங்க.
13: அதாவது ஞானத்தை விட பெரியது வந்து அன்புதான் ஐயா.
10: அன்புதான்.
13: அதாவது ஆயுதத்தால் சாதிக்காதத அறிவால் சாதிக்காதத அன்பு சாதிக்கும். அன்புதான் பெருசு.
10: சரிங்க.
13: ஆமா ஐயா, நன்றி.
10: மிக அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி ஐயா. இணைப்பில் வந்து அமைக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
14: வணக்கம். வீட்டில் சமைக்கும் குழம்பின் வாசனை கூட அடுத்த ஒரு வீட்டில் மனநலத்தை பாதிக்க கூடாது.

0: காரணம் என்னன்னா, நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உயர்தர உணவு சமைச்சாலும் அந்த வாசனை அவங்களுக்கு பட்டு அவங்க வந்து வறுமையில இருந்தா கூட அது கூட மனசுல ஏற்படுத்திட கூடாது.
1: ஓ, அந்த மாதிரி நம்மளால சமைக்க முடியலங்கிற ஒரு கிளேசம் வந்துடக்கூடாது இல்லையா?
0: அதாவது வந்து அந்த மனங்கோட போய் அந்த அவங்க வந்து இந்த மனம் வந்து அந்த மனத்தை வந்து புண்படுத்தக்கூடாது.
1: சரி,
0: அது வந்து ஞானத்தின் பெரிய ஒரு பெரியதுன்னு சொல்லுவேன் சார். அதே சமயத்துல அதே மாதிரி தன்மானத்தோட வாழணும். எந்த நிலைமையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து பசித்திருந்தாலும் புளி வந்து புள்ள அதாவது புளி வந்து புள்ள திங்கான்னு சொல்ற மாதிரி சார், நம்ம வந்து நமக்கு வந்து தேவையில்லாத நேரத்துல உள்ள ஒரு ஒரு நமக்கு ஒரு பணம் தேவைப்படுத்துதா அந்த நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தேவைகளை குறைச்சிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண பாக்கணும்.
1: சரி,
2: உலகத்திலும் உன்னதமாக்கி இந்த உலகத்தையே உயிர்ப்புடன் இயங்க வைக்கிற சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை அன்பும் அறிவும்
1: தான்.
2: அதாவது இதயங்களை இணைக்கும் பாலமாகவும் உலக உயிர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் காந்த சக்தி தான் இந்த அன்பு. அதாவது பாத்தீங்கன்னா, பிறர் நலம் காக்கும் சுயநலம் இல்லாத அன்புதான் உலகத்தையே தாங்கி பிடிக்குது.
1: சரி,
2: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அன்பும் இல்லாதவர்கள் எல்லா செல்வங்களையும் தனக்கே அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்களாம். இந்த அன்புடையவர்கள் வந்து தனது உடல் பொருள் ஆவி என எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு பயன்படுத்துவாங்களாம். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சீங்களா, இன்னைக்கு அனைத்து போர்களுக்கும் வன்முறைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்காமவே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது எதுன்னா அந்த அன்புதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்பு உலக வாழ வைக்கிறதுனா அறிவு நம்ம முன்னேற்ற பாதையில வழி நடத்துது.
1: சரிங்க,
2: அதாவது செலவழிக்க செலவழிக்க செல்வம் வந்து செலவழியுமா குறையுமா? ஆனா பிறருக்கு கொடுக்க கொடுக்க வளருமே தவிர அறிவு ஒருபோதும் குறையாது. அதனாலதான் நம்மளுடைய பாதுகாப்பு அறியாமையின் இருளை அகற்றும் முக்கிய காரணமா இருக்கிறது அந்த அறிவு தான்.
1: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி அம்மா இணைப்பில் வந்தமைக்கு. காற்றலையில் கைகோர்த்து கைகுலுக்கிக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:30.
3: தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா தட்டாங்கோவில் கோட்டூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-27 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகின்றது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தோல்வி, ஏதேனும் டிகிரி டிப்ளமோ பயின்ற மாணவ மாணவியர்க்கு உடனடி வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற்று பயனடையலாம். தொழிற்பிரிவு மின்சார பணியாளர் எலக்ட்ரீஷியன் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். பொறுத்துனர் ஃபிட்டர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். குளிர்பதனம் மற்றும் தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்துதல் தொழில்நுட்பவியலாளர் RN AC டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். பற்ற வைப்பவர் வெல்டர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். நவீன ஆடை வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். அதிநவீன தொழில்நுட்ப தொழில் பிரிவுகள் அட்வான்ஸ்டு CNC மெஷினிங் டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2 வருடம். கம்மியர் மின்சார வாகனம் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2 வருடம். இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். விண்ணப்பிக்க கடைசி தேதி June 3. வயது வரம்பு ஆண்கள் 14 முதல் 40 வரை, பெண்கள் 14 முதல் உச்சவரம்பு இல்லை. சிறப்பு சலுகைகள் விலையில்லா மடிக்கணினி அரசு விதிக்கு உட்பட்டது, விலையில்லா மிதிவண்டி.

0: தகுதியுள்ள பயிற்சியாளர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பேருந்து அட்டை, மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாய், வருகை நாட்களுக்கு ஏற்ப கிடைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, விலையில்லா சீருடை, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள் மற்றும் மூடு காலணிகள் ஷூஸ். பயிற்சியின் முடிவில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் வளாக நேர்காணல் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்பட்டு குறைந்தது மாதம் 15,000 ரூபாய் ஊதியம் பெற வழிவகை செய்யப்படும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மாணவர்களுக்கு விடுதி வசதி உண்டு. பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தொழிற்சான்றிதழ் NCVT சர்டிபிகேட் வழங்கப்படும். சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்கள் மாற்று சான்றிதழ் TC, 8 மற்றும் 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று மற்றும் வருமான வரி சான்றிதழ். விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய் செலுத்த ATM கார்டு எடுத்து வர வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ITIக்கு நேரில் வந்து சேர்க்கை உதவி மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அல்லது www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் 8072134721, 98436137755 மற்றும் ஒரு எண் 6379558202.
1: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
3: RKG நெய்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஞானத்தில் பெரியது எது? இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொலைபேசி இணைப்பு கிடைக்காத அன்பின் நேர்கள், காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் என்று நாம் அறிவித்திருந்தோம். இதே போன்று நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். திருமூலஸ்தானம் வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞானத்தின் மான பெரிது, அது செய்யப்பட்ட தகுந்த நேரத்தை கருத்தில் கொண்டால் அது இந்த நில உலகத்தை காட்டிலும் மிக பெரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், தேவைப்படும் போது ஒருவருக்கு செய்யும் உதவி அது இந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது, உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது இந்த உலகத்தை விட பெரிதாக போற்றப்படும்னு செய் நன்றி அறிதலினுடைய அந்த திருக்குறளையும் பொருளையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இது சிந்தனை அரங்கம் அல்ல, காரைக்கால் பண்பலையின் அரங்கம், வாழட்டும் பல நூறு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அபிந்ததராயன் கோட்டை பாரி வள்ளல். அடுத்து ஞானத்தில் மிகப்பெரியது, சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அது செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த நேரத்தில் நாம் செய்கிற உதவி ரொம்ப பெரிதாக இருக்கும். பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அந்த உதவி பெரும் உதவியாக தெரியாது. அதையே பசியோடு சாப்பாடு கிடைச்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அந்த உதவி மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்களுக்கு வந்து காலை வணக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது

மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன். ஞானத்தில் பெரியது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நமது வாழ்க்கையை மிக சிறப்பாக வழி நடத்தினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கனவில் கூட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அவங்க நேரலை நிகழ்ச்சியிலையும் அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது காட்டு மன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன். நாம் எதை செய்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும். நாம் செய்யும் செயல் யாரையும் பாதிக்கக்கூடாது. நாம் எப்போதும் எந்த நேரத்திலும் என் கடமை மாறாமல் வேலையை செய்வேன். தனது தன்மானத்தை விட பெரிது நாம் பிறருக்கு கொடுக்கும் மதிப்பு என்பது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் காலை வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஞானத்தில் மானம் பெரிது. அனைவரும் சிறுவர்களாக இருக்கும் பொழுது சிறியவர் பெரியவர் யார் என்பதை வயது நிர்வகிக்கும். அதுவே பிற்காலத்தில் ஒருவருடைய தகுதி தான் வயதை நிர்ணயிக்கும். தன்மானம் சுயமரியாதை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. செங்குந்தபுரம் இளங்கோவன்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி

0: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் ஞானத்தில் பெரியது எது என்ற ஒரு வினாவை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நாம் வந்து பதாகையாக விடுத்திருந்தோம். அதன் கீழே பின்னூட்டங்களை இடுங்கள் என்கிற வேண்டுகோளையும் விடுத்திருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேயர்கள் அடுத்து அதம்பார் ராமன், ஞானத்தின் பெரியது உற்ற காலத்தில் சிறிய உதவியாக இருந்தாலும் அதன் மதிப்பு உலகத்துடைய சூழ்நிலையில் மனிதன் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும், அது இதைவிட சிறந்தது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஞானத்தில் பெரியதாக நான் நினைப்பது நன்றி மறவாது இருப்பது, பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்பது. நன்றிங்க அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், உலகம் பேசுவதை சிந்தனையுடன் எது செய்தாலும் ஞானத்தோடு இருப்பது தான் சிறப்பு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஞானம் என்பது அறிவை பொறுத்தது, ஆனாலும் உலகத்தில் உலகம் பேசுவது எதுவும் கண்டுகாமல் இருக்கிறதே வந்து பெரிது தான் அப்படின்னு உலகத்தில் பெரிதாக அவர் நினைக்கிறார். அடுத்து கோமல் சரவணன், ஒருவருக்கு தேவை அறிந்து செய்யப்படும் உதவிதான் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆணவத்தால் ஒரு செயலை செய்ய முடியாது, ஆனால் அன்பு ஒன்றால் வென்று விடலாம் அப்படின்னு பூந்தோட்டம் கார்த்திகேயன் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து விருதாச்சலம் அரசகுழி ஜான், தினம் தினம் ஒரு தலைப்பில் சிந்திக்க வைக்கும் சிந்தனை அரங்கத்தின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். அடுத்து தொலைபேசி வழியை இணைப்பில் வருகிற நேயர் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்க. அந்த நேயர் தொடர்பில் வந்தாலும் அங்கே யார்ட்டே பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: ம்,
4: அரியலூர் மாவட்டம் வங்குடியிலேருந்து ராமானுஜன் பேசுறேன் சார்.
3: எந்த ஊருங்க?
4: அரியலூர் மாவட்டம் வங்குடியிலேருந்து ராமானுஜன்
3: பேசுறேன். வங்குடி ராமானுஜம் ஐயா பேசுங்க.
4: அன்புதாங்க சார் இருந்தது.
3: அன்புதானா?
4: ஆமாம் சார்.
3: அன்புதான் உலகத்திலேயே மிகப்பெரியது இல்லையா?
4: அதுதான் சார் பெரியது.
3: ம், ம், ம்.
4: அதுக்கு நிகழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது சார்.
3: சரிங்க, சரிங்க.
4: வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.
3: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: ம்,
5: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: 1000 வணக்கம் போட்டுட்டேன்.
3: அப்படியா?
5: ஆமா, இப்போ கடைசி தான் தெரியுது. தெரிஞ்சு தெரியுது
3: ஐயா, சொல்லுங்க.
5: அன்பு என்று எல்லோரும் கூறுகின்றார்கள்.
3: ம்,
5: ஆனால் உலகம் என்பது பூமியை குறிக்கும்.
3: ம்,
5: அதுதான் நியாயம். பூமி தான் உலகம் வாங்க.
3: ஓ,
5: இந்த உலகத்தை விட பெரிய கிரகங்கள்லாம் இருக்கு.
3: சரி,
5: இருந்தாலும் அன்புதான் பெரிது என்று என்னுடைய முடிவு.
3: சரிங்க,
5: நன்றி ஐயா. ஆபத்தம் பண்ணி பண்ணிட்டு.
3: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இணைப்பில் வந்த மைக்கு. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: ம்,
6: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
3: சொல்லுங்கம்மா.
6: இந்த உலகத்துல பெருசு பிறருக்கு செய்யற தொண்டு சார்.
3: தொண்டு. ம்,
6: ஔவையார் கிட்ட ஒரு முறை கேக்குறாங்க சார்.
3: ம்,
6: இந்த உலகத்துல பெருசு எது அப்படின்னு.
3: சரி,
6: இந்த உலகம் பெருசா, அந்த உலகத்தை படைத்த கடவுள் பெரிதா, எது பெரியது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஔவையார் சொல்றாங்க, பெரிதும் பெரிது, புவனம் பெரிது. புவனமும் நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் முந்தியில் பிறந்தோன். திருமால் அலைகடல் வீன்றோன். அலைகடல் சிறுமுனை கலசத்தில் அடக்கம். சிறுமுனை கலசமோ புவியில் சிறு மண். புவியோ அரவனுக்கு ஒரு தலைவாரம். அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் ஈசனில் ஒடுக்கம். ஈசன் தொண்டரில் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த உலகத்துல தொண்டுதான் பெரியது அப்படின்னு சொல்றாங்க சார்.
3: தொண்டு
6: செய்யற உள்ளத்துல இறைவனே வந்து குடியிருப்பாங்களாம் சார். நன்றி சார் வாய்ப்புக்கு.

0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, இணைப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை கொடுத்துருக்குறீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய முகநூல் பக்கத்தில் யார் பதிவு தன்னுடைய பின்னூட்டத்தை பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலங்கை மான்துறை, ஞாலத்தில் சிறந்தது கஷ்டத்தில் இருப்பவருக்கு கை கொடுப்பதும் துயரத்தில் இருப்பவரை ஆற்றுப்படுத்துவதும் செய்திட்ட உதவியை பின் சொல்லாமல் இருப்பதுமே ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், ஞாலத்தில் பெரியது நன்றி மறக்காமல் இருப்பது சார் அப்படின்னு ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஒரே போடா போட்டிருக்காங்க. அடுத்து வருகிற நேயர் யார், இங்கிருந்து பேசுகிறாங்க இணைப்பில்? வணக்கம், வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டும் பேசலை. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய வணக்கம். இனிய வணக்கம் சார். மதுரையிலேருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி சார்.
0: ஆண்டனி பேசுங்க.
1: கண்டிப்பாக சார், கேட்குங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் டெஃபனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, இறை ஞானந்தா சார்.
0: இறை
1: ஞானத்தை பார்த்தா எல்லாமே, மற்றதெல்லாம் எல்லாமே கண்டிப்பா வந்துடும் சார். இறை ஞானந்தா என்னுடைய ஒப்பீனியன். நன்றி சார், தேங்க்யூ.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார். மல்லிய ரவி பேசுறேன் சார்.
0: ரவி பேசுங்க.
2: ஞானத்துல வந்து அன்பு கருணை எல்லாமே பெருசா இருந்தாலும் நிதானங்கிறது ஒரு மனிதர்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் சார்.
0: அதுதான் பெரியது.
2: ஆமா சார், என்னன்னு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பதட்டம் வந்துருது, நடக்குமா நடக்காதா ஒரு பதட்டம் வந்துருது, தப்பிப்புமா தப்பிக்குமா தப்பிக்க மாட்டோமா ஒரு பதட்டம் வருது. இந்த பதட்டத்திலேயே வாழ்க்கை போராட்டத்தான் போயிட்டு இருக்கு சார். எத்தனை ஞானங்கள் இருந்தாலும் இந்த பதட்டம் அந்த ஞானத்தை அழிச்சு விட்டு.
0: சரி,
2: அதனால நிதானம், அதாவது உண்மையான இயற்கையினுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிதானம் இருந்தால் மனிதன் நிம்மதியாக வாழலாம் என்பது என் கருத்து.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. என்ன, ஒரு நொடி நிதானம் தவறுனா மொத்தமா எல்லாமே மாறிடும் இல்லையா?
2: ஆமா சார்.
0: சரிங்க, நிதானம் என்பதே மிகப்பெரியது. மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து ஒரு நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேஷ் பேசுறேங்க.
0: அதாவதுங்க,
3: ஒரு மனிதன் கஷ்டப்படுற மனிதனை பார்த்து நம்ம ஒரு வாக்குப்பூர்த்தி கொடுத்த உடனே அள்ளித்தார அப்படின்னு
0: சொல்லிட்டான்.
3: நம்மளால அள்ளித்தர முடியாட்டாலும் கிள்ளியாச்சும் கொடுத்தோம் நமக்கு.
0: சரிங்க, சரிங்க.
3: அந்த இடத்துல கிள்ளி கொடுத்தாலும் போதும், ஒரு மனிதன் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டு மனசு மனநிறைவு அவருக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு காற்றலையில் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை அரங்கத்தில் ஞாலத்தில் பெரியது எது? இந்த பொருண்மையில் நம்மோடு பேச வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம் ஐயா. பொன்னிறை தியாகேசன்
0: ஐயா பேசுங்க.
5: அப்புறம் வந்து இந்த தலைப்பை குறித்து ரொம்ப குழப்பமா இருந்துச்சு எனக்கு. சரின்ட்டு பேராசிரியர்கள் யாராவது தேடிட்டு போனேன்.
0: சரி,
5: வள்ளுவர் பேராசான் முக்காலம் கடந்த ஞானின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் நிறையடி பிள்ளையடியா உள்ள போமா வேண்டாம இருந்தேன்.
0: சரி,
5: உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டு யாருப்பா வெளில
0: அப்படின்ட்டு.
5: அவர் அந்த பக்கம் தான் பாத்துட்டு இருக்காரு, என்ன பாக்கல.
0: யாரு, வள்ளுவர் பெருமானா?
5: ஓலைச்சோடியிலிருந்து ஒரு நறுக்கு கிழிச்சிருந்தா எதுக்கு வந்தியா இருந்தா பாரு அப்படின்னாரு. அதுல என்ன போட்டுக்குன்னா, காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மாலை பெரிதுன்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் ஐயாவுக்கு நன்றி செலுத்திட்டு நான் வந்துட்டேன். இந்த நன்றிங்கிறது உதவின்னு கூட போடாது, நன்றிங்கிறாரு. ஐயா நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, நான் தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு உதவி செய்யும் போது அதுக்கு பதில் நன்றின்னு நான் சொல்லணும். அதை வந்து அந்த மாதிரி நீங்க சொல்ற வார்த்தை இருக்க, அந்த வந்து ஒரு செயலாக்கம் வந்து அது பெரிய இது உலகத்திலே சிறந்தது அப்படின்னு அவர் அப்போ அந்த காலத்தையே புரிஞ்சுட்டு போயிட்டாருயா.
0: சரி,
5: தேங்க்ஸ் கிவிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறார் அவர்.
0: நிச்சயமா நிச்சயமா,
5: நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார். விதியும் சதியும் சேர்ந்து வீழ்த்த நினைச்சா கூட அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை நல்ல சரியான நேரத்துல காப்பாத்தும் சார்.
0: நிச்சயமா.
6: அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுங்களா? பணம், அதிகாரம், புத்திசாலித்தனம் கூட இல்ல, மற்ற மனிதர்களுடைய புரிந்து கொள்ளும் நல்ல மனசுதான் சார். மனசு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சார்.
0: சரி,
6: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் ஞாலத்தில் பெரியது எது என்ற பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரவர்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் பெரியது எது என்பதை மிக அழகாக

எடுத்துரைத்திருக்கிறார்கள் நம்முடைய நேயர்கள். எல்லோரும் பொதுவாக சொன்ன ஒரு விடயம் அன்பு. இந்த அன்புதான் உலகத்தில் மிகப்பெரியது அப்படின்னாங்க. அதே போன்று தன்மானம், அது அதைவிட மிகப்பெரியது அப்படின்றாங்க. இன்னொன்று காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தில் மிகப்பெரியதுங்க, உலகத்தில் அதைவிட பெரியது எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலன் பார்க்காத உதவின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பிரதிபலன் பார்க்காத உதவி எல்லா காலத்திலும் வந்து காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவரவருடைய கண்ணோட்டத்தில் அவரவருடைய பார்வையில் இந்த ஞானத்தில் எது பெரியது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இன்னொன்று இருக்கிறது, மனிதத்தோடு மனித நேயத்தை அணுகுவது இந்த ஞானத்தில் மிகப்பெரியது என்ற இந்த சிந்தனையையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும், பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும், இன்றைய சிந்தனை அரங்கத்தில் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி

சிந்தனையையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் கேட்டு மகிழ்ந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உங்கள் அபிமான பண்பலை 100.3 நாம் இணைய

நிகழ்ச்சி வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் ஆர்ஜே கே எஸ் பிரசாத். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்கள் அந்த வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். அதில் இந்த வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஜிட்டல் உலக மையம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே டிஜிட்டல் பயன்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. புத்தகங்களை தேடி படித்த நம்ம போயிட்டு இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே புத்தகங்கள் படிக்கிறோம். இருந்தாலும் நம்ம நேராக வாங்கி புத்தகம் படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும், நம்ம கிடைக்கக்கூடிய தேடி சில புத்தகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. ஒரு சில இடத்துல பார்த்தா நம்மள்கிட்ட இல்லை, நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி தரோம், இல்லை சென்னையில் தான் கிடைக்கும், இல்லை வந்து கோயம்புத்தூர் தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த புக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஜிட்டல்லேயே நம்ம வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே படிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் வந்திருக்கு. இப்படிலாம் டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த யுகம் வந்து மாறிட்டே இருக்குது. அதில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில். இதற்கான உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம் ஃபேஸ்புக் பேஜில். நீங்கள் வந்து லைவ்லேயும் வந்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டோம். டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பற்றி எங்கள்கிட்ட பேசலாம். 0436 8 இந்த காரைக்கால் முன்னிணைப்பு என்னோடு, 2312231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண், 2994 8 0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண், 2995 8 0 அலைபேசி எண் கூட இருக்குங்க, 9566427231 இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள்.

0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார் இங்கிருந்து வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாட்டு வேணுங்க?
1: படம் அம்மன் கோயில் கலப்படத்தில் சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே, அந்த பாடம்.
0: மெல்ல வரும் பாடல். இப்போ நீங்க சொல்லுங்க, டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னெல்லாம் டிஜிட்டல் யுகத்துல பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு
0: பொருள் வாங்கி
1: கொடுங்க.
0: நன்றி.

0: 11:15 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அப்படின்னு தான் இந்த இன்றைக்கி தலைப்பில் பேச போகிறோம். அதில் முதல் நேயர் கூட வந்தாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் கிடையாது, நம்ம ஆர்டர் மட்டும் கொடுத்துருவோம், ஆனால் மற்றதெல்லாம் கரெக்டாக வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு. பைசா மட்டும் அவங்களே கொடுத்துருவாங்களாம், அதனால் அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்குது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பெண்களுடைய பங்களிப்பும் அப்படிங்கிறதும் ரொம்ப வளர்ச்சி அடைந்த விதமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேடி தேடி போகணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அதை டிஜிட்டல் அப்படிங்கிற இந்த இன்றைய காலகட்டத்தில் அது ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டயாச்சும் ஒரு ஐடியா கேட்டுக்கணும், இல்லை யார்கிட்டயாச்சும் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட அதை போய் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இன்றைக்கி நம்ம வந்து டிஜிட்டல் மூலமா இதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் சாதித்த பெண்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு டிஜிட்டல் உலகத்தில் நான் ரொம்பவே நம்ம முழுகிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் வந்து பர்ஸில் வந்து பணம் எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ண காலம் போய் இன்றைக்கி போய் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நேராக போக்கி பொருள் வாங்கினா கூட அதில் கூட பேமெண்ட் கூட நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோம். அதில் பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப சிக்கனவாதியாகவும் அதில் பயன்படுத்துகிற விதத்தையும் பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கே வராங்க, அவங்களுக்கு பிடித்த பாடல், டிஜிட்டல் யுகத்தில் அவங்களுடைய பங்களிப்புலாம் எப்படி இருக்கு, கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா
0: சார்? நலமா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா?
1: திருத்துறைப்பூண்டியிலிருந்து தேவி பேசுறேன் சார்.
0: தேவி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி என்ன?
1: நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க நிகழ்ச்சி பண்றது இன்னைக்குதான்
0: அப்படியா
1: வருவாங்க?
0: இல்லடா, இது ரொம்ப ஒரு சாஃப்டான குரல் கேட்ட நேரத்துல கரகரன்னு ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு பாத்தீங்களா?
1: அப்படி இல்ல சார், லேட யாராவது வருவாங்க நீங்க அந்த ரொம்ப சந்தோஷம், யாரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்.
0: அப்படியா, அடி ஸ்வீட்டா பேசிட்டு நேரத்துல ஒரு காரம் கொடுத்துருவோமே.
1: அதெல்லாம் இல்ல.
0: சரி, என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: சூரிய வம்சம் படத்துல இருந்து ரோசா பூ சின்ன ரோசா.
0: பாத்தீங்களா, அப்படியே 2000 பீரியட் கொண்டு போயிட்டீங்க இந்த பாட்டு கேட்டு. ரொம்ப பிடித்த பாடல உங்களுக்கு?
1: இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சரி, டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள், நீங்க எப்படி எல்லாம் டிஜிட்டல் பயன்படுத்துறீங்க?

0: அந்த டிஜிட்டல் அந்த பயன்பாடுல எப்படி பண்றீங்க?
1: முன்னாடி சாதா போன் இருக்கும் சார், அதெல்லாம் வீடியோ கால் பண்ண முடியாது. இப்போ வந்து டச் போன் பையன் வாங்கி கொடுத்துருக்கான் சார். ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து வீடியோ கால்லாம் பண்ண தெரியும் சார். இப்போ அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். வேற எதுவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் தெரியாது சார்.
0: ஓ, அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல, கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
1: போகல, இப்போ தான் கற்றுக்கிட்டு. அது பையன் தான் சார் எல்லாம் அதெல்லாம் பண்ணி கொடுப்பான்.
0: அதே சமயத்துல கவனமா இருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? ஏதாச்சும் மெசேஜ் வந்தா கிளிக் பண்ண கூடாது, ஏதோ வந்தாலும் பேச கூடாது.
1: அதெல்லாம் இப்போ வந்தப்போ கூட அதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் பண்ணாதமான்னு அவன் Facebook எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிட்டு போயிருக்கான்.
0: சரி, ஏதோ வந்தாலும் இந்த கிளிக் பண்ண கூடாது. நீங்க வந்து வீடியோ கால் பண்ணா நான் வீடியோ கால் பண்ணுவேன், அதை அட்டன் பண்ணி பேசுங்க. இல்ல நீங்க வீடியோ கால் பண்ணா அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கால் எல்லாம் பண்ணும்போது முதல் முறையா அந்த வீடியோ கால் நீங்க பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு பாசம்ல அவ்வளவு சந்தோஷம். எங்க பையன் மாதம் மாலை போட்டுருந்தான் சார். அப்போ அங்கேயே மாலை
0: போட்டுக்கிட்டான்.
1: அதை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு சார். அப்பதான் வீடியோ கால் பண்ணிடுறேன் நான் பாக்கணும்னு வீடியோ கால் பண்ணி முத முத அப்பதான் அவன் தங்கி இந்த ரூம் எல்லாத்தையும் காமிச்சான் சார்.
0: உங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கும்ல எப்போவுமே, பையன் வெளியூரில் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த ரூம்லாம் எப்படி இருக்கும், சாப்பாடு என்ன பண்ணுறாரு, ஒரு பயம் ஒன்று இருக்கும், ஒரு கவலை இருக்கும். இப்போ வீடியோ காலில் அவர் காட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: காட்டினோடனே தான் சார் எனக்கு சந்தோஷமா, பாருமா இதில் தான் நான் தங்கியிருக்கிற ரூம், இந்த கட்டில் தான் படுத்திருப்பேன், இதில் எத்தனை பேர் தங்கியிருக்கோம் காமிச்சான் சார். காமிச்சவங்களுக்கு தான் அந்த ஒரு மழை ரொம்ப மழை பெஞ்சது பாரு சார், 2 வருஷத்துக்கு
0: முன்னாடிலாம்.
1: அப்பெல்லாம் கூட இந்த இடத்துல தண்ணி இவ்வளவு நிக்கிதுமா, நாங்க மேலதான் இருக்கோம், நீ பயப்படாத, நான் சேஃப்டியா இருக்கேன்,
0: அப்டேட்லயே இருக்காங்க.
1: சந்தோஷமா இருந்தது,
0: அப்படியே உங்க சந்தோஷம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப கொஞ்சம் சந்தோஷப்படுங்க.

0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பேச விருப்பப்படலை, நேயத்தை பேசுவோம், என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கணும். யார் பேசுறீங்கம்மா?
1: ஆக்கூர் தீபா ஜெயசலன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தீபா ஜெயசலன் அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு சார்.
0: அப்படியா, ரொம்ப வாய்ஸ் லோவா கேக்குதா, அதனால தான் நான் கேட்டேன் நான்.
1: சாப்பிட்டாச்சு சார்.
0: சார் மதியத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ரெடி பண்ணிட்டு
0: இருக்கேன். என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ரைட். ஏன்னா இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது வீட்டுக்கே பிரியாணிலாம் வர வச்சிடறாங்களே, ஒரே ஒரு ஃபோனை பண்ணிட்டு எனக்கு பிரியாணி ரெண்டு பிரியாணி கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்கறதுக்காக தான்
1: கேட்டேன் நான். பண்ணிட்டு
0: இருக்காங்க
1: சார். தம்பி பண்ணுவான், பண்ணிட்டு லேப்டாப் மாதிரி வாங்குறான், பொருள் எல்லாம் தயாரிக்கிற பொருள் எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க
0: சார். அவர் வாங்குறாரு, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன செய்யறீங்க?
1: எனக்கும் வாங்கி கொடுப்பான் சார், நானும் புக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லுவான். வாங்கிக்கிறான் சார், வீட்லயே வந்து கொடுத்துறான்
0: சார். வீட்ல வந்து கொடுக்கும் போதெல்லாம் பேமெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க?
1: கையில கொடுத்துறோம். கையில தான்
0: சார். கையில கொடுத்த சார், அப்பெல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றாங்களா? அதெல்லாம் பண்றது இல்லையா?
1: அவங்களுக்கு
0: என்ன பாட்டு
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல் அமுது.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்சல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை கிகர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரம். நாளை மாலை 4:30

0: அதுக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணும். 5:15
2: திருத்தணிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவை அனைத்தும் விளம்பர நிகழ்ச்சிகள்.

0: அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரைக்கால், தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச பயிற்சி திட்டம் 2026-27 ஓ நிலை ஒரு வருட இலவச கணினி மென்பொருள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதி: வயது 18 முதல் 30 வரை உள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கான பயன்கள்: இலவச பயிற்சி, உதவித்தொகை வழங்கப்படும், புத்தகங்கள் மற்றும் அலுவலக பொருட்கள் இலவசம், பயிற்சி முடிவில் NCVT சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: +2 மதிப்பெண் பட்டியல், ITI 2 வருடம் முடித்த சான்றிதழ், சாதி மற்றும் வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், பேங்க் பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒன்று, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கான ஆதாரம். இந்த ஆவணங்கள் சுய சான்றளிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இவ்விண்ணப்பத்துடன் இந்த சான்றிதழ்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தேர்வின் அடிப்படையில் பயிற்சி வகுப்பிற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 20 ஜூன் கடைசி நாள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோர்ஸ் கோஆர்டினேட்டர், NIELIT ஓ லெவல் கோர்ஸ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காரைக்கால். தொடர்பு எண் 9443712744.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 11:35 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
6: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
5: சொல்லுங்க சத்யபாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: தனியொருவன் படத்துல இருந்து காதல் கிரிக்கெட்.
5: சரி, பாடல் கொடுத்துடலாம். டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள், அதுல வந்து சத்யபாமாவுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு?
6: ரொம்ப நிறையவே இருக்கு சார். ஜிபே தான சார் நிறைய யூஸ் பண்றது.
5: அப்படியா?
6: இதே மாதிரி இப்ப முன்னாடி வந்து ரேடியோ வந்து கையில எடுத்துட்டு போனோம், இப்ப எல்லாம் அதுவும் தேவையில்ல, மொபைல்லயே ரேடியோ நியூஸ் ஆன் ஆப்ல கேக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ முன்னாடி எல்லாம் நேர்ல போய் கட்டுற மாதிரி இருக்கும், இப்ப எல்லாமே மொபைல்லயே கட்டிடலாம்.
5: இஎம்ஐ மொபைல்லயே இஎம்ஐ எடுக்கிறோம், அதை இஎம்ஐ மொபைல்லயே கட்டுறோம். சார், அதனால டிஜிட்டல் யுகத்துல நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
6: நன்றி.
5: ஆமாங்க, இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறித்து தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இல்லாமல் நம்ம வந்து வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்ட் ஒன்று கூட நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தோம், அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது, இது வரைக்கும் எனக்கு ஒரு 18 கமெண்ட்ஸ் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா அன்னப்பன் பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் யுகம் பெண்களுக்கான இணையற்ற வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. தொலைதூர வேலை, ஆன்லைன் தொழில் முனைவு மற்றும் உலகளாவிய கல்வி போன்ற வசதிகள் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுத்துறை ஓவியஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் யுகம் வந்து நாங்கள் வந்து முகநூலில் உங்கள்கிட்ட பேசுகிறோம்ல இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டிஜிட்டல் உலகத்தில் பெண்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பாளையத்திலேருந்து என்ன போட்டிருக்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் தொழில் முனைவு, கல்வி

0: வேலை வாய்ப்புகளில் பெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளனர். நான் படிக்கிற காலத்தில் டிஜிட்டல் எல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ என்னுடைய பிள்ளைகள் டிஜிட்டல் இருக்கிற காலத்தில் இருக்காங்க. படிப்பு மற்றும் வியாபாரம் எல்லாமே டிஜிட்டல், ஆன்லைன் ஷாப்பிங் தான். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து விட்டது, இன்றைய தலைமுறைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய அசோக் ராஜ் கனிமொழி வந்து வணக்கம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அவசர காலங்களில் உதவக்கூடிய மொபைல் செயலிகள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தங்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடிகிறது. நிதி சுதந்திரம், ஆன்லைன் வங்கி சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பெண்களின் பொருளாதார தனித்தனி நிதி எல்லாமே எளிதாக்கி உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், இப்போ பெண்கள் அனைவரும் படிப்பறிவு மிக்கவர்கள், டிஜிட்டல் யுகத்தில் தான் வாழ்ந்து கொள்கிறார்கள், வேலையை தேடிக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டல் உலகத்தில் அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்கள், பெண்களுக்கு டிஜிட்டல் உலகம் மூன்றாவது கை போல இயங்கி வருகிறது. தாங்கள் செய்யும் கைத்தொழில், குடிசை தொழில் வெளிகளுக்கு பெரிதுபடுத்தவும் சந்தைப்படுத்தவும் டிஜிட்டல் உலகம் தேவைப்படுகிறது. நான் தையல் தொழில் செய்து வருகிறேன். தையலில் புது புது மாடல்கள் வாடிக்கைகள் கேட்கும் விதத்தில் நான் தைத்து கொடுக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், டிஜிட்டல் உலகத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்க, 1000 கதைகள் நாவல்கள் எதுவாக இருந்தாலும் படித்தாலும் அதை புத்தகம் வாங்கி படிக்கிற சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஜிட்டல் மூலயமா நிறைய கற்றுக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காரைக்கலஃபம் எல்லாம் முன்னெல்லாம் என்ன செய்வோம்னா கடித வழியாக மெசேஜ் அனுப்புவோம், பாட்டு எழுதி அனுப்புவோம். இப்போல்லாம் பாருங்கள், நம்ம ஃபேஸ்புக்கிலே வந்து நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். இது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதனால் நிறைய பயன்பாடுகள் இருக்குது டிஜிட்டல் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு பணம் காட்டக்கூடிய அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தோழா அப்படின்னு சொல்லிட்டு இரவஞ்சரி கலாவதி ராஜ்முகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முந்தைய ஆண்டுகளை விட இப்பொழுது கல்வி, தொழில்நுட்பம், நிதி சுதந்திரம் போன்றவற்றில் பெண்கள்லாம் பெண்கள் முன்னேறி கொண்டே வருகிறார்கள். டிஜிட்டல் அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்க. வணக்கம் சார், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அசுர வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் என அனைத்து துறைகளில் பெண்களின் பங்களிப்பு மிக அதிகம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் பெண்கள் தங்களை பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் ஏ2இசட் வரைக்கும் அனைத்திலும் கால் வைத்து அசத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் முன்னேற்றம் அதிக இடத்தை பெற்றுள்ளது. பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சுயத்தில் செய்ய தேவையான விவரங்கள் ஆகியவற்றை டிஜிட்டல் உலகத்தில் எளிதாக பெற முடிகிறது அப்படின்னு நாகூர் காமில பர்வின் சொல்லியிருக்காங்க. பரவாச்சேரி பிரியா கலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று உணவு முதல் உடை வரை அனைத்தும் ஆன்லைன் வர்த்தகம் தான். ஆனால் என்ன என்று டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை குறிப்பிட்ட வேலைகள் காலத்தாமதி உடனுக்குடன் செய்ய முடிகிறது. இந்த வாய்ப்பு பெண்களுக்கு பேருதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் ராசாத்தி, கல்வி, சமையல், பணப்பரிமாற்றம் இன்னும் பலவாறு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு யதார்த்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம், நிகழ்ச்சி அனைத்து மறுமை அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி அப்படின்னு சொல்லிட்டு மேமாத்திர அம்முதா சேகர், டிஜிட்டல் யுகத்தில் என்னுடைய பங்கு பண்பலை ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுவது தான். டிஜிட்டல் பற்றி தெரியாது, எது தேவை என்றாலும் என் பிள்ளைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கமெண்ட்ஸ் யார் போட்டா, அமுதா சேகர் போட்டாங்களா இல்லை அவங்க பையன் போட்டாங்களான்னு தெரியலையே, பரவாயில்ல. அதம்பர் கலைச்செல்வி செல்வம், டிஜிட்டல் உலகத்தில் பெண்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. வெளியில் அலையாமல் தேவையான பொருட்களை வாங்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, அன்பான நிகழ்ச்சிக்கு இனிய அன்பான இனிய வணக்கம் சார், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு நன்னிலம் மல்லிகா சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் மின்னல் வேகத்தில் செல்கிறார்கள். ஐடி ஃபீல்டில் நிறைய பெண்களுக்கு இது டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா அன்பின் காரைக்கால் நிறுவி என்எம்பி நச்சிப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: என்னடா இது, நம்ம கேட்ட பாட்டு இன்னும் வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நேயர். அவங்களுக்கான அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு.

0: 11:45 நிமிடத்தில் பண்பலை 100.3 இந்நிகழ்ச்சி வணக்கம் தோழி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஃபேஸ்புக்கில் கமெண்ட் இவங்களா போட்டாங்க இல்லை இவங்க பையன் போட்டாங்களான்னு தெரியலையே அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மே மாதம் அமுதசேகர் வந்து நான் தான் சார் கமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஜிட்டல் யுகத்தில் அவங்க உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். அப்படியே பேசிட்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நீங்கள்
0: டிஜிட்டல் யுகத்தில் தான் நீங்கள் வந்துட்டீங்களே, மொதல் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தானே பார்த்தேன்.
3: சூழ்நிலையில
0: இது எனக்கு சிரமமா இருக்கு, இல்ல இந்த ஒரு விஷயத்துல எனக்கு கவனமா இருக்கணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை வந்து நம்ம பணத்தை வீட்டில் மறந்துட்டு போயிட்டா கூட பொருள் வாங்க போவோம், பணம் மறந்துட்டு போயிடும் ஒரு டைம்ல. இப்போ எல்லாமே பார்த்தோன்னா இப்போ மொபைலே இருக்கு, அதனால ஆனால் மொபைலை மறக்காம எடுத்துகிட்டு
3: போகணும்.
0: எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து வாட்ச் கட்டுறது இல்லை வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசியங்களாக இருந்துச்சு, இப்போ வந்து மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு எல்லாமே வந்துடும் அதில் அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ. ஆனால் காரைக்கால் எஃப்எம் அதில் அடங்கி தான் இருக்குது, ஆனால் அது காரைக்கால் எஃப்எம் பறந்து விரிந்தது.
3: சரிங்க,
0: சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
3: எனக்கு வந்து நாட்டாமை பத்தி நீனா பொண்ணு.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாம். நன்றி.
3: ஓகே சார்.

0: சர்ச்சில் கடைசியாக பார்த்தீங்கன்னா வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க போஸ்ட் கவனிச்சாங்களான்னு தெரியல, பரவாயில்ல. ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குவது இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், டிஜிட்டலில் பெண்கள் நாங்களும் பங்கேற்று தான் இருக்கோம் அப்படின்னு சோபா செந்தில்கண்ணன் பேரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த நேயர் யார் இங்கே வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம். கூட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அப்படியா, உங்கள்ட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன் உங்கள்ட்ட.
0: அதே மாதிரி உங்கள்ட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி
0: சார். நன்றி நன்றி சொல்லியாச்சா, என்ன பாட்டுன்னு கேக்கலையே. சொல்லுங்க, பூங்கொடி அறிவழகன் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தமிழ்ச்சி படத்துல இருந்து கூச்சோ மிகுந்த பொண்ணு, கொஞ்சம் தமிழ் நாட்டு பொண்ணு, மன்னமட்டு பார்க்கும் பொண்ணு. நானு
0: நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடுறேன். பாட்டை ஃபுல்லா பாடிட்டீங்க அப்படின்னா நான் பாட்டு கொடுக்காம விட்டுருவேனே.
1: ரொம்ப பிடிக்கும் சார்.
0: அப்படியா, அதனால பாடி காட்டுறீங்க. ஆ சரி, ரைட்டுமா. நீங்க சொல்லுங்க, டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தெரியாது சார், நான் பண்ணுறது
0: இல்லை. ஆ
1: சரி,
0: இப்போ உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து இப்போ ஒரு படம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இது மாதிரி உங்கள்ட்ட சொல்லி, இப்போ ஏதோ ஒரு உறவு மாதிரி சொல்லி, அக்கா இது மாதிரி பாருங்க எவ்வளவு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கினேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்?
1: உங்களுக்கு பக்கத்துல வாங்கிட்டு இருக்காங்க
0: வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சேர்த்து வாங்க வேண்டியதானே? ஆர்வம் இல்லை. நேராக போய் நம்ம 100 படம் எடுத்து போட்டு அதுல ஒன்று எடுக்கணும். மறக்காம அப்பதான் கட்ட போய் கிடைக்கும் நமக்கு.
1: இல்ல, அது என்னமோ ஒரு சந்தோஷம் கடையில போய் வாங்குறது.
0: சரி சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி நன்றி.
1: நன்றி சார்.

இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் டிஜிட்டல் யுகத்தில் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேசணும். நிறைய நேர்கள் கூட வந்து அவங்க டிஜிட்டல் யுகத்தில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, கமெண்ட்ஸ் கூட நிறையா கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும் அந்த ஒரு காலம் இருந்துச்சு.

இப்போ நமக்கு எந்த புத்தகம் தேவைப்பட்டாலுமே நம்ம ஆன்லைன்லேயே வாங்கி ஆன்லைன்லேயே படிக்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நேரம் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் தட்டிட்டு வீட்டுக்கே பிரியாணி கொண்டு வர அளவுக்கு அவங்க ஆன்லைன் ஷாப்பிங் அந்தளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு அதை எளிமையாக பயன்படுத்துகிறோமோ இந்த டிஜிட்டல் யுகத்தில் அதில் சில சவால்களும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும், தேவையில்லாத வரக்கூடிய மெசேஜ் கால்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது நமக்கு எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் கொஞ்சம் சவால்கள் இருக்கும்போது அதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி. அதே போல் காரைக்கல் எஃப்எம் 100.3 அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து எந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறும் நான் கே எஸ் பிரசாத்.

நேரம் 12 மணி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 FM எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. மனதில் நின்றவை 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி பி கனிஷ்கா. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. 4 மணிக்கு ஊரும் உறவும், தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியார் அம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை. ஆறிருவதுக்கு நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறையை அசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள்.

இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெல் பருத்தி சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கே ஆனந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததையொட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல்.9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மெயின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் FM எக்ஸ்பிரஸ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இது மனதில் நின்றவை. கடித வழி விருப்ப கானங்களில் தொடக்கமாக ஏஆர் ரஹ்மான் இசையில் சித்ரா பாடியிருக்கிறார் பாம்பே படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு SP பாபு, சரஸ்வதி, பாலமுருகன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவாயசையில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறார்கள் பெரிய தம்பி படத்திற்காக. விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் பூந்தோட்டம் ஆட்டோ, கார்த்திகேயன், ராணி, ராஜலட்சுமி, சுஷாந்த், யாழிதன், விஸ்வந்த்,

மாரியப்பன், அனிதா, செல்வம், வளர்மதி, நாகப்பன், பக்கிரிசாமி, சந்திரா, சரிதா, இந்திரா, விமலா, பிரியா, சந்தியா, ஜோதிகா, மங்கைநல்லூர், சந்திரமோகன், பாப்பா கோவில், ஷியாமலா, தினேஷ், பூந்தோட்டம், முருகன் இவர்களுக்காக.

0: நேயர்களுக்கு கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை கரைகள்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
8: உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

காரைக்கால் பண்பலையின் கடிதவரை விழுப்ப கானங்களான மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல். தேனி மாவட்டம் ஆண்டிப்படி செந்தில்குமரன் இவருக்காக காதல் தேசம் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலியின் வரிகளில்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளங்கனித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக AR ரஹ்மான் இசையில் சுஜாதா மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார்கள் மின்சார கனவு படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் ஆடுதுறை மாணிக்கா அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நவீன் குமரன், குடந்தை மனோகரன், பாபராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி மகேஸ்வரி, யோகேஸ்வரி, ரித்விக்

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி

0: மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6ஆம் தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள

0: பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15 தேதி முதல் 21 தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
8: चिक चिक चिक चिक खिच पिच खिच पिच.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
8: चिक चिक चिक चिक.
5: लड़िए मत, जानिए आभा के बारे में.
7: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
10: நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
12: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
13: வணக்கம் பாப்பா.
14: வணக்கம்.
13: உங்க பேர் என்ன?
14: பி கனிஷ்கா.
13: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
14: அரசு மேல்நிலைப் பள்ளி 5வது வகுப்பு.
13: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
14: முளைப்பாரி பாடல்.
13: எங்க பாடுங்களே?
14: முளைப்பாரி பாடல். தன்னானே தன்னனே, தானானே தன்னனே, ஒன்னாவது நாளிலே வசந்த செவ்வாய்க்கிழமையிலே ஓலை கொன்றான் இரண்டெடுக்கு ஓடும் பிள்ளை, தொட்டிலிட்டு தன்னானே வாங்கி அது முத்துக்களை வாளியிலே ஊற வைத்து கம்பந்தட்டை இரண்டெடுத்து கண்கணுவாய் முறித்து வச்சு

0: தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையாய் முறித்து வைத்து மட்டாந்தொழுத்தெடுத்து திறந்து மாட்டெருவை அடித்து வந்து தன்னானா ஆட்டந்தோடு திறந்தெடுத்து ஆட்டெருமை அள்ளி வந்து கடுகுலஞ்சு சிறுபயிரம் காராமணி பயிர் மிளகுஞ்சு சிறுபயிரம் முத்தான மணிப்பயிரம் மூலப்பொட்டன் முன்னா நாலு ஒரு முளைப்பாறை ஓரளவுக்கு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாறை போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா தலையிலேயே ஒரு குவளை தன்னாலே நாட்டுப்புறப்பாடு.
1: சூப்பரா பாட்டு பாடுனீங்க. முளைப்பாறையில என்னென்ன தானியங்கள்லாம் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியுமே.
1: என்னென்ன?
0: நவதானியங்கள் நெல் கோதுமை பச்சை பயிர் துவரை மொச்சை எண் கொள்ளு உளுந்து கொண்டைக்கடலை.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: வக்கீல்.
1: எதனால நீங்க வழக்கறிஞர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க பாப்பா?
0: மக்களுக்கு நீதியை வாங்கி தருவதற்காக.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த வழக்கறிஞர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கு.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 அரங்கம் மதுரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ரசரட்டுமே, தேகோ வளர்த்து மாத்தமே. காரை எஃப்எம் 100

இங்கே எல்லாமே புதுசு, பழசு மாறாம புத்தம் புதுசு. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி.

0: காரைக்கல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்த மதியம் இந்த ஒரு மணி நேரத்துல எந்த மாதிரி பாட்டு கேட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 70s 80s பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரம் கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காற்றலையில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உலா வருகிறது இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் உங்களை சந்திக்க உங்க ஊருக்கே வரப்புறோம். அது எந்த ஊர் தெரிஞ்சுக்கணுமா? தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோயில் வாசலந்தான் உங்களை சந்திக்க போறோம். உங்களை சந்திக்க உங்க ஊருக்கு வர இருக்கிறாரு எம்எம் கலையபெருமாள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜா இசையமைத்து ஜென்சியுடன் இணைந்து பாடியிருக்கிறார் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து வரிகள் வைரமுத்து.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நவது பண்படையின் நாளைக்கலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாயி வாஷ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கின்சோ லமுது தார்பைகள் கிரினேட் ஓஸ் தரும்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபோர் கோபால் பல்படி.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபோர் RKG நெய்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
7: RKG நெய்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஒரு 1:21 பண்படி 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. அடைய நிகழ்ச்சியில சூப்பர் சூப்பரான பாடல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த பாட்டும் வரைய இருக்குங்க. கங்கேவரன் வரிகளில் இளையராஜா இசையமைத்து சித்திரவுடன் பாடியிருக்கிறாங்க. அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திசைங்கு மிஸ் மொழியாளி, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து இன்னைக்கு ரசிக்கலாம் தேன்மழை. இது குரு திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசன் வரிகளுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா.

0: நேர்களை நமது பண்பலைகள் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம். உங்களை சந்தித்து பேச போகிறோம். அது எந்த ஊர் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோயில் வாசலில் இருந்து தான் உங்களை சந்திக்க வர இருக்கும். உங்களை சந்திக்க உங்கள் ஊருக்கு வராரு நமது நிலைய அறிவிப்பாளர் எம்எம் கலியபெருமாள்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் நாளை முதல் நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன செய்யலாம், பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழில் பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், ஐடிஐ, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல், இதை சார்ந்த படிப்புகள் குறித்த ஆலோசனை பெறலாம். அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள், நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.

இதுவரை கேட்டோம் தேன்மழை. இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம் பொருளாதாரம் கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்த பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8

0: தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலையில் இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்விக் கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
3: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம், வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
5: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி

0: விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கிற நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். நேர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் திருப்பூண்டியில் ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நிலையத்துக்கு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்காங்க, அவங்கள வரவேற்றிடலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றிய சிறு அறிமுகம் நம் பண்பலை நேயர்களுக்கு.
1: காரை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் அறிவழகன். அரசு மேல்நிலைப்பள்ளி திருப்பூண்டியில் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து தொழிற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். எனது சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் கடாரங்கொண்டான். அங்கே எனது அப்பா அம்மா, எனக்கு 2 தங்கைகள், தங்கைக்கு குழந்தைகள், எல்லாமே ஒன்றா இருக்கும். எனக்கு 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், இருவருமே படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அந்த பெண் குழந்தை பெரிய பொண்ணுக்கு பேர் அறிவுமதியின் பேர், அது சிக்கல் அஞ்சலகத்தில் வேலை பார்த்து வருகிறார். சின்ன பெண் ஒரு பள்ளியிலே தற்காலிகமாக ஆசிரியராக இருந்து இப்பொழுது வேறு வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் வசித்து வருகிறோம்.
0: ஓகே சார், அதாவது நீங்கள் இப்போ உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் தாய் தந்தையர் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார்.
1: எனது அப்பா வந்து ஆத்மநாதன் பேர், கால்நடை மருத்துவ துறையிலே கம்பவுண்டராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அவருக்கு தற்போதைய வயது 90 வயது, அம்மாவுடைய வயது 84. இருவரையுமே நாங்கள் நன்றாக தான் பராமரித்து கொண்டு வருகின்றேன். எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். நான், எனது மனைவி, அப்பா அம்மா, பக்கத்தில் இருக்க பேர குழந்தைகள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும். நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம் சார். இந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு கேட்குறதே வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அப்பா உங்களோட கூட பிறந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க சார்?
1: கூட பிறந்தது 2 தங்கைகள். ஒரு தங்கை வந்து 2 குழந்தைகள் பிறந்த பிறகு இறந்து விட்டார் எதிர்பாராத விதமாக. இன்னொரு தங்கை கொரடாச்சேரியில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரும் ஒரு பள்ளியிலே தற்காலிக ஆசிரியராக இருந்து இப்பொழுது வயது மூப்பின் காரணமாக கொரடாச்சேரியில் வீட்டில் இருந்து கொண்டிருக்காங்க.
0: ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூலிங்ஸ்லாம் எங்கே சார் பண்ணீங்க, உங்களுடைய பள்ளி பருவம்?
1: நான், எனக்கு சொந்த ஊர் வந்து திருவாரூர் கடாரங்கொண்டம், திருவிக்கா காலேஜ்னு இப்போ சொல்கிறாங்க, அதுக்கு அருகில் உள்ள பள்ளிக்கூடம் தியாகராஜா நடுநிலை பள்ளி அப்படிங்கிறதுல 1லிருந்து 5வது வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 6, 7, 8 இது 3 சூரனூர்னு, நாகை மாவட்டத்திலே சூரனூர்னு ஒரு ஊர் இருக்குது,

0: அங்கே படித்தேன். அப்புறம் 9ஆம் வகுப்பு குடவாசல் பள்ளியிலே, அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தேன். இதுக்கெல்லாம் மாறுறதுக்கு காரணம், எங்கள் அப்பா வந்து கால்நடைத்துறை கம்பவுண்டராக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு பிறகு அந்த மாறுதல் கிடைக்கும் போது அங்கே நானும் போயிடுவேன். 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, அந்த காலத்தில் 1979க்கு முன்னாடி இருந்ததுனால அது 10, 11 வந்து அரசு உயர்நிலை பள்ளி கீழ்வழூரில் படித்தேன். அங்கே வந்து 10, 11 எனக்கு வந்து ஆசிரியராக சிவானந்தம் ஆசிரியர் அவர்கள் எனக்கு குருவாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. பிறகு நான் வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் உள்ள வலிவளம் தேசியர் பாலிடெக்னிக்கில் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். எலக்ட்ரிக்கல், அது தற்பொழுது அதை வந்து தமிழில் மின்னியல்னு சொல்லக்கூடியது படித்தேன். பிறகு அது முடித்த பிறகு 1980 அது முடித்து வெளிவந்த பிறகு தனியார் இடங்களிலே எலக்ட்ரிக்கல் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் சிரமங்கள், அந்த கண் விழிப்பதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காத சூழ்நிலையினால ஒரு 10 நாளைக்கு ஒரு இடத்த வேலைக்கு போவேன் அப்படியே இருந்த சூழ்நிலை. அதே சிவானந்தம் ஆசிரியர் அவர்கள் என்னை ஒரு நாகப்பட்டினத்தில் சந்தித்தார். அப்பொழுது எப்போ நீ இந்த அரசு பள்ளி திருப்பூண்டியில் இந்த எலக்ட்ரிக்கல் ஒகேஷனல் கோர்ஸ் இருக்குது, ஒகேஷனல் கோர்ஸ்னால் தொழிற்கல்வி, அதில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது ஒன்று இருக்குது, நீ அங்க வாய அப்படின்னாரு.
1: உரிமையோட
0: வேலைக்காக,
1: வேலைக்காக படிச்சு முடிச்சிட்டீங்க?
0: படிச்சு வலிவளம் தேசிய பாலிடெக்னிக்ல படிச்சு முடிச்சிட்டேன், டிப்ளமாவும் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு அங்க என்ன வேலைக்கு கூப்பிட்டாரு,
1: வேலைக்கு கூப்பிட்டாங்க. அதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எதார்த்தமா உங்க சாரை பாத்துருக்கீங்க.
0: ஆமா, ஆசிரியர் வேலைக்கு என்ன கூப்பிட்டாரு,
1: கூப்பிட்டிருக்காங்க. கூப்பிட்டது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி?
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சாலுமே அதுல வந்து அந்த கண் விழிக்கிறது. இப்போ இந்த வேளாங்கண்ணியில் அந்த ஃபெஸ்டிவல் வரும்போது கூட ஒரு கான்ட்ராக்டர் என்னை கூப்பிட்டு ஒரு 10 நாள் வேலை செய்ய கூப்பிட்டுருந்தாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா இரவு பகல் பார்க்காம ஒரு இடத்துல ஒரு லைட் தெரியல அப்படின்னா என்னை அனுப்பிடுவார். நீங்கள் போக போனால் அது தூக்கமே போயிடுச்சு. அதனால இது கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எந்த ஆசிரியர்கிட்ட படித்தனோ அதே ஆசிரியரே என்னை அந்த வேலைக்கு 1980 கொண்டு என்னை சேர்த்தார். அப்போ சம்பளம் எனக்கு 150 ரூபா, அந்த காலகட்டத்தில் அது பெரிய சம்பளமாக எனக்கு தெரிஞ்சது.
1: எப்படி சார், அதாவது நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிங்களா, அந்த வேலைக்காக நீங்கள் என்ன முன்னேற்பாடுகள் பண்ணீங்க?
0: அந்த வேலைக்கு அப்பொழுது வந்து எம்ப்ளாய்மெண்ட் வழியாக தான், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சமே தவிர அது அந்த கோர்ஸுக்கு டிப்ளமா ஐடிஐ, ஐடிஐ படித்தவங்கள டைரெக்டாகவே எடுத்தாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாரு, நாளைக்கு வந்து சேருப்பா. வந்தோடனே ஸ்கூலுக்கு போனேன், 14/7/1980 போனேன். அப்போ ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடு அப்படின்னு எழுதி கொடுத்தேன் ஹெச்எம்கிட்ட. அன்னைக்கே அப்பாயின்மெண்ட், அது டைரக்டு ஹெச்எம் தான். அப்புறமே அது சிஓ, எங்களுக்கு இப்போ மாவட்ட முதன்மைகள் அதிகாரி அவங்க வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதிலேருந்து நாங்கள் இருந்தேன். அது தற்காலிக வேலை தான். கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு இருந்தனா 1 வருஷம் கழித்து 300 ரூபா. அப்புறம் ஒரு அதுக்கு கொஞ்சம் அப்புறம் 600 ரூபா, அப்புறம் 900 ரூபா, அடுத்தது 1000 ரூபா, கடைசியாக 1200. இது வந்து இப்படியே காலம் வந்து 10 வருஷம் ஓடிட்டு 80லேருந்து 1990 வரைக்கும் இந்த கன்சாலிடேட்டட் பேன்னு சொல்கிறது. ஆனால் வேலை பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை, பார்ட் டைம் ஆசிரியர்னு தான் பேர், ஆனால் வேலையெல்லாம் ஃபுல் டைமாக நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். எந்த வேலை இருந்தாலும் நான் அந்த இப்போதைக்கு நான் 2016 ஓய்வு பெற்றேன். அப்படி பார்க்கும்போது அதே பள்ளியில் 36 வருஷம் வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு உள்ள அந்த தொழிற்கல்வி பாடத்தில் 11th 12th ரெண்டுலேயுமே 3 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட் நானும் இன்னொரு ஆசிரியரும் எடுப்போம், ஆளுக்கு பாதியே எடுப்போம். அந்த சப்ஜெக்டில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதே கிடையாது. 3 சப்ஜெக்ட் யாரும் ஃபெயில் ஆனது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் அந்த கிளாஸ் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா வகுப்புக்குமே போக ஒரு ஆக்டிங்காக போடுவாங்க. அங்கே போய் சும்மா கதை பேச மாட்டேன். முதல்ல ஏதோ ஒரு 9th போனேன் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் கொடுப்பேன், டைரக்ட் இன்டைரக்ட் அதை சொல்லிக் கொடுப்பேன். இன்ன வரைக்கும் அது அப்படியே அந்த மாணவ மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கும், அது சொல்லிக் கொடுப்பேன். இல்லை திடீர்னு ஒரு கேள்வி கேட்பேன், இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஒரு பையனை கேட்பேன், முடிப்பானோ இப்பயும் சில வெளியே இடத்துக்கு போகும்போது ஒரு நல்லா படித்தவன்ட்ட கேட்டால் கூட இந்தியாவில் எத்தனை மாநிலப்பா இருக்குன்னா ரொம்ப தகராறு இருக்கும். ரொம்ப பேர் யோசனை பண்ணி 28 மாநிலம்மா சமயம்

0: இடத்துல ஜம்மு காஷ்மீர் வந்து 29 சொல்லுவேன்.
1: அப்படியா
0: சார், எனக்கு தெரியல சார் அப்படிம்பாங்க. அது போல் எல்லா வகுப்புமே போவேன். இன்னும் சொல்லணும், ஆனால் என்னை பற்றி பெருமைக்காக சொல்லலை. இன்னும் சொல்லணும், அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்காலர்ஷிப்னு வந்தது இருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா தான் அதிகபட்சம். அந்த மேத்ஸ் குரூப்புங்கிறதுக்கு 95, இந்த வொக்கேஷனலுக்கு 85, ஹிஸ்ட்ரி குரூப்பு 65. இது இந்த வேலையை என்கிட்ட அன்னைக்கு இருந்த ஒரு ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆகி போனார். நான் 80 84 அவர் போகும்போது அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தார். யதார்த்தமாக இதை செய்யுங்களே அறிவழகன்னாரு. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் 2016 வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்பு. அப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துருக்கேன். எழுதியிருக்கேன்னா 10,000 டிசி என் கைப்பட எழுதியிருப்பேன்.
2: ரொம்ப சந்தோஷம் சார்.
0: அதில் இப்போ தான் அது கம்ப்யூட்டர் சார் ஆயிருக்கு. அப்படிலாம் கையால்
2: எழுதுறது சார், எனக்கெல்லாம் கூட
0: கையால் தான் எழுதி கொடுப்போம். இப்படி பல இந்த அட்மிஷனில் வந்து இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு கொஞ்சம் 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஊர் திருவாரூராக இருந்தாலும் 36 கிலோமீட்டருக்கு போ என்னை கூப்பிடுவாங்க, போவேன். அட்மிஷனுக்கு ஒரு 5 ஆசிரியர்கள் உட்காந்துருக்கும், அட்மிஷன் போடுவோம், அந்த பில் போடுறது அது இது கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும், எல்லாமே செய்வோம். இன்னும் அந்த இலக்கிய மன்ற விழாவுக்கு இந்த ஏற்பாடுகள் செய்கிறது, அதுக்கு அந்த வர்ணனை ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வர்ணனையெல்லாம் இப்போ சொல்கிறது. கிட்டத்தட்ட அந்த பள்ளியில் தான் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தேன். இன்னைக்கு அந்த ஊருக்கு போனாலுமே என்னை வந்து எங்கள் சார் ரொம்ப பேர் கேட்பாங்க. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்க சார், இப்போ எங்கள் சார் வேலை பார்க்குறீங்க அப்படிமா. நான் வந்து 2016 ரிட்டையர் ஆகிட்டப்பா, இப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்.
2: ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையில் நாளை முதல் நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம், பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், ஐஐடி, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள், நாள்தோறும் காலை 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில். லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிணாராங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. சார், இப்போ வந்து தொழிற்கல்வியில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இப்போ இருக்குது, நீங்கள் படிக்கும் போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு, தொழிற்கல்வியை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: தொழிற்கல்வி அப்படிங்கிறது வந்து 1979 கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி 10, 11 வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்தது, உயர்நிலைப்பள்ளியில் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக காலேஜில் போய் பியூசி அப்படின்னு படிப்பாங்க. அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்காக 1979 பள்ளிக்கூடத்தில் தொழிற்கல்வின்னு வந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 பிரிவுகள் இருக்குது, 100 பிரிவுகள். அதில் வந்து விவசாயம், அக்ரி, நர்சிங், அதே போல் டிராஃப்டிங், மெஷினிஸ்ட்னு, எலக்ட்ரிக்கல், இதே போல் நிறைய குரூப் இருக்குது. அதில் ரொம்ப அதிகமாக இந்த எலக்ட்ரிக்கல், மெஷினிஸ்ட் இதுமாரி போகக்கூடியது ஒரு நல்ல வேல்யூபிளாக இருந்துச்சு. அதிலும் மற்ற தொழில்கள்லையும் நம்ம குறை சொல்லலை அப்படின்னு இருந்துச்சு. அதில் படிச்சுட்டு இந்த மாணவர்கள் ஓரளவு நான் இருந்த ஏரியாவில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதனால் வாகி பள்ளிக்கூடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் அப்படின்னு சொன்னாவே மார்க்கு கம்மியாக வாங்கினவங்க எல்லாம் அங்கே போட அப்படின்வாங்க. ஆனால் இந்த திருப்பூண்டி பக்கத்தில் ஆயக்காரன் மூலம்னு ஒரு பள்ளிக்கூடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஒகேஷ்னலில் வந்து மேத்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், பாக்கி இதுலேயும் இருக்காது. அதனால் அந்த மாணவர்கள் ரொம்ப விரும்பி சேருவாங்க. ஒரு 20 பேர் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த 20 பேருமே படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அங்கே உண்டு. எல்லாம் ஒரு 12th படிச்சுட்டு டிப்ளமா படிக்கிறவங்க இருக்காங்க. அதோட ஃபாரின் போய் நல்ல செட்டிலானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த மாணவர்கள்யாண்ட்ட வந்து நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க. ஒசூரில் ஒரு மாணவன் செந்தில்குமார்னு இருக்காங்க. சார், நீங்கள் இப்போ சார் பார்த்தீங்க, இங்கே வந்து குடும்பத்தோடு தங்குங்க சார், டைட்டான் வாட்சிங்கம்மில் ஒர்க் பண்ணுறாப்புல, வாங்க சார், நீங்கள்லாம் இல்லாட்டினா நான்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பையன் காந்தின்னு சிங்கப்பூரில் இருக்கார், அவர் வந்து சார் நல்லா இருக்கீங்களா, டெய்லி ஏதாவது பேசுவாப்புல. அப்புறம் மஸ்தான்கனின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு துபாயில் இருக்காப்புல, சார் உங்களை இதில் தான் பேசிக்கிறோம், பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்தில் அதுமாரி சந்தித்தோம். பல குரூப்புகள் இருக்குது, காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதில் இதுவும் ஒரு நல்ல வேல்யூபிள். அதுக்கு வந்து மேத்ஸும் ஒரு கணிதம் ஒரு காரணம், பாக்கி இதில் வந்து கணிதம் இருக்காது.

0: அது ஈஸியாக இல்லை பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இதுலேயும் அந்த மேத்ஸில் மட்டும் ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சிறந்த ஆசிரியரை, அவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிற ஒரு பிடி ஆசிரியராக இருந்தாலும் அவரை தூக்கி கொண்டாந்து இதுக்கு போட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டையே இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக இருந்த ஒரு தலைமை ஆசிரியர் முருகேசன் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மேத்ஸில் ஃபெயிலாகிறானா, நான் ஒரு ஆசிரியர் கொண்டாந்து தர்றேன் அப்படின்னு அவர் கூட காரைக்காலில் இருக்க ஒரு வாத்தியார் தான் சிவகுமார்னு, அவங்க இப்போ நாகூர் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அவர் கொண்டாந்து போட்ட பிறகு அப்படியே சென்டமாக அந்த ஒகேஷன் சென்டமாக அப்படியே ஒரு 15 வருஷம் நான் இருந்த அந்த லாஸ்ட்டு 15 வருஷம் வரைக்கும் சென்டமாகவே வந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த தலைமை ஆசிரியர்.
1: ஓகே சார், இப்போ தொழிற்கல்வியில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? நம்ம படித்தோம், இப்போ ஒகேஷனல் குரூப் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மேற்படிப்புகள்லாம் என்னென்ன படிக்கலாம் சார்?
0: மேற்படிப்புக்கு அதிகபட்சம் பிஇ, அந்த துறை சார்ந்தது எலக்ட்ரிக்கல், அதே போல் மெக்கானிக்கல், அப்புறம் பிடெக், அது முடித்தா அப்புறம் எம்டெக், இதுமாரி இப்படியே படிச்சுட்டு போகும்போது ஜேஇ போஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கலில் டிஎன்இபியில் ஜேஇ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது இது முடிச்சுட்டு போனவங்க.
1: ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஒகேஷ்னல் குரூப் சார் அப்படின்னாவே எங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் சார், ஏன்னா ஒரே டெரராகவே இருப்பாங்க ஸ்கூலில் அவங்கெல்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய மன்றம்லாம் நான் வந்து நடத்தியிருக்கிறதெல்லாம் நான் வந்து பங்கெடுத்திருக்கிறேன்னு சொன்னீங்க சார். இப்போ இலக்கிய மன்றத்தில் உங்களோட பங்களிப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: இல்லை, அந்த இலக்கிய மன்ற விழா நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னாங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த டைம் வரும். அப்போ சொல்லும் போது இந்த தேதியில் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிலேருந்து நான் என்னோட பணியாற்றி அந்த ஒகேஷனல் குரூப்லயே பணியாற்றிய ஆர் குழந்தைன்னு ஒரு ஆசிரியர், ரெண்டு பேரும் அதில் இருக்கும். அவர் தற்போது இறந்து விட்டார். அது எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி. ரெண்டு பேரும் அந்த இதில் வந்து முழு மூச்சாக ஈடுபடுவோம். அப்போ வந்து என்னென்ன ப்ரோக்ராம், அந்த நோட்டீஸ் அடிக்கிறது, அது எந்த பேச்சாளர், அது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வருவோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு அந்த அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பங்களிக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு பேச்சு போட்டி அதுக்கெல்லாம் அந்தந்த ஆசிரியரை பிரித்து விட்டுருவோம். அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யறதில்லை, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது. அதில் மாறுவேட போட்டியெல்லாம் நடக்கும்போது கூட இந்த நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய தம்பி எம்கே அன்பழன் கூட அதை மாறுவேட போட்டியில் ஒரு சிறந்த நடிப்பாகவே நடிப்பார். அந்த குரூப்புக்கு எனக்கும் சம்மந்தம், அவர் ஹிஸ்ட்ரி குரூப் படிச்சிருந்தாலும் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை. எல்லாருமே ஊக்குவிக்காது. அதுமாரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு.
1: ஆர்கனைசேஷன் பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க.
0: ஆமாம்,
1: அது வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருவீங்க.
0: செஞ்சிருவேன்.
1: சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார். தொடர்ந்து நாம் பேசலாம் நேரிலே ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை டீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாலை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார

0: லஞ்ச் பிரேக்கில் இன்று அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து பேசலாம் நேர்களே. சார், நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து தொழிற்கல்வி படித்து நீங்கள் டீச்சராக போயிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட படிச்சிருப்பாங்கல்ல சார், அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க?
1: பெரும்பாலும் ஆசிரியர்கள் தொழிலுக்கு போயிட்டாங்க, இதே தொழிற்கல்வி ஆசிரியரா. இன்னும் சில நண்பர்கள் டிஎன்இபியில் ஜேஇயாக வேலை பார்த்துருங்க, ஜெயபால்னு ஒரு நண்பர் சிக்கல், அங்கேயே அன்பழகன் ஒரு நண்பர் அவரும் சிக்கல்லேருந்து டிஎன்இபியில் ஜேஇயாக போனாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு ஆசிரியரோட வாய்ப்பு இல்லைன்னா நான் அதுக்கு அந்த வேலைக்கு தான் போயிருக்கணும். ஆனால் எனக்கு நிம்மதியான வேலை, 150 ரூபா சம்பளம் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 1000 பேரை பார்க்குறேன். கிட்டத்தட்ட அந்த பள்ளியில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் எனக்கு நிம்மதியான வேலை, நிம்மதியாக அந்த மற்ற அலுவலகத்துக்கு போயிருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை.

0: உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு ஃபுல்லாக திருப்தியான வேலை. 2014 ரிட்டையர் ஆகியிருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் வேலை கொடுத்தா கூட அந்த வேலையை பார்க்கக்கூடிய மனசில் அந்த ஒரு இது எண்ணம் இருக்குது.
1: ஓகே சார், இப்போ வந்து உங்களுடைய திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருந்தீங்க, அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு திருமணம் ஆணிச்சு? உங்கள் சகோதரிகளெலாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா?
0: சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் இப்போ இந்த வேலையில் நாகப்பட்டினத்திலேருந்து போய் சேர்ந்தேன் திருப்பூண்டிக்கு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து என் ஃபாதரை டிரான்ஸ்ஃபர் ஆகி கொரடாச்சேரி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் அந்த திருப்பூண்டிலேயே தங்கியிருந்தேன், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். வெள்ளிக்கிழமை கொரடாச்சேரி ஊருக்கு போவேன், திரும்ப திங்கக்கிழமை காலையில் கிளம்பி வருவேன். அந்த எங்கள் கொரடாச்சேரியில் ஏற்றாப்புல ஒரு ஆசிரியர் நண்பர், நிறைய ஆசிரியர்கள் நண்பர்கள் அங்கே உண்டு அந்த கொரடாச்சேரியிலையும். அப்போ சார், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்களே, வந்து போயிட்டுருக்கீங்களே, வயசும் அதிகமாகுதே அப்படிங்கும் போது எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆனால் சார் கல்யாணம் அப்படின்னு. நான் வேலையில் சேரும்போது 23 வயசு, 1980 கல்யாணம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 வயசு. அப்போ தான் அந்த வேலை வந்து பர்மனெண்ட் ஆணுச்சு. அப்போ அந்த ஆசிரியர்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் அவரே வந்து என்னை கேட்டார், எழுத்த வீடு தான், அவர் வந்து என்னை கேட்டார், என்ன சார் பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னா. பார்க்கலாம் சார், ஒரே ஒரு ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து வேலைக்கு போகாத பொண்ணாக வேணும். அந்த காலத்திலே சொல்லியிருந்தேன், ஏன்னா இங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் முருகேசன், ஒரு தலைமை ஆசிரியர் பட்ட கஷ்டம், ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக அவர் பட்ட கஷ்டம், அதனால் எனக்கு வேலைக்கு போகாத ஒரு பொண்ணு வேணும். அப்புறம் வந்து திருமணத்தை நீங்கள் தான் சார் செஞ்சு வைக்கணும், அந்த பொண்ணு வீட்டில் தான் செஞ்சு வைக்கணும், இதில் எனக்கு பவுனு அது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். சொல்லி ஒரு 10 நாள்லேயே எனக்கு கொரடாச்சேரிக்கும் அருகாமையில் உள்ள முகுந்தனூர், இந்த எண்கண் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய இதில் வந்து மாமனார் அங்கே தான் அமைஞ்சாங்க. அவங்க ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. அவங்களுடைய பெண் தான், என் ஒய்ஃப் பேர் மதி அழகின்னு பேர், என் பேர் ஹரிவடன், அவங்க பேர் மதி அழகி, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். இல்லை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, என்ன சார் சொந்தமா பேரெல்லாம் இப்படி தமிழ் பேராக இருக்கு, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார் சொந்தம்லாம் கிடையாது, எனக்கு ஊர் திருவாரூர், அங்கே நான் மூந்தனூர் கொரடாச்சேரியில் இருந்தால் ஒரு சார் அந்த ஏற்பாடு பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாமனார் தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுடைய பையன்க ரெண்டு பேர், ஒரு பையன் இந்த உணவுப் பொருள் துறையில் இருக்காப்புல, இன்னொரு பையன் மச்சம் தலைமை ஆசிரியராக தமிழ்வேந்தன்னு ராயபுரம் நீடாமங்கலத்து அருகே உள்ள ராயபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம். அவங்களுடைய பையனுக்கு தான் என் 2வது பொண்ணு இளமதிங்கிறத கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: ரொம்ப, அதாவது சொந்தத்திலையும் முடிச்சிட்டீங்க.
0: ஆமாம், சொந்தத்திலையும் முடிச்சிட்டோம்.
1: சொல்லுங்கள் சார், உங்கள் மனைவி வந்து உங்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருப்பாங்க? நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு வேற கண்டிஷன் போட்டீங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அந்த கண்டிஷனுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்களா?
0: ஒத்துக்கிட்டாங்க.
1: அவங்க என்ன சார் படிச்சிருக்காங்க?
0: +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் அதெல்லாம் தெரியும். எனக்கு வந்து என்னை பாதுகாத்துக்கிறது என் மனைவி தான். நான் வேலைக்கு வந்து இந்த காரை எஃப்எம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ஓப்பன் பண்ணோன்னே, இந்த நிலையம் ஓப்பன் பண்ணோன்னே நான் ரேடியோ வச்சுருவேன், அதுலேருந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மணி துளிகளும் எனக்கு வந்து அப்படியே தேவைப்படும். ஏன்னா நான் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும், 8:05 பஸ் ஏறணும், பிரைவேட் பஸ் அது மட்டும்தான் நிற்கும். அந்த 8 மணிக்குள்ள எனக்கு செய்ய வேண்டிய காலை சாப்பாடு, டீ போட்டு கொடுக்கறது, அப்புறம் மதிய சாப்பாடு, இது எல்லாமே என் மனைவி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப இப்படி என் மனைவி வாய்ச்சது எனக்கு ரொம்ப
1: சந்தோஷம். அந்த வெட்கம் கலந்த ஒரு சிரிப்பு வந்து எனக்கு தெரியுது சார், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார் உங்களை பார்க்கும் போது. இதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும். தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. ஐயாவுக்கு பிடித்த ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு அடுத்து நாம் பேசலாம்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்று பிரசஸ் பண்ணுங்கள். நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவர் எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயங்களின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. சார், இப்போ வந்து உங்களுடைய துணைவியார் பற்றி சொன்னீங்க, அவங்கள நினச்சி கூட ஒரு பாட்டு ஒன்று, காலங்களில் அவள் வசந்தம், பிபி ஸ்ரீனிவாஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுடைய அதாவது ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ ஓய்வு பெற்றுட்டீங்க, ஓய்வு காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்?
11: ஓய்வு காலத்தில் முதல்ல குடும்பத்தை பற்றி தான்

0: அந்த பணிவிடைகள் செய்கிறது அப்பா அம்மா இவங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொதுவான காரியங்களில் சில காரியங்களில் ஈடுபடுவேன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ நான் திருவாரூர் டவுனுக்கு போகணுன்னா கடாரம்ல ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த பக்கம் போகணுன்னா யாராவது பஸ்ஸுக்கு நின்னாங்கன்னா வரீங்களா அப்படின்னு நானே கேட்பேன். சில பேர் பயந்துட்டு வரமாட்டாங்க, நான் வரல சார் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஏங்க வலிக்க வந்து அவர் கூப்பிட்றாரு நீங்கள் ஏன் போகக்கூடாதா அப்படிம்பாங்க. அப்புறம் ஏறி உட்காருவாங்க. ஆனால் அந்த நான் என் வேலை திருவாரூர் டவுனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அதுலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும், நான் போகிற வேலையிலேருந்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு திரும்பி அங்கேயிருந்து நான் வர்ற இடத்துக்கு யாரும் நடந்து வந்தால் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறது. அது மாதிரி பொதுவான சில வேலைகள் இந்த பக்கத்தில் நான் வந்து கொஞ்சம் பகுத்தறிவு கொள்கை இருந்தாலும் கடவுள் இல்லைங்கிறதுல இல்லை, பாக்கி அந்த மூட நம்பிக்கைகள்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால நான் கோயில் பக்கம்லாம் நான் வேலைக்கு போனதுனால அவ்வளோதான் போனதில்லை, அதுக்கு நான் கூட இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுப்பேன். இப்போ அந்த காரியத்துக்கு எப்படின்னு தெரியல நானே போய் ரொம்ப ஈடுபடுறேன். ஒரு டொனேஷன் புக்கை கொடுத்து சார் இல்லை ஒரு 50 லீவ் இருக்குது கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் செய்வேன். என் பங்கு ஒரு பெருத்தொகையை என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு பாக்கி தெரிஞ்சவங்கிட்ட வாங்குவேன். இங்கேருந்து சென்னையில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதுமாரி சொல்லி இந்த கோயிலுக்கு இது பண்ணி என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படிம்பாங்க. இல்லை அது ஒரு காலகட்டம், நான் அப்பையும் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல இப்பயும் சொல்ல இருக்கார், அதனால இதை செய்கிறேன். அவங்களும் பணம் அனுப்பிட்டுருப்பாங்க. அப்படியே ஒரு 10 லீஃப் மிச்சம் இருந்து அப்படின்னா நானே என் சொந்தக்காரங்க பேரெல்லாம் போட்டு 400 ரூபா போட்டு அந்த புக்கை முழுமை பண்ணி கொடுத்துருவேன்.
1: அப்போ
0: கடைசியாக அவங்க சொல்லும் போது சார்ட்ட புக்கு போனால் தான் முதல்ல வந்துடுது, முழு புக்கும் நிரப்பப்பட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துடுது அப்படின்னு அதுமாரி கொடுப்பாங்க. அது மேலே இன்னும் சில இதுக்கு வந்து நினைச்சே பார்க்க முடியாத என்னோட அந்த பணி முடிந்த மறைந்த ஆசிரியருக்கு சில அந்த குழந்தைன்னு சொன்னேன், அவருக்கு பென்ஷன் வாங்குறது, அவருக்கு பேங்க்ல ஒரு லோன் வாங்கியிருந்தாரு, அது அடப்பட்டும் அவருடைய பத்திரம்லாம் வாங்க முடியல. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு அதில் நான் வந்து ரொம்ப ஈடுபட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈடுபட்டு அவங்க மனைவி வந்து படிக்காதவங்க அவங்களுக்கு இவர் இறந்த பிறகு அந்த வேலையை கூட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறது பொதுவான பொது காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கும்.
1: ஓகே சார், உங்களுடைய உடல் நலம் வந்து நலத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: உடல் நலத்துக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லேபுக்கு போய் இந்த சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் மெயினாக தான் அதை வந்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவேன். சில சமயம் எல்லாம் இந்த சுகர் ப்ரெஷர்லாம் இருக்காது, இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது கொஞ்சம் கூட வரும். அப்போ நானே அதுக்கு என்ன மருத்துவம் அப்படின்னு போயிட்டு அப்படியே அந்த ஆயுர்வேத பக்கத்தில் போய் அந்த மருந்துகளை வாங்க உள்ள அந்த ஆயுர்வேத டாக்டர் மூலியமாக அதை கேட்டுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டேன். 230 பாயிண்ட் இருந்தது, அதிகபட்சம் 200, அதுக்கு மேலேயும் இருக்கும்போது அதை அந்த மருத்துவப்படிகள் அவர் கொடுத்ததை சாப்பிட்ட பிறகு ஒரு 48 நாள் சாப்பிட்டேன். இப்போ 257 இருக்கு. அதுமாரி நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு செக்கப், ஜென்ரல் செக்கப், அதனால் பெருசாக நான் அந்த இதுலேருந்து நான் பாதிக்கப்படலை.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்ம தொழிற்கல்விக்கு வந்து மாணவர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கணும்னா நான் எதுக்காக இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த மாணவருக்கு என்ன ஆலோசனை தருவீங்க சார்?
0: பாக்கி இப்போ பல துணிக்கடைகளுக்கு போகும்போது அங்கே உள்ள பையனோ பொண்ணுங்களோ இருக்கும்போது கேட்பேன், என்னப்பா படிச்சிருக்கேன், நான் பிஇ படிச்சிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. பிஇ படிச்சுட்டு இந்த வேலைக்கா அப்படிமா? இல்லை சார் வேறு வேலையே கிடைக்கல. எப்போ வர்ற, எத்தனை மணிக்கு போகிறப்ப, எவ்வளோ சம்பளம்னு கேட்டால், என் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு இரவு 9 மணிக்கு தான் சார் போகிறேன், எனக்கு சம்பளம் 9000 ரூபா தான், அந்த 9:00 எல்லாம் நிற்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த தொழிற்கல்வி ஒன்று படித்தா இந்த எலக்ட்ரிக்கலே எடுத்துக்கலாம், ஐடிஐ அல்லது டிப்ளமா, ஐடிஐ படிச்சுட்டு இந்த லைனில் போனோம்னா இப்போதான் வீடுகள்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய இருக்குது, அந்த இதுக்கு போகும்போது அந்த அந்த வேலைகள் ஒரு ஃபேன் மாட்டுறது இதில் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபேன் மாட்டுறது, அப்புறம் மற்ற சின்ன சின்ன வேலைகளை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு பில்டிங்கை அதை கான்ட்ராக்டுக்கு எடுத்து அந்த ஃபுல் ஒயரிங் அதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கே வந்துடும். அதே போல் சிவானந்தன் ஒரு பையன், நான் இருந்த கிராமம் பள்ளிக்கூடத்துக்கு திருப்பூண்டிக்கு பக்கத்தில் உள்ள காரப்பட

0: அப்படிங்கிற ஊரில் இருந்த சிவானந்தன் ஒரு பையன், இது மாதிரி சின்ன சின்ன வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான். பிளஸ் டூக்கு மேலே ஒன்றும் படிக்கலை. திரும்ப பார்த்தீங்கன்னா அவன் இன்னைக்கு வந்து பெரிய ஆளாக இருக்காப்புல, திருவாரூரில் தான் வசிக்கிறாரு, பக்கத்தில் உள்ளது. என்னப்பா செய்கிற எதார்த்தமாக கேட்கும்போது, சார் நான் வந்து எல்லாம் நிறைய பள்ளிக்கூட பள்ளிகளையே சொல்கிறாரு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் சார், எந்த ரிப்பேரிங்னா என்ன உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, போவேன். மற்ற பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறோன்னு அவங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா பல இடத்துல வந்து இது மட்டும் இன்றைக்கி நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்கல்வி வந்து எந்த தொழிற்கல்வியாக இருந்தாலுமே அது நல்லது தான். சுயமாக தொழில் தொடங்க அது மற்ற படிப்புகளை விட இது நல்லது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த துறையில் வெற்றி பெறணும்னா மாணவர்கள் வந்து எந்தெந்த திறனை வளர்த்துக்கணும் சார்?
0: ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த காலத்துக்கு சொல்ல போனால் இந்த செல்ஃபோனுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, மாணவர்கள் வந்து அதுக்கு அடிக்ஷன் ஆகுறாங்க, அந்த இது இருக்கக்கூடாது. இந்த படிக்கிற வயசில் படிக்கிறது தான் செய்யணும். அதுக்கு இப்போ திருமணம் ஆகிடுச்சுன்னா திரும்ப படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் லேடிஸ் வந்து ரொம்ப கஷ்டம், அந்த படிக்கிற வயசை தாண்டி திருமணம் வந்துடுச்சுன்னா. அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ ஒரு குரூப் இதுதான் எடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. சில குரூப் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி குரூப்பாக அது இவ்வளவு நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு படிப்பு இவ்வளவு தானே வருது, 10வது மார்க்கை வச்சு பார்ப்பேன். நானே ஸ்கூலில் அட்மிஷன், 10வது மார்க் சார் எனக்கு மேத்ஸ் குரூப் வேணும். நீ மேத்ஸ் குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகி இதுமாரி கஷ்டப்படுறதை விட நான் நடைமுறையில் 10 வருஷம் வேலை பார்த்ததுனால சொல்கிறேன், நீ வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடு, அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கு, நல்ல ஒரு பிஏ வாங்கு, அதுக்கப்புறம் ஒரு பிஎல் படி, எங்கேயும் ஒரு வக்கீலாகி நீ சொந்தமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது. தொழிற்கல்வி மட்டும்னு அப்படின்னு இல்லை, எந்த கல்வியாக இருந்தாலும் எந்த படிப்பு எடுத்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு அதுலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நல்ல ஒரு பெரிய ஆளாக ஆகலாம்.
1: அதாவது எப்படி சொல்றதுனா, மேக்ஸ் குரூப்பை எடுத்து அதை வந்து நம்ம முன்னால படிக்க முடியாம திணறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்க குரூப்ல வந்து நல்ல நீ வந்து ஷைன் பண்ணலாம். எல்லா படிப்புக்குமே நமக்கு எதிர்காலம் இருக்கு சார், அதனால எந்த படிப்புமே நம்ம வந்து வேணாம்னு ஒதுக்குற வேலையே இல்லை. இப்ப சின்ன சின்ன படிப்புகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஒரு காலத்துல வந்து பியூட்டிஷியன் சொல்லுவாங்க, அது வந்து சின்ன என்ன இதெல்லாம் படிக்கிறாங்கன்னு போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியனுக்கு என்ன ஒரு நிலைமைன்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட ஒரு டைலரிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா தையெல்லாம் நீ கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் போட்டாலே 10,000-15,000 சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன வேலைனாலும் அதுல நுணுக்கத்தை நம்ம கத்துக்கிட்டோம், அது தொழில வந்து நம்ம பெருசாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்ம ஷைன் பண்ணான்றது வந்து நீங்க அருமையா சொன்னீங்க சார். அடுத்ததா வந்து தொழிற்கல்வி படிச்சவங்களுக்கு தொழில் தொடங்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு சார்?
0: வாய்ப்புகள் வந்து இப்போ அரசாங்கங்களே, மாநில மத்திய அரசாங்கங்களே மானியம் தர்றாங்க, அதை வச்சுட்டு கூட டெவலப் ஆகி அந்த மானியத்தை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மானியத்தை வாங்கிட்டு கடன் தொகையை தவணையில் கட்டலாம். அதுக்கு நிறைய மத்திய மாநில அரசுகள் நிறைய அந்த திட்டங்களை வச்சுருக்காங்க, அதை பயன்படுத்திக்கணும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ப்ரோக்ராமோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைவாக படிக்கிற மாணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
1: படிக்கிற காலத்தில் படித்தே ஆகணும், பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து ஒரு டிகிரி படிக்கிற வரைக்கும் படிப்பில் தான் கவனம் இருக்கணும். படித்தாதான், படிப்புக்கு தான் மரியாதை, அது வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ. இப்போ வேலை கிடைக்காருனா கூட அந்த ஆள் இவ்வளோ படிச்சிருக்காயா, இந்த இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியலனாலும் ஏதோ ஒரு வேலையில் வை அப்படிம்பாங்க. அந்த படிப்புக்கு இடையூறாக இன்றைக்கி பல பழக்கங்கள் இருக்குது. அதில் பொதுவாக சொல்ல போனால் இந்த செல்ஃப் அது வந்து நல்லதுக்கு பயன்படுது. இப்போ நான் பயன்படுத்துகிறது நல்லதுக்கு தான் பயன்படுத்துகிறேன், அது மாணவர்கள் எந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதில் போய் அடிக்ஷனாக ஆகுறாங்க. அதே போல் அந்த போதைப் பொருள் இன்னும் பெரிய பிள்ளைங்களாக போகும்போதெல்லாம் அந்த பழக்கத்துக்கு போயிட்டு அடிமை ஆகக்கூடாது. படிப்பு படிப்பு படிப்பு, படித்தா என்னைக்கு அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. இப்போ நான் இந்த அளவுக்கு படித்ததுனால தான் என்னையே இந்த ஸ்டேஷனில் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அது வந்து பெருமையாக தான் இருக்குது. அந்த படிப்பு அவசியம். பிறகு வந்து நீங்கள் அந்த வயசு முடிஞ்சு போன காலத்தில் போய் படிக்க முடியாது, பல்வேறு சூழல்கள் வந்துடும். திருமணமாகி அப்புறமே வந்து ஒரு வேலைக்கு போகணும், அங்கே இங்கே அதில் போகணும், அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியாது. எங்கள் வகுப்புலேயே என் ஸ்கூல்லையே ஒரு 8வது படித்த பையன் என்ன, நான் வந்து கூப்பிடுவேன், நல்லா படுறா படுறா அப்படின்னு சொல்லுவேன். எந்த கிளாஸுக்கு வேணாலும் போகும்போது படுறானா படிக்க மாட்டான். திரும்ப அவன் போயிட்டுக்கிட்டு முடிச்சு ஒரு 5 வருஷம் கழித்து வந்து, சார் ஒரு டிசி வேணும் அப்படிமா, ஏன்ப்பா சார் நான் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்மா, நீ 8வது என்ன படித்த, அது 8வது ஃபெயிலானா கூட பரவாயில்ல சார், ஆனால் நீங்கள் அப்போ சொன்னதெல்லாம் நான் கேட்கலை. இப்போ பாருங்க, இதை வாங்கிட்டு போனோன்னா நான் இன்றைக்கே அந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்படிம்பாப்புல. அப்போ தான் சொல்லுவேன், நீங்கள் சொன்னதை நான் கேட்கல சார் அப்படின்ட்டு. அந்த படிக்கிற காலத்தில் அந்த பையங்க வந்து அது ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கிறாங்க, பிறகு வருத்தப்படுறாங்க.
0: ஓகே சார், இவ்வளோ நேரம் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயத்த வந்து தொழிற்கல்வி குறித்துன்னு வந்து உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய அலைபேசி எண் வந்து நேயர்கள் தொடர்பு கொண்டு அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுறேன், குறிச்சிக்கோங்க நேயர்களே. 75 58 17 85 63 சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுக்கு உங்களோட பயணித்த இந்த 1 மணி நேரம் நிறைய செய்திகள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பண்பலைக்கு வந்ததற்கு நன்றி.
1: நன்றி. இந்த அலுவலக ஊழியர்களுக்கும் என்ன இந்த அனைவருக்கும் நன்றி. நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றி.

0: நேயர்களே, ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டான் ஆ அறிவழகன் அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டோம். நிறைவு பெற்றது அனுபவம் அற்புதம். சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்னிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கேபெட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும், 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை

0: 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைத்துறல் விழக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. அப்படியே வானொலி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மதிய நேரத்தில் பாடல் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த பாடல் கேட்கறது கூட சேர்த்து நம்மளுடைய நினைவுகளையும் நம்ம கூட பகிர்ந்துட்டா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தாங்க இது எல்எஸ்சி. இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்போது நீ வழங்குபோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலையும் எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம். இந்த மதிய நேரத்தில் பாடல் கேட்குற இந்த நேரத்தில் அப்படியே உங்களுடைய நினைவுகளையும் நம்மளோட பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

0: இப்படி நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சினிமாவை பற்றி தான் பேச போகிறோமான்னு கேட்டால், இல்லை நம்ம சினிமா பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு என்றைக்குமே
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: ஆமாங்க, நமக்கு என்றைக்குமே சாப்பாடு தான் முக்கியம். அதுவும் சினிமா பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு சாப்பாடு எப்படி, அந்த நேரத்தை எதாச்சும் தின்பண்ணை சாப்பிட்டு நம்ம படம் பார்க்க தான் ஆசைப்படுவோம். சின்ன வயசில் நாங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டிக்கெட்டோட விலையே பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 50 பைசா. சில பேருக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. மீதான ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 5 ரூபா 50 பைசா, இல்லைனா 5 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஒரு 50 பைசா இருக்கும். அதுக்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி சாப்பிட்ட காலம் ஒரு காலம். அதுவே நிறைய பேர் இருக்கீங்க, சின்ன வயசில் இருக்கட்டும் சரி இப்போ இருக்கட்டும் சரி, நீங்கள் திரையரங்கில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் எது? ஏன்னா சினிமா அப்படின்னா ஒரு சில அந்த தின்பண்டனுக்கு மைண்டில் வந்துடும். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கும். அதை பற்றி தான் நீங்கள் எல்எஸ்சியில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. அதை நானும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நிகழ்ச்சியில். கேட்டுகிட்டே இருங்க, இது காரைக்கால் FM 100.3 எல்எஸ்சி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளை முதல் நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன செய்யலாம், பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்குபெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழில் பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், ஐஐடி, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனை பெறலாம். அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள் நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில். என்ன சார், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண சொன்னீங்க, கமெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, எப்போ தான் படிப்பீங்க அப்படின்னு புரியுறதுங்க. நான் படிக்கவும் ஆரம்பிச்சிடுறேங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம். திரையரங்குகளில் படம் பார்க்கும்பொழுது நான் விரும்பி சாப்பிடுவது பாப்கார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாப்கார்னை விட முறுக்கு, கடலை மிட்டாய், தேன்மிட்டாய், வறுத்த நிலக்கடலை போன்ற தின்பண்டங்களை ரசித்து சாப்பிடுவது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறுக்கு, கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க. எஸ் ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாப்கார்ன், வெஜிடபிள் பப்ஸ் ஆகிய இரண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போலாம் பஜ்ஜிலாம் போடுறதில்லை, அதனால் எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முறுக்கு மற்றும் பாப்கார்ன் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்கிரீம் சோளப்பொரி பார்த்தீங்களா, இவங்க தான் நம்ம ட்ரெண்டில் இருக்கிறாங்க. சோளப்பொரின்னு சொன்னால் தான் நமக்கு தான் நினைவுக்கு வரும், பாப்கார்ன் சொன்னால் அந்தளவுக்கு டக்குன்னு சொல்ல வராது. அடுத்து யார் இங்கே சொல்லியிருக்காங்கன்னா, பேரளம் செந்தில் கண்ணன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாப்கார்ன், முறுக்கு, போண்டா, இப்பொழுது ஐஸ்கிரீம் பப்ஸு, ஸ்வீட்கார்ன் எக்ஸட்ரா, ஏன்னா எக்ஸட்ரா போட்டால் என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே, அப்போ எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க நினைக்கிறேன். அப்போ ஒரு படமாக்க போனால் 1000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் போவார்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அறிவிப்பாளருக்கு வணக்கம், இனிய மதிய வணக்கம். எண்ணற்ற விலை வந்த தின்பண்டங்களை சாப்பிட்டோம், பாப்கார்ன் மட்டும்தான் ஸ்பெஷல். திரைப்படத்தை ரசிச்சுட்டே பாப்கார்ன் சாப்பிடுவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்கும் சார் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கணன் ஏன்னா இந்தளவுக்கு ரசித்து சொல்கிறாரு. அதெல்லாம் பல்லில் மாட்டிக்கிட்டு இருக்குமா, அதை எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம், நான் பல்லில் மாட்டி எடுத்துக்கிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே முக்கியமான சீன் ஓடிடும் தேட்டரில் அப்படிலாம் இருக்கான, இது ரொம்ப ரசித்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க? திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நான் திருப்படம் பார்க்கும்போது நான் விரும்பி சாப்பிட தின்பண்டங்கள் பட்டாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் சார். எனக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே தான் பிடிக்கும், அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுதோ வாங்கி சாப்பிட வேண்டியதான். நான் போனேன்னா எனக்கு பிடிச்சத மட்டும் வாங்கிப்பேன், இது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்னா அவங்க எதெல்லாம் வாங்குறோம் அது கூட ஷேர் பண்ணிப்பேன், அதான் நம்மளோட பாலிசி. அன்பான மதிய வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். திரையரங்குகளில் படம் பார்க்கும்பொழுது பழைய காலத்து முறுக்கு, கடலை, மிட்டாய் போன்ற தின்பண்டங்களை ரசித்து சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து உங்கள் கமெண்ட்ஸ் படிக்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு கணக்கு பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர் பாப்கார்ன் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்படை 100.3 எல்எஸ்சி. எல்எஸ்சியில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, திரையரங்கில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் காட்டமன்னர் கோயில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1986 அந்த டைமில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் சோளப்பொறி உப்புக்கடலை மரவள்ளிக்கிழங்கு. பழைய நினைவுகளை நினைவூட்டி அமைக்க நன்றி. உங்களுக்கு போஸ்டே பழைய 80s இருக்க மொதல் போட்டிருக்கோம் பாருங்க. நிறுவி சுதா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஐஸ்கிரீம் தேட்டருக்கு போகலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரும்பி சாப்பிட்லாம், நம்ம போகிறத சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு, அதுதானே ஓப்பனிங்கில் சொன்னேன், எனக்கு இந்த பிறப்பு தான் ரசித்து சாப்பிட கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. மதிய வணக்கம் கூறுவோம்னா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் இடைவெளி நேரத்தில் ஒரு டீ அதோட ஒரு பாப்கார்ன் அவ்வளோதாங்க. பார்த்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார். இனிய மதிய வணக்கம் குத்தாலம் தோப்புத்தரு கே சுப்பிரமணியன், திரையரங்கில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பட வேர்க்கடலை முறுக்கு கடலை மிட்டாய் பிஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் சின்ன வயதில் அதிகமாக சினிமா பார்ப்பேன், அப்பொழுதெல்லாம் நான் விரும்பி வாங்கி சாப்பிடுவது நிலக்கடலை மிட்டாய். அன்று தொடங்கி

0: இருக்கும் இன்று வரை நீள்கிறது. இவன் வலங்கைமான் ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க. தேவனு ஜோதலட்சுமி என்ன சொல்கிறாங்க, நான் திரையரங்குகளில் அதிகமாக படம் பார்த்ததில்லை, முறைதான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்போதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது எல்லடையும் கோன் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் திரையரங்குகளில் படம் பார்க்கும்போது நான் விரும்பி சாப்பிட்றது பாப்கார்ன் பஜ்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் தக்ஷின் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கு இனிய வணக்கம். இன்று தேட்டரில் விலை அதிகமாக உள்ள காரணத்தால் வெளியிலிருந்து தின்பண்டங்கள் நாங்கள் வாங்கி செல்கிறோம். அன்று கார சிப்ஸ் பாப்கார்ன் வாங்கி விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் தேட்டரில் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. மதிய வணக்கம். பிரபாகரன் கூடூர் இளவரசி முறுக்கு பாப்கார்ன் அப்படின்னு திரையரங்கில் வாங்குவோம். வீட்டிலேயே ரெடி பண்ண சோளம் காஃபி எல்லாம் படம் பார்த்துட்டு ரசித்து தின்போம். பழைய நினைவுகளை நினைவூட்டிய காரியப்பண்புகளுக்கு அன்பு அறிவுக்கும் இனிய நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க. பாப்கார்ன் சமோசா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சரவணன் இனிய மாலை வணக்கத்துடன் மயிலாடுதுறை நேவதிகள் அஞ்சிட வச்சிருந்த இந்த காலையில் சினிமா திரையரங்கில் டிக்கெட் வாங்கி தின்ன சினிமா டிக்கெட் 1 ரூபாய் வாங்கி திங்க 1 ரூபாய் பொரிச்ச கடலை, 10 காசு முறுக்கு, 10 காசு கடலை மிட்டை, 10 பைசா மீதி 70 பைசாவுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து அம்மாவிட்டு கொடுத்து விடுவேன். அவரை பார்த்தீங்களா, எனக்கு பட்ஜெட் போட்டு சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், திரையரங்குகளில் எது பிடிக்கும் என்பதை விட அங்கே என்ன விற்குது, பாப்கார்ன் தானே விற்குது, வேறு எதுவும் இருக்க மாட்டேங்குதே. அதனால் நம்மளும் குழந்தைகளுக்கு அதையே தானே கேட்குறாங்க, அதிலே நான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. வெளியில் எடுத்துகிட்டு போகிறது சில தேட்டர்களால் பண்ணுறது மாட்டாங்கிறாங்க. மேக்ஸிமம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் அவ்வளோதான். அங்கே விற்கிறவங்கள்கிட்ட படம் பார்க்க போனாங்க, நானும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆசைப்பட மாட்டேன். தண்ணி பாட்டில் போதும், பணம் காட்டாங்கூட அனுஷியா சங்கர் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாப்கார்ன் வந்து தியேட்டருக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய கதை தாங்க அனுஷியா மேடம் பணம் காட்டாங்குடி. ஏன்னா இந்த மெக்சிகோ பெரு போல் இந்த மத்திய அமெரிக்காவில் தான் இந்த பாப்கார்னுங்கிறது தாய் விட பார்க்குறாங்க. 1800 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வந்து அதாவது மக்காச்சோளம் அதிகமாக பயிரிட்டதுனால சுற்றுவாரத்தில் விற்கணும் அப்படிங்கும்போது அது ஈஸியாக தயாரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் கிடச்சிது. ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரையரங்குகளெல்லாம் பாப்கார்ன் வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை, அலோவ் பண்ணவும் இல்லை. ஏன்னா அது தயாரிக்கிற போது சவுண்ட் அதிகமாக வருது. ஏன்னா அப்போ அந்த வந்து பேசாத திரைப்படங்கள் தானே அதிகமாக வந்துச்சு, அதனால் உள்ளே வந்து அந்த சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுனாலையும், அது இல்லாமல் உள்ளே வந்து அழுக்காயிடும் கொட்டிடும் அந்த மாதிரிலாம் நிறைய காரணங்களால் பாப்கார்ன் அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சிக்காகோவில் பார்த்திங்கன்னா சார்லஸ் கிரேட்டஸ் அப்படிங்கிறதா நீராவி இயந்திரத்தின் மூலிமா பாப்கார்ன் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சார். அதுக்கப்புறம் 1927 அப்புறம் தான் பேசுகிற படம் நிறைய வரும்போது, அந்த நேரத்தில் இந்த நிறையா பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் இந்த பாப்கார்ன் வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஈஸியாகவும் கிடைக்குதுங்கிறனால தான் இதை உள்ளே அலோவ் பண்ணாங்க. அப்படி தான் பாப்கார்ன் வந்துச்சு. எனக்கு தியேட்டர்னாலே பாப்கார்ன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அதாவது சேர்த்து ஒரு கதையும் சொல்லிவிட்டேன் நான். அடுத்து பாருங்கள், நான் சமோசா நெய்முறுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் அமிர்தலங்கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம் சார், அரசக்குழி ஜான் திரையரங்கு சென்று படம் பார்த்ததில்லை, டிவிலேயே பார்த்துவிடும், வாய்ப்புக்கு நன்றி. அடடா, இப்போ வீட்டை பார்க்கும்போது என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கலாம்ல. திரையரங்கில் படம் பார்க்கும்போது நான் விரும்பி உண்பது வீட்டில் சமைத்த முறுக்கு சீடை போன்ற பண்டங்களை எடுத்து சொல்வோம். திரையரங்குகளில் வாங்குவதில்லை, ஆனால் இப்பொழுது வெளியில் கொண்டு ஒரு தென்படி தியேட்டரில் அனுமதிப்பதில்லை, எனவே பாப்கார்ன் தான் சார் அடுத்த சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம் சார், மேமாத்தூர் அமுதாஸ் சேகர். ஐஸ்கிரீம் தான் சார், போன வாரம் போயிருந்தேன் தியேட்டருக்கு, ஏசி இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடவில்லை, பாப்கார்ன் காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முறுக்கு சமோசா இதுதாங்க திரையரங்கில் நாங்கள் சாப்பிடுவது, பாப்கார்ன் அப்படிங்கிற சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம். என்னுடைய சிறு வயதில் நான் படம் பார்க்கும்போது இடைவெளியில் வரிசையில் நின்று காத்து கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். திருவாரூரில் ஒரு தியேட்டர் பேர் சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் மிகவும் ருசியாக இருக்கும், நான் விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடுவேன். அடடா எப்படிலாம் சொல்லியிருக்காரு பாருங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25

0: தெற்கு காரைக்கல் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உற்றோர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல மது, தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
4: ஆர் கே ஜி நெய்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தங்க மாளிகையின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்போது நீ வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்களுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 3:30. இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரி வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். எல்எஸ்சியில் திரையரங்கில் படம் பார்க்கும்பொழுது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் எது, அதில் ஒரு கமெண்ட்ஸ் கூட தான் விரும்பி ரசிக்குன்னு கொடுத்துருக்கீங்க, விரும்பி ருசிக்குன்னு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட உங்களை கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் வீரக்குமார் வந்து நன்றி வணக்கம் அதோட முடிச்சுட்டாங்க. இனிய நண்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு, பாப்கார்ன், முட்டை போண்டா, ஐஸ்கிரீம், சமோசா, சாக்லேட், கடலை மிட்டாய், கமர்கட்டு, சிவந்த மண் சூட மிட்டாய், எள்ளு மிட்டாய் இன்னும் இருக்குது அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ சாப்பிட்டா படம் எங்கே பார்க்குறது? காரைக்கால் மேலே ஒரு தடவை சேஃப் விஜயராகவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சார், ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன். எங்கள் ஊரின் மிக அருகில் உள்ள திருவன்காடு டெல்டா திரையரங்கில் சூடான டீ, வாழைக்காய், பஜ்ஜி படம் பார்க்கும்போது வாங்கி சாப்பிடுவோம். அந்த நினைவில் இன்னும் மறக்க முடியாத நினைவாக உள்ளது. தற்போது அங்கே திரையரங்கு இல்லை, சற்று வருத்தமாக உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி திரையரங்குகளை படம் பார்ப்பது இல்லை ஒரேவா சொல்லிட்டாங்க. கதிராமங்கம் கணேசன் தங்கவேல் இவர் தான் அந்த சொல்லியிருக்கிறார், விரும்பி ருசிக்கு தின்படுங்களாம விரும்பி ரசிக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பொழுதும் திரையரங்குகளில் வறுத்த நிலக்கடலை, பாப்கார்ன் அல்லது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். எனக்கு பாப்கார்ன் சார் ரொம்ப பிடிக்கும். சிப்ஸு, சாக்லேட்டு, ஜெல்லி மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட திரையில் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டின் இருவேலி ரேவதி இளங்கோன் சொல்லியிருக்காங்க. வணக்கம் மதம்பா ராமன், திரைப்பட இடைவெளியின் பொழுது விரும்பி சாப்பிடுது முறுக்கும் பொறித்த கடலையும் பாப்கார்ன் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசடிக்குப்பம் சரவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லடை வெள்ளை முறுக்கு இவைகள் மிகவும் சுவையானதாக இருக்கும், அதனால் எங்களுக்கு பிடிக்கும். நண்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் விரும்பி சாப்பிடுவது கோன் ஐஸ்கிரீம் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபிக் சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பாப்கார்ன் அதிகம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 80s எப்படிலாம் இருந்திருக்கணும் ஒரு ஆசை இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்னென்னலாம் அந்த திரையரங்கல் தியேட்டரில் விற்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காது அந்த ஒரு விஷயம், அந்த பாப்கார்ன் சொல்லியிருக்காங்க, வேர்க்கடலை சொல்லியிருக்காங்க, முறுக்கு சொல்லுங்க, தட்டை முறுக்கும் கொடுக்க வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் விற்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ பாட்டு கேட்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:15 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:30 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் என் சொல்லமுது.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மடிவெளியில் அளிச்சல் பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் மிகச் இணைந்து வழங்கியிருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். மேலும் மிகச் இணைந்து வழங்கியிருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை கேகர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கனமும். 5:15 திருத்தறிப்பூண்டி கேபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மலர்கள். இவை இரண்டும் விளம்பர நிகழ்ச்சி. நமது காரைக்கல் பண்பலையில் நாளை முதல் நாள்தோறும் உற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன, கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள், பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன செய்யலாம், பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஆசிரியர் பயிற்சி, தொழில் பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், ஐஐடி, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல், இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன, கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள், நாள்தோறும் காலை 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில். மூன்று மணி 3:41 ஆச்சே, அடுத்த 4 மணிக்கு நம்ம ஊரில் ஒரு ப்ரோக்ராம் வரப்போவுமே, ஊரும் ஊரும் எந்த ஊருன்னு தெரியலையே அப்படின்னே நீங்கள் யோசிச்சிட்டே இருக்காதீங்க. அடுத்த ஊர் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா 4 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோயில் வாசலுக்கு வாங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். எம்எம் கலியபெருமாள் அங்கே வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் 4 மணிக்கு வந்து பேசலாம். தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோயில் வாசலிலிருந்து.

நாலு மணிக்கு வர சொல்லிட்டீங்க, ஆனால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருக்கோமே, எங்கள் கமெண்ட்ஸ் எப்போ படிப்பீங்க? இதோ படிக்கிறேங்க. புதுத்தறையிலிருந்து சித்ரா தேவி செல்வகுமார். நாங்கள் எல்லாரும் திரையரங்கில் படம் பார்க்கும் பொழுது பாப்கார்ன், முறுக்கு, வேர்க்கடலை, பப்ஸ் சார், இதையெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் இனிய மதிய வணக்கம். கடலூர் ஓட்டியில் ஒரு தியேட்டர் உள்ளது, நான் சொல்வது 80களில். எங்கள் வீட்டில் 1 ரூபாய் தான் கொடுப்பார்கள். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 65 பைசா, சின்ன போண்டா 1 போண்டா 1 பைசா, 25 பைசாவுக்கு 25 போண்டா கொடுப்பார்கள். ஏ அப்பாடியா, இப்போ கொடுத்தா பொழந்து கட்டிடலாமே, அந்த போண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். படம் விட்ட பிறகு மீண்டும் அந்த 10 பைசாவுக்கு போண்டா வாங்கி சாப்பிட்டு கொண்டே வீட்டுக்கு வருவோம். அதெல்லாம் ஒரு காலம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 25 போண்டா இப்போ சாப்பிட முடியுமான்னு தெரியல. நல்லமுள் ஷேக்கலாவுதீன், வேர்க்கடலை, முறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, திரையரங்குகளில் திரைப்படம் பார்க்கும்பொழுது நான் பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. வறுத்தக்கடலை, வறுத்த வேர்க்கடலை அப்படின்னு பத்மினி சுகுமார்னு சொல்லியிருக்காங்க. சமோசா, வடை, டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாப்கார்ன் மற்றும் சிப்ஸ் அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரபாளையத்துலேருந்து. பொரியரிசி, முறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திற்றகுண்டி வட்டம் குண்டூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் வந்து வீரகுமார் அப்படின்னு. திரையரங்கில் படம் பார்க்கும்போது நான் விரும்பி சாப்பிடும் தின்பண்டம் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் 80s kids வேறு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அவர் பெரிஞ்ச ஜார்ஜ் என்எஸ்ல இருக்கார் அப்படின்னா, திரையரங்கில் படம் பார்க்கும்போது நான் விரும்பி சாப்பிடுவது 1 பாக்கெட் கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலை மிட்டாய் தான் கடலை மிட்டாய்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு போவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செங்குத்துப்புறம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. ஆன வில குதிரை விலை விற்கிதே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு தில்லை சீனிவாசன். ரொம்ப பிடித்தது வேர்க்கடலை, சமோசா, முறுக்கு அப்படின்னு சொல்லி வாரியங்காவல் கோ சங்கர் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் படிக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வி ஆண்டிற்கான 2026-27 முதுகலை, எம்காம், எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தின் மூலமாக 3-6-2026 தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய வேண்டிய கடைசி நாள் 15-7-2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு ஃபைனல் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். மணி 3:50 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். நம்மளுடைய காரைக்கால் FM 100.3 அதனோட ஃபேஸ்புக்

பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். திரையரங்கில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு 80s ஃபீல் கொடுத்துடக்கூடிய ஒரு இமேஜாக தான் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை, அதை எனக்கு கற்பனை, அப்போ உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறது. நல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, எப்போவுமே ஒரு கப் காஃபி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இளம் வயதில் பெற்றோர்களுடன் சினிமா பார்க்க போகும்போது வீட்டிலேயே தின்பண்டங்கள் எடுத்து போவோம். பொரியரிசி, சீடை மற்றும் புளியங்கொட்டையை வறுத்தது, என்னப்பா அதெல்லாம் கொண்டு போவீங்களா? இது போன்று எடுத்து போவது உண்டு. இப்போதெல்லாம் விளையாடும் போது எல்லாம் ரசாயனக்கலையில் தயாரித்தை தான் வாங்கி சாப்பிடும். குளஞ்சி எப்படி காட்டு மன்னர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலக்கொட்டுச்சேரி ஷெர்லின் மெர்சி, லாரன் மெர்சி இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துலாமே. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா எல்லடை வாங்கி கொடுப்பாங்க, நானும் என் தங்கச்சியும் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒத்துமையாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சண்டை போட்டுட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும் சொல்லுவாங்களான்னு தெரியல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா அந்த போஸ்ட் கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 59 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படிச்சிட்டோம். இன்னும் கமெண்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம்.

எல்ஐசியில் கேட்டிருந்தோம் இல்லையா, திரையரங்கில் படம் பார்க்கும்போது விரும்பி ரசிக்கும் தின்பண்டம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் பன் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கெல்லசி. இந்நிகழ்ச்சி இப்போது நீ வழங்கும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக கமெண்ட்ஸ் அனுப்பிய அனைத்து நேயர் நெஞ்சுகளுக்கும் நன்றி. நேரம் 4 மணி, இது ஆகாஷ்வாணி.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: பன்மலை 100.3 நேயர்களை நீ கேட்கலாம். பன்மலை உறவுகளை அவங்க ஊருக்கே கூடிய போய் சந்திக்கக்கூடிய ஊரும் உறவும். இன்னைக்கு எந்த ஊர் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியாரம்மன் கோயில் வாசலுக்கு தான் போக போகிறோம். அந்த ஊரோட சிறப்பு என்ன, அந்த ஊரில் என்னெல்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னெல்லாம் பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். களத்தில் நம்ம அறிவிப்பாளர் எம் எம் கலியபெருமாள் அவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார்.
7: வணக்கம் பிரசாத். அது 40 மாலை வணக்கம் பிரசாத் உங்களுக்கும் நம்ம நேர்களுக்கும் சொல்லிக்கலாம். வழக்கம் போலவே நம்மளும் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னாலே பறந்து போவோம். நம்ம ஒவ்வொரு ஊராக தேடி நம்மளோட நேர்களை சந்திக்கிறதுக்காக நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் இருக்கு. அதுதான் காலையில அறிவிப்புலேயே சொல்லிட்டாங்களே, நீங்க வேற சொல்றீங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகேங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடுதுறையில இருந்து திருப்பிடந்தாள் செல்லக்கூடிய சாலையில ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இருக்கு. ஏன்னா நகரம்னு நகரத்துக்கு போயிட்டீங்களா டவுனுக்கு போயிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இங்க வந்த உடனே நிறைய கேட்டேன் நானு, இந்த ஊருக்கு பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டா பிம்பிளிக்கா பிளாக்கி அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, பாண்டியராஜன் படத்துல, அந்த மாதிரி எங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. இருந்தாலும் வயதானவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கள நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். பசுமை, ஏதாவது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்வது போல இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருகிலே பாத்தீங்கன்னா நிறைய நெல் வயல்கள். இந்த குழு வெயிலையும் பாத்தீங்கன்னா பச்சை பசல்னு கண்ணு வந்து அப்படி குளுமையா இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தெருவுல நம்ம இருக்கிறோம். 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பெண்களும் சரி நிறைய நேர்களும் இருக்காங்க, நம்ம அவங்களை தொடக்கத்திலேயே சந்திக்கலாம். தொடக்கமா ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம், அவங்க பேர்.
8: என் பேர் மங்கையர்கரசி.
7: மங்கையர்கரசி, பாருங்க ஆரம்பமே அசத்தல். சொல்லுங்க மங்கையர்கரசி, என்ன பண்றீங்க? இல்லத்தரசியா இல்ல வேலைக்கு போறீங்களா?
8: இல்லத்தரசி தான்.
7: இல்லத்தரசி தான். வீட்டுல எத்தனை குழந்தைங்க?
8: 2 பெண் குழந்தைங்க.
7: ஓகே, என்ன பண்றாங்க?
8: ஒருத்தவங்க பிஎஸ் நர்சிங் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க லேப் டெக்னீஷியன் படிக்கிறாங்க.
7: ஓகே, அப்ப ரெண்டு பேர்ல உங்களுக்கு பெரியவங்களை தான் டக்குன்னு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க படிப்பட்டான்னு சொல்லிட்டீங்க, சின்னவங்க படிப்பு வந்து கொஞ்சம் லேட்டா சொல்றீங்க.
8: இப்பதான் அவங்க சேர போறாங்க.
7: சேர போறாங்க, இப்ப பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. ஓகே, அதனால என்னன்னு தெரியல. சரி ஓகே, நான் சும்மா போட்டு வாங்கினேன். சரி ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய லட்சியம் எல்லாம் இருக்கும், நம்ம குழந்தைங்களை அப்படி ஆளாக்கணும் இப்படி ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல நீங்க என்ன ஒரு உங்க வீட்டுக்காரங்களோ நீங்களோ வந்து என்ன ஒரு எய்ம்ல இருக்கீங்க, அவங்க இந்த லைனுக்கு தான் போவாங்க அப்படிங்கறத விரும்புறீங்களா இல்ல அவங்க விருப்பத்துக்கு விட்டுட்டீங்களா?
8: அவங்க விருப்பத்துக்கு அவங்க படிக்கிறத படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அவங்க படிச்சு நல்ல முறையில வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரியவங்க. சின்னவங்க லேப் வச்சுட்டு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணலாம்.
7: ஓகே, திருமணமா நீங்க வந்து புகுந்த வீடு, அதாவது வந்து இது வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரு, பிறந்த ஊர் எந்த ஊர்?
8: நான் பிறந்த ஊர் வேப்பத்தூர்.
7: வேப்பத்தூர், இது தஞ்சை மாவட்டத்திலே தான் இருக்கு இல்லையா? இங்க கேள்விப்பட்ட ஊரா தான் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா முத முதல்ல வீட்டுக்கு வரும்பொழுது உங்க குடும்ப சூழ்நிலை வேற ஒரு மாதிரியா இருந்திருக்கும், இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரியா இருந்திருக்கும். அந்த உள்ள வந்த அந்த நொடியில இருந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு 4-5 நாளாவது ஆயிருக்கும் செட் ஆகுறதுக்கு இல்லையா?
8: எங்க வீடு வந்து நாங்க 4 பொண்ணும் ஒரு பையன், இங்க அவங்க ஒரே பையன் 2 பொண்ணு. எனக்கு மாமியார் மாமனார் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் செட்
7: ஆகுறதுக்கு சொல்றீங்களா? அது மாமனாரோட ஓகே, மாமியார் இல்ல அப்படின்னு சொல்லுறது சரி, அது மாமியார் குடும்பம் எல்லாம் இப்ப இருக்கல கிடையாது இப்பெல்லாம்.
8: அதனால எனக்கு குடும்பத்தை நானா வந்து நானா பண்ணிட்டு இருக்கேன்.
7: சரி, அந்த மாமியார் இல்லாத அந்த அந்த அந்த அந்த இடத்த வந்து உங்க பெண்கள் யாராவது ஒருத்தங்க உங்க குழந்தைங்க யாராவது நடத்துறாங்களா, ஐயோ நீ தான் டி எனக்கு என் மாமியார் அப்படின்ற மாதிரி எந்த எந்த பொண்ணு இருப்பாங்க?
8: சின்னவங்க தான் வாய் அதிகமா இருப்பாங்க.

0: செஞ்சு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு திடீர்னு என்னம்மா இதே செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்களா, இல்ல நீங்க நீ சமைச்சு போட்டா போதுமா அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்களா?
1: சமைச்சு போட்டா போதும்னு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது.
2: தெரியாது. சரி ஓகேம்மா. வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க?
1: முருகானந்த் அவங்க பேரு. அவங்க லோடுமேன் வேலை பாக்குறாங்க.
0: லோடுமேன் வேலைக்கு போயிருக்காங்களா இன்னைக்கு?
1: வேலைக்கு போயிருக்காங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றிம்மா.
1: சரி,
0: அடுத்து என்ன, நிறைய பெண்கள் இருக்காங்க நேர்களே. காரைக்கால் வன்வெளியில இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியில 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி, நிறைய பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
3: விஷ்ணுபிரியா.
0: விஷ்ணுபிரியா, என்ன பண்றீங்கம்மா?
3: பிகாம் முடிச்சிருக்கேன்.
0: பிகாம் முடிச்சிட்டீங்க? இந்த வருஷம் தான் முடிச்சீங்களா? எங்க படிச்சீங்க?
3: சொல்லிட்டாங்க.
0: அதே மாதிரி தான் உங்களையும் சொல்லிட்டாங்களா?
3: ஆமா, ஜாலியா இருக்கலாம்.
0: ஓகே, 10th ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்கமா?
3: இல்ல, நான் கொரோனா ஆல் பாஸ்.
0: கொரோனா டைம்ல பாஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க காமர்ஸ் வந்து குரூப் எடுத்துலாம். முன்னாடி நாங்க படிக்கும் போது ஹிஸ்டரி எகனாமிக்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்ப ஹிஸ்டரி வேற என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸா?
3: இல்ல, நர்சிங் இருக்கு.
0: நர்சிங் இருக்கு. ஓஹோ, அது நான் சொல்றது 12th ல. 11th 12th ல?
3: 11th 12th ல தான் நர்சிங் குரூப்னு தனியா பியூர் சயின்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓகே, இப்ப நீங்க 11th 12th ல சி குரூப் போனா ஜாலியா இருக்கும் அப்படினு சொன்ன மாதிரி, ஜாலியா இருந்தீங்களா?
3: செம்ம ஜாலியா இருந்தோம். என்னமோ ஆபீஸ் ரூம் தான், வெளில நிக்கிறது.
0: வெளில நிக்கிறது யாராவது அரட்டை அடிச்சீங்க அப்படின்னா வெளில துரத்தி விட்டுருவாங்களா? ஓகே, முட்டி போடலாம் விடுவாங்களா?
3: முட்டி போடலாம் மட்டும், வெளில துரத்தி விட்டுருவாங்க.
0: துரத்தி விட்டுருவாங்க. ஓகே, காலேஜ் எப்படி இருந்தது?
3: காலேஜ்ல இன்னும் ஜாலியா இருந்தது. சாப்பிட்டுட்டு கிளாஸ் வெளியே சாப்பிட்டுட்டு இன்னும் வெளில துரத்தி விட்டு அப்படியே வெளியே நின்று ஜாலியா போயிடுச்சு.
0: ஓகே, ஆக மொத்தம் படிக்கல.
3: இருக்காங்க. சரி, ஒரு டிகிரி படிக்கணும், ஜாலியா இருந்துட்டு போலாம், ஏன் படிப்பு படிப்புனு போகணும் அப்படின்ட்டு பிகாம் எடுத்தேன்.
0: பிகாம் எடுத்தீங்க? ஓகே. நம்ம அக்கா 3 டிகிரியா?
3: என்ன
0: டிகிரி?
3: எம்ஏ பிஎட்.
0: எம்ஏ பிஎட். ஓகே, பிஏ எம்ஏ பிஎட். ஓகே, நானும் அப்படிதான் வந்து ஒருத்தர் கேட்டாரு, எத்தனாவது படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் எம்ஏ முடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து படிச்சது ரெண்டு எழுத்து, அது ரெண்டு எழுத்து எம்ஏ அப்படின்னு ரெண்டு எழுத்து அப்படின்னு சொல்லணுமா? அது தெரியல, நீ எம்ஏ படிச்சேன் எங்க சொல்ற அப்படின்னாரு. அந்த மாதிரி யாராவது உங்களை கலாய்ப்பாங்களா காலேஜ்ல? யாராவது
3: நாங்க தான் எல்லாரையும் கலாய்ப்போம்.
0: இல்ல, உண்மையிலேயே அது உண்மையிலே கோ எஜுகேஷன் இல்லையா அந்த காலேஜ்?
3: ஆமா.
0: அதனால பசங்க முன்னாடி கலாய்க்கிறத விட பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமா.
3: எல்லாருமே மாறிட்டாங்கல்ல இப்ப.
0: ஓ,
3: ஆமா,
0: காலத்துக்கு ஏத்த மாதிரி. ஆஹா, சரி, ஓகே. காலேஜ்ல எல்லாம் வந்து ராகிங் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க போன ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போகும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும். இப்ப வந்து நம்ம பெரிய பிள்ளை ஆயிட்டோம், நம்ம காலேஜ் போயிட்டோம், பிகாம் அப்படின்னு போட்டு சைட்ல ஃபர்ஸ்ட் அப்படியே 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு போட்டுப்போம். அந்த முதல் நாள் எப்படிமா இருந்துச்சு உங்களுக்கு?
3: அப்போ கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுன்னு ஒண்ணு தெரியல.
0: ஓகே, நாங்க எல்லாம் காமர்ஸ் குரூப் பா, செம்மையா கலாய்ப்போம் அப்படின்னு.
3: படை
0: ராணுவ படையா? உங்களுக்கு கிளாஸ்ல யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு?
3: என் ஃப்ரெண்டு அகல்யான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அதுவும் பேசாமலே போயிட்டோம்.
0: ஐயோ, பேசாமலே போயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஏன், என்னாச்சு உங்களுக்குள்ள, என்ன சண்டை?
3: வரும்போது
0: தொடர்ந்து
4: என் பேர் மலர்வி.
0: மலர்வி, கொஞ்சம் ரோட்டுக்கு மேல வந்துருங்களேன். நீங்களே ஆளு ஷார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப பழத்துல போயிட்டீங்கன்னா நான் தவறி கீழே விழுந்த மாதிரி.

0: இடம் என்ன பேர் சொன்னீங்கம்மா?
1: மலர்விழி.
0: மலர்விழி, ரொம்ப அழகா தமிழ் பேரா இருக்கு. கண்டிப்பா அப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க, வீட்டுக்காரர் வச்சிருக்க மாட்டாரு இல்லையா? நீங்க பிறந்த ஊர் எந்த ஊரு?
1: நான் வந்து முருகமங்கலம்.
0: முருகமங்கலம், மயிலாடுதுறை மாவட்டமா அது? ஓகே. என்ன பண்றாங்க வீட்டுக்காரங்க?
1: வீட்டுக்காரங்க வந்து மெட்ராஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப இடையில உடம்பு முடிவுன்ட்டு
0: ஒரு மரம் மட்டும் கூட இல்ல. ஆனா இங்கெல்லாம் பாருங்க, அவ்வளவு மரம் நிறைய இருக்கு உங்க ஊர்ல. கொடுத்து வச்சு நீங்களா இருக்கீங்க, பொறாமையா இருக்குது உங்களை பாக்குறதுக்கெல்லாம். சரி ஓகே. வீட்டுல வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறது யாரு?
1: எங்க பெரிய பையன் தான்.
0: அவர் பேர் என்ன?
1: அகஸ்டின்.
0: அகஸ்டின், அகஸ்டின் இப்ப ரேடியோ கேட்டுட்டு இருப்பாரான்னு தெரியல. இங்க வந்திருக்காரா?
1: இல்ல இல்ல, வீட்டுல இருக்காங்க.
0: வீட்டுல இருக்காரு. ஓகே. இப்ப ஸ்கூல் எல்லாம் திறக்க போறாங்க. அந்த ஒரு மாசம் எப்படா ஸ்கூல் திறக்குன்னு எல்லா பேரண்ட்டுமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்போம். நம்ம டீச்சர் எவ்வளவு, டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத அப்பதான் உணர்ந்துருப்போம். இந்த 1.5 மாசம் எப்படி போச்சு உங்களுக்கு?
1: பிள்ளைங்க கொஞ்சம் அடம் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அவங்களை மேய்க்கிறது நம்மளால முடியல.
0: மேய்க்கிறதா?
1: ஆமா ஆமா. திரும்ப வந்து ஸ்கூல் லீவ்ல ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு இப்பதான் 2-3 நாள் கழிச்சு வந்தாங்க.
0: ஓகே, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாங்களா?
1: ஆமா.
0: ஓகே. நம்மள சின்ன பிள்ளைல அப்படிதான் இருந்தோம், பாட்டி வீட்டுக்கு போனோம், எல்லாருக்கும் போனோம். ஆனா இப்ப இது மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? வீட்டுக்குள்ளாரே ரூமுக்குள்ளாரே இருந்துகிட்டு கேம் விளையாடுறேன், டிவி பாக்குறேன்னு இருந்துடுறாங்க. சரி ஓகே. நீங்க பிள்ளைங்களை என்ன ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்கம்மா?
1: பிள்ளைங்க நல்ல மாதிரியா படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ஆனா அகஸ்டின் வந்து நான் போலீஸால ஆகும், மிலிட்டரிக்கு போவோம் அதான் சொல்லுவான். தம்பி போலீஸ் ஆகவும்மா.
0: சின்ன ரெண்டு குழந்தைங்களா?
1: ரெண்டு பையன் ஒரு பொண்ணு.
0: பொண்ணு. ஓகே. பொண்ணு என்ன, ரெண்டாவது பையன் பேர் என்ன?
1: ரெண்டாவது பையன் இல்ல, பொண்ணு பிரதீக்ஷா. இப்பதான் 3வது படிக்கிறாங்க.
0: சின்னவங்க பேரு?
1: அமர்ஜித்.
0: அமர்ஜித் பொம்மை லாரி வச்சு விளையாடுறாரு இவரு. அவரு சரி, அவர்தான் நம்ம அப்புறம் பேசுவோம். ரொம்ப நன்றிமா. நன்றி. நேரில் கேட்டுட்டு ஏன் ரசிச்சிட்டீங்க இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்னு ஒரு அழகிய கிராமத்துல இருந்தா பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த ஊரை பத்தி அருகில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது நம்ம காரைக்கால் பண்பலையின் 100.3. இது ஊரும் உறவும்.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலன்கணித்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் புலன்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். ஊரும் புறவும் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம். இப்படி வெயில் நேரத்தில் அப்படி குழுக்குழுன் காத்தோடு அப்படி காத்து வாங்கிக்கிட்டே எல்லா நேர்களும் சந்திச்சுட்டு இருக்கார் கலியபெருமாள் அவர்கள். தொடர்ந்து எந்தெந்த நேர்களை பேச காத்துட்டு இருக்காங்க கலியபெருமாள்?
8: பிரசாத், ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளவு இந்த நேரம் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த நேயர்கள் மத்தியில இந்த ஊரை சேர்ந்த நம்ம நேயர்களும் நம்மளுடைய குரலும் வானொலியை ஒழிக்கிறே அப்படின்னு நினைக்க சந்தோஷப்பட்டு.
0: நல்ல வெயில் நேரத்துல குழுக்குள் காத்து வாங்கிட்டு இருக்கீங்களே சார்.
8: அதிகமா இருக்கு, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
9: என் பேரு ஜீவா.
8: வணக்கம் சொல்ல மாட்டீங்களா?
9: வணக்கம் வணக்கம்.
8: பாருங்க ஜீவா, ஜீவா வந்து ஜென்ஸும் ஆணும் வச்சிருக்காங்க, பெண்ணும் வச்சிருக்காங்க இல்லையா? யார் பேர் வச்சது உங்களுக்கு?
9: எங்க அப்பா அம்மா வச்சாங்க.
8: அப்பா அம்மா தான் கண்டிப்பா, வேற யாருங்க வைக்க முடியும் பேரு? அப்பா அம்மா தானே வைக்க முடியும் அப்படின்றீங்களா? ஓகே, என்ன பண்றீங்கம்மா?
9: நான் வீட்டுல சும்மா டைலரிங் வேலை பார்த்துட்டு
8: உட்காந்து. அதாவது நம்மளுடைய ஆடைய வந்து டைலர் சும்மா டைலரிங்க? அப்ப பரவாயில்லையே, நம்ம எங்க சைடுல எல்லாம் நிறைய தையக்கூடிய அதிகமாயிட்டு இருக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் தைக்கணும். நீங்க சும்மா தைக்கிறீங்களாமே, தெரிஞ்சுதான் கொண்டாந்து எங்க ரெண்டு பசங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருப்பேன். பரவாயில்லையே, அப்ப கரண்ட் பில்லோ இல்ல வந்து உடல் உடல் உள்ள உழைப்போ எதுவுமே இல்லாம சும்மா தச்சு கொடுத்துருவீங்களா?
9: தச்சு கொடுப்போம்.
8: சும்மா சொல்லல,
9: சும்மா இல்ல, சும்மாவே தச்சு தரும்.
8: உண்மையிலே காசு வாங்க
9: முடியும்.
8: எங்க அப்பா தெரியாது அங்க குடுத்துட்டேங்க ஒரு கடையில, தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருப்பேன். சரி ஓகே, எங்க கத்துக்கிட்டீங்கம்மா டைலரிங்?
9: தங்கச்சி.
8: ஓ, எல்லாருமே அக்காங்க தான் தங்கச்சிக்கு சொல்லி கொடுப்பாங்க, அண்ணன் தான் தம்பிக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வந்து நீங்க தங்கச்சிட்ட கத்துக்கிட்டீங்களா?
9: தங்கச்சி அவங்க ஒரு 7 வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
8: ஓகே,
9: இந்த ஆரி போடுறது, ஒரு ஜாக்கெட்டு 15,000, 20,000, 30,000 அப்படி எல்லாம் வச்சு நல்லா கிராண்டா மாயவரத்துலதான் நீடூர்.
8: சரி ஓகே, நீடூர்ல. ஓகே, அந்த இப்ப வந்து இப்ப ஜாக்கெட் விலை எல்லாம் சொல்றீங்களா 15,000 அப்படின்னு மாதிரி, என்ன காரணம் அந்த அந்த விலை அவ்வளவு அதிகமா இருக்கு?
9: அது வந்து அந்த மணி எல்லாம் வச்சு அதுல போக்குறது, அது வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை அது.
8: ஓகே,
9: அது அந்த அளவுக்கு அதுல வாங்குறது ஒரு பெருசுன்னா அதுல விலை அதிகமா தான் வாங்கி ஆகணும்.
8: அது பெரும்பாலும் ஃபங்க்ஷன்ல போடுவாங்க அவ்வளவுதானே, ஒரு நாள் கூத்து.
9: ஆமா, கல்யாணத்துல அந்த தாலி முகூர்த்த தாள் இந்த ஒரு நிச்சயம் பண்றது அதுக்கெல்லாம் அது பயன்படுத்துற மாதிரி அந்த ஜாக்கெட் அந்த ஒரு நாள்ல.
8: ஒரு நாள் கூத்துக்கு நம்ம 15,000 செலவு பண்ணி அந்த ஆடையை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகே பரவாயில்லைங்க, ஏன்னா பெண்களுக்கே பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அதாவது அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்.

0: அது மாதிரிதான் இப்ப நிறைய வந்து இப்ப கல்யாண மாடுகள்லயே பாத்தீங்கன்னா முதல் நாளே ரிசப்ஷன் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்றாங்க, போட்டோ ஷூட் அப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து போட்டோகிராஃபரை வந்து கண் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு செல்போன்லயே ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு எடுத்து முடிச்சிடுறாங்க, அதை அப்படியே கொண்டு இதுல கொடுத்து ஸ்டுடியோல கொடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. பரவாயில்ல, எத்தனை வருஷமா நீங்க தச்சிட்டு இருக்கீங்கம்மா?
1: சும்மா இப்ப ஒரு 1.5 வருஷமா தான் அந்த வேலை பார்த்தேன்.
0: 1.5 வருஷமா? அதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா தான் இருந்தீங்க? இல்ல சும்மா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு படத்துல கூட வடிவேல் வந்து ஏதோ ஒரு இது கொடுப்பாரு, அவர் சும்மா இருக்கிற ஒரு மணி நேரம் நீ சும்மா இருந்து பாருன்னு ஒருத்தட்ட சொல்லுவாரு, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மணி நேரமே அவரால் சும்மா இருக்க முடியாது, படா விடுபடுவார் அந்த நடிகர். நீங்க சும்மாவே இருக்கின்றது பெரிய ஆச்சரியம் தான். இல்ல சாப்பிடும் போது வாய் திறப்பீங்களா? அதுக்கும் திறக்க மாட்டீங்க.
1: அதுக்கெல்லாம் திறப்போம், அதெல்லாம் சண்டெல்லாம் நல்லா போடுவோம், பயங்கரமா பேசுவோம், அதெல்லாம் நல்லா ஜாலியா அரைச்சி அடிப்போம், நல்லா சூப்பரா பேசுவோம்.
0: ஓகே, அவரு நடிகர் பொன்னம்பலம் மாதிரி பயங்கரமா சண்டை போடுவீங்க போல?
1: எல்லாம் சும்மா ஜாலியா சண்டை போடுறதா?
0: ஜாலியா சண்டை போடுறது, ஜாலியா சண்டை போடுறதா? இப்ப சண்டைங்கறதே சண்டை, ஐயோ சண்டை வீட்டுல சண்டை அப்படின்னா பக்குன்னு இருக்கும்.
1: சண்டை எல்லாம் போட்டு மாட்டோம், ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தவரை ஜாலியா பேசிக்கிட்டு சண்டை.
0: கிராமத்து விளையாட்டு சண்டைங்க? ஓகேண்ணே. வீட்டுல சில பேர்ல கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புதிர்பூட்டுல விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடுறது உண்டா?
1: இல்ல இல்ல,
0: வாய் இருக்கு, நம்ம வாயாலே சண்டை போடுவோம், வாயாலே நம்ம வட சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் மேற்கொண்டு அலதியும் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேர்கள் இருக்காங்க நேரில் காரைக்கால் பண்பலையில. இன்னைக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஊர்ல இருந்து தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசலாம், இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்?
2: வணக்கம், என் பேர் விசித்ரா.
0: விசித்ரா, ஓகே, சொல்லுங்க விசித்ரா, என்ன என்ன பண்றீங்க?
2: வீட்டுலதான்
0: இருக்கீங்க? என்ன எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நாங்க வந்து பாருங்க எப்படி இருக்கோம், நாங்க வீட்டுலதான் இருக்கோம். வீட்டுக்காரர் கொண்டாந்து என்ன சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அதை அப்படியே ஆட்டே போடாம பாதி மட்டும் எடுத்து வச்சுட்டு பாதி குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கும் அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்ல, குடும்ப செலவு பண்ணிடுவீங்க. வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாரா சம்பள காசு, இல்ல அவரே வச்சுட்டு அவர் கேக்குற மட்டும் கொடுப்பாரா? கொடுத்துருவாங்க. என்ன வேலை செய்யறாங்க? டிரைவர். இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து கூச்சப்படாமே சொன்னாங்க, நான் சண்டை பயங்கரமா போடுவோம், ஜாலியா போடுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப பம்மிட்டு பேசுறீங்களே, காரணம் என்ன?
2: நல்லா
0: வாயடிப்பீங்க, ஆனா இப்ப ரேடியோக்காக ரொம்ப பொறுமையா பேசுறீங்க. சரி, ஓகே. வீட்டுல எத்தனை பசங்க?
2: என்ன பண்றாங்க? பொண்ணு, ஒரு பையன்.
0: என்ன பண்றாங்கம்மா?
2: பாப்பா 6வதுரா, தம்பி 2வது.
0: 2வது படிக்கிறாரு. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏதாவது நினைச்சிருப்பாங்கல்ல, நீங்க என்ன அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகணும்?
2: பொண்ணு டாக்டர் ஆகணும், தம்பி போலீஸ்.
0: போலீஸ் ஆகணும். அவருக்கே தெரியுமா அவர் போலீஸ் ஆகணும், அவர் தான் சொன்னாரா? அவங்களா சொன்னது? சரி, ஓகே. வீட்டில் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்களாம் இருப்பாங்க, ஒரு டைம் வந்து ஏன்டா எனக்குன்னு வந்து பிறந்தியோ அப்படின்னு சில குடும்பங்களில் சத்தம் கேட்கும், எங்கள் வீட்லேயும் கேட்கும். அந்த மாதிரி வீட்டில் யார் அந்த மாதிரி அடிக்கடி திட்டுவாங்க? பாப்பாவா பையனா?
2: என் பையன்.
0: பையன் ஏன் ரொம்ப வால் பண்ணுவா, வால் அடிப்பாரா? இருக்காராங்க, இருக்கானாரு, ஒழுங்கிட்டு இருக்காரா? ஓஹோ, அவராது பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப வெக்கப்படுறாரு சின்ன இது மாதிரி.
2: ரொம்ப வால்,
0: ரொம்ப வால். ஓகே, வாழ்னோடனே பின்னாடி திரும்பி பார்க்குறான் பாருங்க, வால் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, குரங்கு சேட்டை எல்லாம் நிறைய பண்ணுவாரு. எத்தனை ரிமோட் உடைச்சிருப்பாரு இது வரைக்கும் வீட்டுல?
2: டிவியே உடைச்சிட்டான்.
0: டிவியே உடைச்சாரா? அப்ப உனக்கு தாண்டா பட்டம் கொடுக்கணும். சரி, ஓகே. ரொம்ப கூச்சப்படுறாரு அங்க பின்னாடி போய் இந்த பாப்பா பின்னாடி
2: நின்னுட்டு.
0: ரொம்ப நன்றிமா அவங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தம்பி இருக்கிறாரு, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
3: டி ராகவா.
0: ராகவா? ராகவனா ராகவாவா?
3: ராகவா.
0: ராகவா, ஓகே. என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க தம்பி?
3: 7th ஸ்டாண்டர்ட்.
0: 7th? எங்க போறீங்க? ஸ்கூலுக்கு தான். இது என்ன கேள்வி அப்படின்றீங்களா? 7th எங்க போவாங்க, ஸ்கூலுக்கு தான் போவாங்க. கேள்வியும் நீங்களே கேட்கறீங்க, பதிலும் நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்றீங்களா? நீங்க ரொம்ப தான் கூச்சப்படுறீங்களே. மத்தியானம் என்ன சாப்பாடு வீட்டுல?
3: சாம்பார் சாதம்.
0: சாம்பார் சாதம், ஓகே. ரொம்ப பிடிக்குமா? இப்படி தனித்தனியா சாம்பார் தனியா சாப்பாடு தனியா வச்சிருவாங்களா, இல்ல மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா? அம்மா
3: சாம்பார் தனியா சாப்பாடு தனியா.
0: ஓகே, வாரத்துல எத்தனை நாள் வந்து அசைவம் எடுப்பாங்க? மீன் கறி அப்படின்னு
3: என்ன பண்ணிருக்காரா?
0: இல்ல பண்ணது இல்லையா? ஓகே, அம்மா அது மாதிரி அப்பாவுக்கு தெரியாம

0: பண்ணிருக்காங்களா வீட்டுல காசு, அப்ப காசு ஆட்டை போட்டு வச்சிருவாங்களா?
1: இல்ல
0: இல்லையா? உஷாரா இருக்காரு. எனக்கு முன்னாடி ஏதோ கண்ணாடி இருக்குன்னு நினைக்கிறேன், யாரோ சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ரொம்ப நன்றி. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டணாரில இருந்து பேசிருக்கு. இன்னொரு பெண்மணி இருக்கா, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு?
1: ஷர்மிளா.
0: என்ன பண்றீங்கம்மா? பேருந்து வசதி இல்ல? கூவத்தூர் ஆண்டிமடம் பக்கம். ஓகே ஓகே. டெய்லி அதுவும் முக்கியமா ஸ்கூல் படிக்கும் போது கூட அப்படியே ஆசிரியர்கள்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் தான், அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிட்டோன்னா ஒரு கெத்து வந்துடும். யாருக்கும் பயப்படுறது கிடையாது. மாஸ்டர் வராரு அப்படின்னா மாற்றம் என்ன அப்படிமே, அந்த மாதிரிதான் இருப்பீங்களா
1: நீங்க? காலேஜ்னாலே அப்படிதான்.
0: காலேஜ்னாலே அப்படிதான். சரி, காலேஜ் கட் அடிச்சுட்டு எங்கயாவது சினிமாவுக்கு போவீங்களா? எங்கயாவது
1: அப்படிலாம்
0: இல்ல. ஜெயங்கொண்டல தியேட்டர் இல்லையா?
1: இருக்கு, நான் போனது இல்ல.
0: நீங்க போனது இல்ல? ஓகே. எங்க ஊர்ல வந்து என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டா, வடத்துக்கு போனியா நாலு மொத்தம் மொத்தவா, இப்படி எல்லாம் கோத்து விடதான் இங்க இருந்து வரீங்களா அப்படின்றீங்களா?
1: இல்ல, நான் போனது இல்ல. காலேஜ் பஸ் அங்க ஏறினாங்க, வந்து இறங்க போறோம். அவுட் பஸ் எல்லாம் போனது இல்ல. எக்ஸாம் டைம்ல போவோம், அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடும்.
0: பசங்க கூட சேர்ந்து எங்க சுற்றுலான்னு போனது இல்லையா?
1: இல்ல, போனது
0: பிள்ளைங்க கூட சேர்ந்து எங்கேயுமே போனது
1: போனது இல்ல.
0: கட்டாநகரம் டு காலேஜ், காலேஜ் விட்டு கட்டாநகரம்.
1: ஆமா சார்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் FM 100.3 ல ஊரும் உறவும்.

பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊரும் உறவும். நேயர்கள் தொடர்ந்து இன்னைக்கு ரசிக்கலாம். 4:30 பண்பலை 100.3 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் புழலுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமது தார்பைகள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, RK ஜினை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: RKG நெய்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இன்றைய பூரம்புரம் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டா நகரம் மாணிக்க நாச்சியம்மன் கோயில் வாசல் இருந்தாங்க உலா வந்து கொண்டிருக்கு. எம்எம் கலியபெருமாள் அங்கே கலங்கு கலங்கு கலக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே வெயில் அடிக்கிற நேரத்தில் அப்படி குழு குழுன்னு காத்து வாங்கிக்கிட்டு நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம நேர்களை சந்திக்க நம்மளும் போகலாம்.
4: ஆமா பிரசாத், நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏசி வந்து அது அதாவது செயற்கை இயற்கை பாத்தீங்கன்னா அந்த காத்து, அதுவும் கிராமத்து காத்து வாங்குறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட இடத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவ்வளவு குழு குழுன்னு காத்து அடிக்கிற அதே வேலையிலதான் ஒரு வேப்ப மரம், இந்த மரம் என்னன்னு தெரியல கேட்டுக்கலாம், அந்த மரத்துக்கு என்னதான் நம்ம நேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த நேர்களை சந்திக்கும் போது. முக்கியமா காலேஜ் பசங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏன்னா நம்மளாம் பழைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பெல்லாம் நம்ம ரொம்ப வாழ்த்தனம் பண்ணதில்ல. ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் செம்மையா வாழ்த்தனம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உஷாராக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னொரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்
5: கௌசல்யா.
4: கௌசல்யா, ஓகே. ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருந்தாங்க கௌசல்யா, தெரியுமா?
5: தெரியும் சார்.
4: ஓகே, என்ன படத்துல நடிச்சிருக்காங்க தெரியுமா?
5: காலமிலாம் காதல் வளர.
4: ஓகே, அது மட்டும் தான் ஞாபகம் வருது.
5: அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு.
4: அப்படியா? ஓ, அப்ப அந்த படம் பாத்துட்டு பண்ணது உங்களுக்கு பேர் வச்சாங்களா கௌசல்யான்னு?
5: சரிங்க சார், முன்னாடி வச்சாங்க.
4: முன்னாடி வச்சாங்க. ஓகே, அப்ப கௌசல்யாவுக்கு, அந்த நடிகை கௌசல்யாவுக்கு தான் உங்க பேர் வச்சிருக்காங்க.
5: அப்படி சொல்ல முடியாது.
4: நான் அப்படி வேணாலும் நான் கேட்டு போடுவோம்ல, சொல்லுங்க பாப்போம். தெரியல. சரி, ஓகே. என்ன என்ன பண்றீங்கம்மா?
5: வீட்டுலதான்
4: இருக்கேன். காலையில எழுந்திருச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பினாலும் சரி, இல்ல நார்மலா வீட்டை நிர்வகிக்கிறதுனாலும் சரி, பாத்திரம் கலக்கறதுலேருந்து எல்லா வேலையும் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா முடியாது. ஏன்னா பெருமையா சொல்லிக்கலாம், நான் சம்பாதிச்சு கொடுத்ததுனாலதான் அப்படின்ற மாதிரி ஆண்கள் சொல்லலாம். ஆனா பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா?
5: ஆமாங்க சார், கண்டிப்பா. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி பாப்போம்.
4: ஓகே, நீங்க துணி துவச்சீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் பாத்திரம் விளக்குவாரு அப்படிதானே?
5: ஆமா ஆமா.
4: ஒரு மாதிரி அது மாதிரிதான். என்னடா கேட்டாவில, என்னடா வீட்டுல நீ பாத்திரம் எல்லாம் நீதான் விளக்குறியாம, துணி எல்லாம் நீதான் துவைக்கிறாம, நான் வந்து பாத்தப்ப யாருமே தெரியலையே, உங்க வீட்டம்மா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அது யாராவது பாத்துருவாங்க, அவங்க வீட்டு நைட்டி போட்டுட்டு தான் நான் பாத்திரம் விளக்குனேன் அப்படின்னு சொன்ன ஞாபகம் எனக்கு இப்போ வருது. இல்ல, பொதுவா எல்லாருமே வீடுகள்ல வந்து மனைவிக்கு அந்த மாதிரி துணி துவைக்கிறது தவறே கிடையாது, மனைவியோட துணி துவைக்கிறத விட தவறே கிடையாதுதான் இல்லையா? ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா?
5: அப்படி எல்லாம் இல்லைங்க சார், அவங்க வேஸ்ட் சட்டையெல்லாம் பாத்திரம் வளர்க்குவாங்க, நைட்டி எல்லாம் போட்டு வளர்க்க மாட்டாங்க.
4: ஓ, உங்களை மாதிரி எல்லாம் பயந்தாங்குழி கிடையாது, எங்க வீட்டுக்காரரு தைரியமா செய்வாரு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே?
5: அப்படி இல்ல. ஆமாந்தான்.
4: ஆமாந்தான், அப்படி இல்ல ஆனா அப்படித்தான் அப்படின்றீங்க. ஓகே, என்ன வேலை பாக்குறாங்க வீட்டுல?
5: பெயிண்டிங் சார், வால் பெயிண்டிங்.
4: பெயிண்டிங். இப்ப நீங்க வேலைக்கு போயிருக்காரா?
5: ஆமாங்க சார், போயிருக்காங்க.
4: உங்க உங்க வீடு இந்த வீடா? உங்க வீடு?
5: ஆமாங்க சார்.
4: உங்க வீடு பெயிண்ட் அடிக்காம இருக்கு?
5: எங்க வீடு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அவுட் சைட்ல.

0: கொஞ்சம் இருக்கு. ஆனா ஊருக்கெல்லாம் ஊடு ஊடா போய் கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறியப்பா, நம்ம வீட்டை ஏன்பா அப்படி ஒயிட்டாவே போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்களா
1: கேப்பேங்க சார், கேட்காம எப்படிங்க சார் இருப்பேன், கேட்பேன்.
0: சரி, நம்ம வீட்டுக்கு நானே கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறேன், மத்தியானம் வந்தா 1000 ரூபா 1500 ரூபா சம்பளம் கேட்காம இருக்கே அப்படின்னு கேட்டுருவாரு எதிர்கேள்வி.
1: அதேதான் திருப்பி நீ சம்பளம் தந்த மாதிரி இருந்து நான் அடிக்கிறேன் அப்படிம்பாரு.
0: சொந்த வீட்டுக்கே சம்பளம் கொடுத்தாதான் பெயிண்ட் அடிக்கிறாரு.
1: ஆமா,
0: ஓகே ஓகே, நல்லா. ஏன்னா வெளில வேலை செஞ்சாதான் நம்ம வீட்டையும் அது பண்ண முடியும், அதனால வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கலாம்.
1: ஆமாங்க சார், அப்படியேதான். பொங்கல் தீபாவளி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுப்போம், ஒரே அடி அடிக்க மாட்டோம்.
0: சரி, நீங்க என்னைக்காவது எப்போதும் எல்லா வேலையுமே கஷ்டமான வேலை தான், அதுவும் அந்த வால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் சைட் எல்லாம் ஏறி அடிக்கும் போது ரொம்ப கஷ்டம், அது அந்த வெயில் நாள் ரொம்ப கஷ்டம். வந்து வீட்டுல புலம்பு வரா இது மாதிரி, அம்மா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொடு அப்படின்னு உடனே வெந்நீர் போட்டு கொடுப்பீங்களா, இருங்க சீரியல் முடிட்டோம்னு சொல்லுவீங்களா?
1: அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க சார், கஷ்டம் அவரேதான் பாத்துப்பாரு.
0: அவரேதான் பாத்துப்பாரு, வேலையே அவரேதான் பாப்பாரு. வீட்டுல வந்தாலும் நான் சீரியல் பாத்துருந்தாலும் சோத்த போட்டு அவரேதான் திம்பாரு, நான் சமைச்சு வைக்கிறதோட சரி.
1: ஆமாவேதான்,
0: உண்மையா அது? எப்படிங்க எல்லாம் திறந்த புத்தகமாவே இருக்கீங்க.
1: அப்படிதாங்க சார்.
0: ஓகே, வீட்டுல எத்தனை பசங்க, எத்தனை குழந்தைங்க?
1: ஒரு பொண்ணு ஒரு பையன் சார்.
0: என்ன பண்றாங்கம்மா?
1: பொண்ணு 10th போறா முகிபாஷினி, பையன் சபரீஸ்வரா 5th போறான்.
0: 5th போறாரு, ஓகே. ரெண்டு ரெண்டு பேருக்கு 5 வயசு டிஃபரண்ட் இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஓகே, நிறைய அப்படியே நம்ம என்ன சினிமாவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பையன் சொல்லிருக்கான் அந்த படத்துல இப்படி வருமா சீன், அப்படியே அப்படியே கீரை ஒரு வாரம் போற அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, சினிமா பத்தி இல்ல, 10th போற பிள்ளை நீனு பயங்கரமா இருக்கும் கொஸ்டின் பப்ளிக் அப்படின்னு சொல்லி பயமுத்தி வச்சிருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், அவதான் எந்த பயமுத்தி வச்சிருக்கா, வந்து 10th போற, இதை என்ன ஊருக்கு எங்கேயும் கூப்பிடக்கூடாது, எந்த பங்கனும் கூப்பிடக்கூடாதுன்னு அவன் என்ன மிரட்டி போய் வச்சுட்டான்.
0: உங்களையும் மிரட்டுறாங்களா? அவங்க என்ன பேர் சொன்னீங்க? அவங்க பேர்
1: முகிபாஷினி சார்.
0: முகிபாஷினி, ஓகே, நல்லா இருக்கு பேரு. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்தா ஒரு கொஞ்சம் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், அதிகமா மிரட்டாதீங்க.
1: ஓகேங்க சார், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார்.
0: சரி ஓகே, அவரை மிரட்டும் போதெல்லாம் நான் நம்ம எஃப்எம்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் சொன்னாரு அப்படிங்கறதுக்காக அவரை கொஞ்சம் கொஞ்சம் பாவம் வெளில எல்லாம் வேலை போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றாருல பாத்து. அப்ப இது படிவில் கோயில் சார்ல மாதிரி ஏதாவது வீட்டுல தலைகாணி அப்ப முத்து முத்துன்னு முத்துறதுல ஏதாவது?
1: அப்படி எல்லாம் இல்லைங்க சார், அவர் கேட்டுட்டு இருப்பாரு நிகழ்ச்சிய.
0: அப்படியா? ஓகே, அதனால நீ அப்ப அதுக்காக எனக்கு என்னங்க வீட்டுக்காரர் கேட்டா நாங்க உண்மையை தானே சொல்ல போறோம் அப்படின்றீங்க?
1: ஆமா சார்.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றிமா உங்களை சந்திச்சு.
1: தேங்க்யூ சார்.
0: அடுத்து என்ன ஒரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
2: என் பேரு பேபிகா சார்.
0: பேபிகா, என்ன இப்படி வாங்க ரெடி, உங்க எக்கோ வரும். ஓகே பேபிகா, பேபி குழந்தை, சரி இப்ப காவ சேர்த்து வச்சிருவோன்னு வச்சுட்டாங்களா உங்களுக்கு பேபிகான்னு? ஓகே, இது நீங்க பிறந்த ஊர் என்ன ஊருமா?
2: எனக்கு மாயவரம் சார்.
0: மாயவரம், 1000 ஆனாலும் மாயவரம் போல ஆகாது, அதனால அங்க இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மாயவரம் டவுன் ஏவாமா?
2: இல்ல சார், பக்கம் சார்.
0: பக்கம் என்ன பக்கம்னா? பஸ் ஸ்டாண்ட ஒட்டி அப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரியா?
2: இல்ல,
0: என்ன ஊர் உங்க ஊரு?
2: மகாதானபுரம்.
0: மகாதானபுரம், எவ்வளவு பெரிய ஊருங்க அது, அதை போய் மாயரம் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டீங்க. மகாதானபுரம், ஓகே. திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்குமா?
2: 10 வருஷம் சார்.
0: 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல வீட்டுக்கார்ட்ட உங்கள்ட்ட என்ன பிடிக்கும், அவருக்கு அவரு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது?
3: எதுவுமே பிடிக்காது, என் வீட்டுக்காரே பிடிக்காதுன்றீங்களா? அவங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே, சொல்லுங்க, அவர் என்ன செஞ்சா நல்லதா நல்லா இருக்கும், வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல அவர் செய்யற செயல் செயலா இருந்தாலும் சரி, எதுல அவர் கோ, சரி கோவக்காரரா ரொம்ப சாதுவான டைப்பா?
2: கோவக்காரர் சார்.
0: கோவக்காரர், ஓகே. எப்படி எல்லாம் கோவம் அவருக்கு எப்படி வரும்?
2: எப்படி வரும்? எதை
0: சமைச்சு எதை வச்சாலும் கோவம் வரும் அவருக்கு? கடைக்கும் போயிருவாரு. ஓகே, வீட்ல எத்தனை குழந்தைங்கம்மா?
2: 2 பசங்க சார்.
0: 2 பசங்க, என்ன பண்றாங்க?
2: ராகவா ஒருத்தன் 7th போ.
0: அவரு உங்க பையன் தானா? அவரு
2: 7th போறான். ஒருத்தன் சின்ன பையன் பவி பாரதி, 4th போறான்.
0: எங்க எங்க எதிர பண்ண தரலையம்மா?
2: இல்ல சார், பக்கத்துல ஏதோ ஸ்கூல் பக்கத்துல தான்.
0: ஸ்கூல் பக்கத்துல இருக்கு.
2: ஆமா சார்.
0: ஏனா நடந்து போற தூரம் கூட கிடையாது.
2: ஆமா,
0: கத்து பீடு தப்பி வந்துடலாம். சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அதிகமா கூச்சப்படுறீங்க, பெண்மைக்கே ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா அந்த கூச்ச

0: பெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. ஐயா ஒருத்தங்க இருக்காங்க, சந்திக்கலாம் ஐயா. கொஞ்சம் இப்படி வெயில் இருக்கு, இந்த பக்கம் வந்துருங்க ஐயா. வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் கோவிந்தன்.
0: கோவிந்தசாமி ஐயா, ஏதோ வெத்தலைப்பாக்கு எப்ப போட
1: கத்துக்கிட்டீங்க?
0: இப்பதான் போட்டீங்க? இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வெள்ள பல்லு வெள்ளையா இருந்த மாதிரி தெரியல. ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க வெத்தலைப்பாக்கு?
1: 20 வருஷத்துக்கு
0: மேல வெத்தலைப்பாக்கு போட்டு. ஓகே, வெத்தலைப்பாக்கு இங்க அது வந்து கும்பகோணம் வெத்தலை பிடிக்குமா, லால்பேட்டை வெத்தலை பிடிக்குமா? இங்க உங்க ஊர்ல வெத்தலை இருக்கா? இங்க விளையுதா? ஆடுதுறையில விளையுதா? ஆனா அதை கேக்கல, திருப்பனந்தாலும் விற்பாங்க. பட்ட கட்டா நகரத்துல கடை இருந்தாலும் விற்பாங்க. என்ன ஊர்ல இருந்து வர்ற வெத்தலை பிடிக்கும்னு கேட்டேன். கும்பகோணம் வெத்தலையா? கும்பகோணம் வெத்தலை ரொம்ப பிடிக்கும். என்ன வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? 75 வயசு. ஓகே, எனக்கு எவ்வளவு வயசு ஆகும் கணிச்சு பாருங்க. கண்ணே புரியல, ஆள் இவளுக்கு கருப்பா இருந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்ன்றீங்களா? எனக்கு என்ன வயசு ஆகும்?
1: 40 வயசு.
0: எங்கப்பா கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டீங்க. இல்ல, எனக்கு ஒரு 20 வயசு ஆகும் அப்படின்னு சொன்னா நான் நம்பிடுவேன் சிறு. எனக்கு சந்தோஷம் வந்திருக்கும். 20 வயசு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன் எப்படி வேணும் ரேடியோவில் வேலை பார்க்க முடியும் அப்படின்றீங்களா? சரி ஓகே, வீட்டுல என்ன பண்றாங்க? வீட்டம்மா பேர்
1: என்ன?
0: தனபாக்கியம்மா. ஓகே, நீங்க கல்யாணம் பண்ணது என்ன ஊர்ல?
1: சேங்கனூர்.
0: இங்க திருப்பனந்தாள் பக்கம் சாத்தூர். ஓகே ஓகே. இப்ப நீங்க அப்பெல்லாம் திருமணம் மண்டபங்கள் கிடையாது, திருமண மண்டலம் கிடையாது, கல்யாணம் வீட்லயே தானே நடக்கும்? உங்க ஊர்லயே நடந்த கல்யாணம்? வாசல்லயே இருந்தது. அதுவும் பெஞ்சிலோட சேர்லாம் கூட கிடையாது, எல்லாம் தரையில தான் உட்காந்துருக்கணும். பந்தி கூட பாத்தீங்கன்னா டேபிள் இருக்காது, தரையில தான் சாப்பாடு போடுவாங்க. ஓகே, அப்பெல்லாம் இப்ப நீங்க டெல்டா மாவட்டங்கிறதுனால உங்களுக்கு அப்பெல்லாம் இங்க எங்க சைடுல எல்லாம் வந்து அரிசி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க
1: நடந்ததே பாத்தீங்க அப்படின்னு மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா? அவங்க பத்திரமா பாத்துப்பாங்களா? பாத்துப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. இந்த பக்கம் எங்க போறீங்க?
0: வெட்ட போறீங்களா? சரி ஓகே, பார்த்து வெட்டு வெட்டிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. அட நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு. யார்? வணக்கம், உங்க பேருங்க?
2: அபிதா.
0: அபிதா, கையில என்ன கூலிங் கிளாஸ் உங்களுக்கு? அது
2: தம்பியோடது.
0: தம்பியோடது நீ கையில எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்கம்மா?
2: வீட்டுல ஹவுஸ் ஒர்க்கர்.
0: ஓகே, வீட்டு நிர்வாகத்தை பத்தி ஒருத்தங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தோம், சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலைகள்லாம் ஹெல்ப் பண்ணுவாரா?
2: நிறைய பண்ணுவாங்க.
0: நிறைய பண்ணுவாங்க. என்ன வேலை எல்லாம் செய்வாரு?
2: எல்லா வேலையும் செய்வாங்க, எதுவுமே ஒதுக்குறது கிடையாது.
0: எல்லா வேலையும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ரேடியோ கேட்டுட்டு இருக்காரோ. அவர் பேர் என்ன?
2: அசோக் குமார்.
0: அசோக் குமார். ஓகே, நம்ம அண்ணாமலை படத்துல வந்து சரத்பாபு வந்து சரத்பாபு பார்த்து ரஜினி சார் சொல்லுவார் ஒரு வார்த்தை, அசோக் காலண்டில் குறிச்சு வச்சுக்க அப்படின்னு சபதம் போடுவாரு. அந்த காட்சி ஞாபகம் வருதா? இல்ல, எப்பயோ திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் திடீர்னு உங்களை பெண் பார்த்துட்டு பிடிச்சு பிடிச்சிருக்கு, ஜாதகம் சரியா இருக்குன்னு சொன்னவனே அசோக் குமார்னு சொன்னவனே அவன் அந்த காட்சியில ஞாபகம் வருமா? இல்ல, திரைப்படங்கள்ல வர்ற அப்படிலாம் தெரியாது. நீங்க பிறந்த ஊர் என்ன ஊரு?
2: வலங்கைமான்.
0: வலங்கைமான். ஓகே, அந்த பாடகட்டி மாரியம்மன் அந்த கோயில் இருக்கிற ஊர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா அது? ஓகே, ரொம்ப தூரத்துல வந்து பொண்ணு எடுத்திருக்காரு, காரணம் என்ன? இன்னொரு பையன் இருக்கா, சந்திக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். உங்க பேர்?
3: சதீஷ்.
0: தாண்டி போயிட்டே இருக்கு. சதீஷ், என்ன
3: பண்றீங்க?
0: கான்ட்ராக்ட் எடுத்து பண்றீங்க. அப்ப வந்து அப்படியே எல்லாரையும் வேலை பார்க்க விட்டுட்டு அப்படியே சும்மா சுத்திட்டு வந்து மத்தியானம் வந்து அப்படியே அதுல கொஞ்சம் ஒரு காசு வீட்டுக்கு வந்துடுறது?
3: இல்ல, அப்பெல்லாம் கிடையாது. என்னோட வேலை வந்து டெய்லியும் வேலை பார்ப்போம். 6 மணிக்கு இப்ப 9 மணிக்கு போனா 6 மணிக்கு வருவோம்.
0: வருவீங்க? ஓகே. டிசைன் ஒர்க் எல்லாம் நிறைய பேர் எலிவேஷன் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இல்லையா? பண்ணுவீங்க?
3: பண்ணுவோம்.
0: ஓகே, வந்து வீட்டுக்காரங்க என்னைக்காது அப்ப சூப்பர் பாய் எல்லாரும் வீடு குடி போனது வந்து எல்லாருமே செம்மையா இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிருக்காங்களா உங்கள்ட்ட?
3: சொல்லிருக்காங்க, எல்லாம் பார்த்து வேலை பார்க்கறது சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க.
0: ஏன்னா பொதுவா நம்ம வந்து என்னதான் நம்ம அவங்க செஞ்சாலும் வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. முக்கியமா வீட்டுக்காரங்க சொல்லனாலும் கட்டின வீட்டுக்கு நொட்டணும் சொல்றது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா? யாராவது வந்து இது மாதிரி சொல்லும் பொழுது உங்க மனசு எப்படி இருக்கும்? அப்பெல்லாம்
3: என்ன இவ்வளவு வேலை பாத்துருக்கேன் சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப ஒரு கொத்தனாருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குதுங்க?
3: 1200.
0: 1200. சில பேர் தூரத்துல இருந்து வராங்கன்னா பெட்ரோலுக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க இல்லையா?
3: பெட்ரோல் காசு கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க.
0: அதை பத்தி ரொம்ப தூரமா போய் என்ன ஊர்ல வேலை பாத்திருக்கீங்க?
3: அது ஊர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து காரைக்கால்.
0: காரைக்கால் வந்திருக்கீங்களா? காரைக்கால்ல இருந்து எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க?
3: காரைக்கால்ல வந்து வரிச்சிக்குடி வரைக்கும்
0: வரிச்சிக்குடி வரைக்கும் வந்துருக்கீங்க எத்தனை நாள் வேலைக்கு? இப்படி அங்கே தங்கி வேலை பார்த்தீங்களா?
3: போயிட்டு வந்துருவோம்.

0: காரைக்கால் டெய்லிமா? ஏ அப்பாடி, இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் காரைக்கால்?
1: இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 கிலோமீட்டர்.
0: 240? ரொம்ப போய் மாவட்டத்திலிருக்கக்கூடிய 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஊர்ல இருந்தா நம்ம அந்த கிராமத்துல இருந்தா நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேர்கள் இணைந்திருங்கள். இது நம்ம காரைக்கால் FM 100.3 இது ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: 4:50 ஆயிட்டு, இன்னும் எத்தனை நேயர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரியல கலியபெருமாள் சார். சார்,
4: ஆமா பிரசாத், கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ரொம்பவே இடையில அடைய பாடல்களை கொடுத்து அசத்திட்டு இருக்கீங்க.
3: அப்படியா, உங்கள் அசத்தலோட சேர்ந்து நானும் அசத்திட்டு இருக்கேன்.
4: நாலு கிலோமீட்டர் கடை திறப்பீங்க? 9 மணி வரை திறந்துடும் சார். நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் இருப்போம், வேலை பார்ப்போம் சார். ஓகே, அப்போ நீங்கள்

0: வந்து நீங்க கடைக்கு போன உடனே போடுற சுவிட்ச் மொதல் சுவிட்ச் எஃப்எம் சுவிட்ச் தான், 24x7 மாதிரி சார். கடை ஓபன் பண்ணும் போது போடுறது தான், கடை சாத்தும் போது ஆஃப் பண்ணி வருவோம். நம்ம நிகழ்ச்சி முடியும், நம்ம கடையும் சாத்துவோம். மத்தியானம் சாப்பாடுலாம் எங்க அங்கேயும் கடையில சாப்பிடுறீங்களா வீட்லயே எடுத்துருப்பீங்களா?
1: வீட்லயே சாப்பிட்டுருந்துரும் சார், மத்தியானம் சாப்பிட வருவேன். இல்லைன்னா வேலை இருக்கும் போது அங்க கடையில சாப்பிட கடையில சாப்பிடுவோம்.
0: எத்தனை வருஷமா மெக்கானிக்கா இருக்கீங்க?
1: நான் 2002 வேலைக்கு வாழக போன சார் அண்ணங்கிட்ட. 2012 கடை வச்சேன் சார்.
0: ஓகே,
1: இன்னமும் கடை ரன்
0: பண்ணிருக்கேன். உங்க அண்ணன் போனீங்களா வேலைக்கு?
1: கும்பகோணம்
0: பழக போன சார்.
1: ஓகே ஓகே,
0: அங்க போய் தொழிலுக்கு கத்துக்கிட்டீங்க?
1: 2011 அண்ணனோட்டு வேலையை வெளியே விட்டு வந்தேன்.
0: ஓகே, 10 வருஷம் கடை அண்ணன் விட்டு வரல.
1: ஓகே
0: அண்ணா, அண்ணன் சொல்றீங்க உண்மையிலே நம்மளும் அவர் என்னைக்குதான் அவர் வந்து இது பண்ணிட்டு அவர் கல்லால என்னைக்கு நம்ம உட்கார்றது, நம்ம சொந்தமா காசு வாங்கி நம்மளா இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எய்ம் கண்டிப்பா? ஏன்னா ஒரே தொழில் ரொம்ப நாள் ஒருத்தர் வேலை செய்ய முடியாது, நம்ம நல்லா தொழில் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டே தான் வெளில வருவீங்க.
1: கண்டிப்பா சார், அண்ணா வந்தாங்க, அண்ணன் வந்துதான் நம்ம கடை திறந்து வச்சிருக்கிறாங்க. அண்ணனால முடிஞ்ச அளவுக்கு டூல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு உள்ள சொல்லுங்க டூல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் அட்வான்ஸ் மாடல் பேசிக்கு அது மாதிரி வண்டி மாடல் மாடலாம் வந்துருச்சு, அதெல்லாம் நம்மளே அட்வான்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளும் ஒன்னா அட்வான்ஸா போயிட்டே இருக்கும்.
0: சில வண்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ஷோரூம் போனாதாங்க அப்படின்னு சில மெக்கானிக்கல் சொல்லுவாங்க. நீங்க அது மாதிரி சொல்லுவீங்களா அப்படிங்க?
1: இல்ல சார், நம்மளால முடிஞ்ச வரலையும் பாப்போம் சார், என்னால என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். முடியாத பட்சத்துக்கு தான் போகும். என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது, டைம் கேட்பேன். ஒரு நாள் ரெண்டு டைம் கொடுங்க, கண்டிப்பா என்ன திருப்பி இருந்தாலும்னா தினேரம்னா போனா வேலை சுத்தமா இருக்குங்க அந்த ஒரு பேர் இருக்கு. தினேரம்னா மெக்கானிக் நல்லா பையன் சார், அந்த ஒரு பேர் எடுத்துதான் சார் வச்சிருக்கேன்.
0: சரி ஓகேங்க. இப்ப வந்து வேலைக்கு நீ புதுசு புதுசா உங்க அண்ணன் வேலைக்கு சேரும்போது தம்பி அந்த 10-12 ஸ்பானர் எடுறா அப்படின்னு கேட்டவொடனே ஒரு 10-12 ஸ்பானர் எடுத்து வந்து கொடுப்பீங்களா? கரெக்டா அந்த என்னுடைய பேனர்
1: எனக்கு இன்னும் நல்லா நினைப்பு இருக்கு, அண்ணனுக்கு நினைப்பு இருக்கு என்னன்னு தெரியல. ஸ்பானர் கேட்கும் போது அண்ணன்ட்ட ஸ்பானர் தெரியாதனமா எடுத்து கையில எடுத்து கொடுத்துட்டேன்.
0: ஓகே ஓகே,
1: ஸ்பானர் வாங்கி அதே கையில அடிச்சார்.
0: ஓ,
1: எனக்கு அடிச்சதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அண்ணன் கேட்ட ஸ்பானர் எடுத்து கொடுத்தோம், ஏன் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன்.
0: செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா, அதனால வலது கையை பயன்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஓகே, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: அப்புறம் அண்ணன்டே கேட்டேன், இந்த கையில எடுத்து கொடுக்க கூடாதா அப்படின்னு. அப்ப தெரியல, நான் தெரியாம சேர்த்து கொடுத்துட்டேன், செய்ய மாட்டேன்னா அது எனக்கு இன்னமும் எனக்கு அந்த இது பரிச்சயம் இருந்துகிட்டே இருக்கு. நினைப்பு
0: முதல்ல நீங்க அவர்கிட்ட வாங்கின சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க ஒரு நாளைக்கு?
1: அண்ணன்ட்ட நான் கடை விட்டு வெளியில வரும்போதே அண்ணன்ட்ட 70 ரூபா தான் சம்பளம் வாங்கினேன்.
0: 70 ரூபா உங்களோட வேலை அந்த 70 ரூபாய்க்கு என்னவா இருக்கும்?
1: கடையை குடிச்சு நடத்தி நல்லபடியா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எந்த கடல் புண்ணியத்துல எந்த கெட்ட பெரும் இல்லாம நல்லா நடத்திட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன்.
0: சரிங்க, எனக்காவது வந்து நேரம் நம்மளும் மனுஷன் தானே, ஏதாவது ஒரு நெட் லூஸ்ல வச்சிருவோம், மறந்து போன ஞாபகமும் இருக்கும்.
1: அதெல்லாம் அனுபவம் நிறைய இருக்கு. அதாவது ஒரு அனுபவமே ஒரு சிறந்த பாடம்னு சொல்லுவாங்களா சார். அனுபவம் வர வரதான் நம்மளும் நம்மளே மெருகத்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும் சார்.
0: சரி சரி சார், ஓகேங்க. வீட்டுல எத்தனை பேரு? சரி, அவங்க தான் சொன்னாங்க, வீட்டுல சொன்னாங்க இல்லையா, ரெண்டு குழந்தைங்க.
1: ரெண்டு குழந்தைங்க
0: ராகவா, இன்னொரு பேர் என்ன?
1: ரவி பாரதி.
0: ரவி பாரதி, ஓகே ஓகேங்க. இப்ப நீங்க நம்ம ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படிச்சாலும் கூட சில கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பழமொழியே நம்ம சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரிதான் உங்களுக்கு சும்மா நம்ம ஏதோ ஒரு தொழில் ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டா கூட டைலர்கள்ல போய் பொத்தாங்க விடுவாங்க, போய் விடுவாங்கன்னு கிடையாது, இன்ட்ரெஸ்ட் போய் கத்துப்பாங்க. ஏதோ ஒரு தொழில் நம்ம கத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு உதவுமே அப்படின்ட்டு. இப்ப அப்படிதான் அப்படியே விளையாட்டா ஆரம்பிச்சது, போய் கத்துக்கிட்டு ஆரம்பிச்சதுதான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேர் உதவியா இருந்திருக்கு அந்த தொழில் இல்லையா
1: சார்? கண்டிப்பா சார், இப்ப நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்னா என்னோட தொழில் தான் சார் காரணம். அதான் தொழில் இல்லைன்னா என்ன வெளி உலகத்துக்கு என்ன நம்பி ஒரு கஸ்டமர் இருக்கானா, தொழில நம்பிதான் சார் வராங்க. என்ன நம்பி வரல, தொழில் போனா தொழில் சுத்தமா இருக்குங்கிற பேர் தான் ஒழிஞ்சு. என்ன நம்பி வராங்கன்னா தொழில வச்சுதான் என்ன நம்பி வராங்க.
0: சரி ஓகேங்க. ரொம்ப வண்டி நம்ம கொஞ்சம் ஓரமா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசுங்க, அந்த மகிழ்ச்சியோட நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமா அவங்க எல்லாம் இப்ப அவங்க வாய்க்கும் கைக்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்றீங்களா? சாப்பாடு கிடையாது, மாம்பழத்தை வெட்டு வெட்டு வெட்டிட்டு இருக்காரு. மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே, அவங்களாம் நம்ம அப்புறம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி தினகரன், இங்கே காரைக்கால் பண்பலைக்காக நம்ம நிறைய நேர்களை இங்கே ஒருங்கிணைச்சு வச்சிருந்தீங்க.
1: கண்டிப்பா
0: ரொம்ப மகிழ்ச்சி,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சின்ன கவிதை சார, கவிதை சொல்ல போறீங்களா? பாடுவீங்களா? கவிதை சொல்லுவீங்க?
1: சொல்லுவீங்களா?
0: வானொலியை
1: சொல்லுங்க. தூரத்தில் இருக்கிற சென்னை

0: பக்கத்தில் இருப்பது பண்ணை, வீட்டில் இருப்பது தென்னை, நான் நினைப்பதெல்லாம் 100.3 எண்ணெய்.
1: ஓ, 100.3 எண்ணெய். அதனால காரைக்கால் பண்புகளையோட தொலைபேசி எண்ணெயும் நீங்க வந்து இது பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதுக்கிட்டு பேசலாமே.
0: கண்டிப்பா சார், நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன்.
1: ஓகே, இப்பெல்லாம் நிறைய ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ற மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கு, அதுலயும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கமெண்ட் பண்ணுங்க நிகழ்ச்சிகளை. ஒரு நீண்ட நாள் நேர ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 வருடங்களுக்கு முன்பாக அந்த கட்டாநகரத்துக்கு வந்து நிகழ்ச்சியை கொண்டு வந்து
0: ஊர் முறம் நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம ஊரோட ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. செவ்வானம் வந்து நிகழ்ச்சி முன்னாடி நடத்திட்டு இருந்தோம், ஊர் முறம்னு நிகழ்ச்சி பேர் மாற்றம் பண்ணி நடத்தும் போது நம்ம ஊர்லதான் முதல் முறையா பண்ணணும், இப்பயும் பண்றோம்.
1: மகிழ்ச்சி
0: நம்ம ஊருக்கு வர்றதுக்கு உறுதுணையா இருந்த நிகழ்ச்சி நிலைய பொறுப்பாளர் அவர்களுக்கும், நமது ஆர்ஜே பிரசாத் சார் அவர்களுக்கும், நாங்க எங்களுடைய எம்எம் கலிபெருமாள் சார் அவர்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் எங்களுடைய எம்எம் கலிபெருமாள் சார் அவர்களுக்கும் மிக நன்றி சார்.
1: சரி, ஓகே, புடிச்சிட்டீங்களா? நான் நிகழ்ச்சி க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? ஓகே, நன்றி தினகரன். நேர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஊர் நேர்களை மகிழ்ச்சி ததும்ப முகத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட நம்மள்ட்ட பேசினாங்க. அந்த மகிழ்ச்சியோட நம்மளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதே போலவே உங்க ஊருக்கும் ஊர் உறவு நிகழ்ச்சி வேணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க நிலைய இயக்குனர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க. எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம மனுவில் எழுதுவோம், அது போலவே அனுப்புதல் பெறுதல் போட்டு எழுதும் பாருங்க. அது மாதிரி ஒரு வலைத்தாளில் எழுதி நான் சொல்ல போற அந்த முகவரிக்கு கண்டிப்பா நீங்க அனுப்பி வைங்க. வாய்ப்பு இருக்கும் போது உங்க ஊருக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிலைய இயக்குனர் அவர்கள் கூறும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால் 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை எழுதுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக முகவரியை நாம சொல்றோம். நிலைய இயக்குனர் ஊரும் உறவும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், நேரு நகர், காரைக்கால் 609-605, புதுச்சேரி மாநிலம் அப்படிங்கிற முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்க ஊருக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒலிபரப்பு கூடத்துல இருந்து சூப்பரான பாடல்களை எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சி கலகலப்பா ஆகிறதுக்கு உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே கே எஸ் பிரசாத்தோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனப்புத்தூர் எம்எம் கலிபெருமாள். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
2: நன்றி கலிபெருமாள் சார். ஊரு கிளம்பியாச்சப்போ
1: பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு,
2: காத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க, நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நன்றி,
1: கண்டிப்பா, நன்றி பிரசாத், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒருமுறை நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்ட நகரம் பகுதிக்கு வந்து பேசிய நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி கே எஸ் பிரசாத்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இன்றைய மாலை பொழுதில் உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜி ரமேஷ் மோகன். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5 மணி.
1: பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% தங்கம் பலகாலம் தங்கும்.
1: என்ன வயதாகுது?
2: எனக்கு 60 ஆகுது.
1: அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
2: 2 அண்ணன், 1 தங்கச்சி, 1 அக்கா.
1: உங்களுடைய உழைப்பு என்ன?
2: விவசாயம் தான் அவங்க குடும்பம். முன்னேற்றத்துக்கு மெயின் காரணமாக இருந்தது சார். இருந்து கடைசியாக என்ன ஆகிட்டாங்கனாக்கா, எல்லாரும் சேர்ந்து என்ன வீணாக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்குள்ளே தனியாக விட்டுட்டாங்க. அதுக்கு ஒருபாடு என்னென்னு கேட்டால் சுத்தெல்லாம் விற்றுட்டாங்க. அண்ணன் கூட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து சுத்தெல்லாம் விற்றுட்டாங்க. அதுலேருந்து எனக்கு கூட்டு குடும்பம்னா என்னென்னே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. அதனால் யாருமே பேச மாட்டேன். பொண்டாட்டி, புள்ள, அப்பா, ஐன்னு எதுவுமே எனக்கு ஒரு நல்லது கட்டியது எனக்கு செய்யவே இல்லை. நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு எனக்கு யாருமே எதுவும் செய்யலை. பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு,
1: ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க.
2: ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகிடுச்சு.
1: இப்போ அவங்க

0: என்ன வயதாகுது?
1: எனக்கு 60 வயசு ஆகுது.
0: அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
1: 2 அண்ணா, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா.
0: உங்களுடைய உழைப்பு என்ன? அதில்
1: விவசாயம் தான் அவங்க குடும்பம். முன்னேற்றத்துக்கு மெயின் காரணமாக இருந்தேன் சார். இருந்து கடைசியாக என்ன ஆகிட்டாங்கனாக்கா, எல்லாரும் சேர்ந்து என்ன வீணாக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்குள்ளே தனியாக விட்டுட்டாங்க. அதுக்கு ஒருபாடு என்னென்னு கேட்டால், சுத்தலாம் எடுத்துட்டாங்க. அண்ணன் கூட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்துட்டு சுத்தலாம் எடுத்துட்டாங்க. அதுலேருந்து எனக்கு கூட்டு குடும்பம்னா என்னென்னே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. அதனால் யாருமே பேச மாட்டேன். பொண்டாட்டி, பிள்ளை, அப்பா, ஐன்னு எதுவுமே எனக்கு ஒரு நல்லது கட்டியது எனக்கு செய்யவே இல்லை. நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு எனக்கு யாருமே எதுவும் செய்யலை. பெரிய பொண்ணுங்க, சின்ன பொண்ணு,
0: ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு.
1: ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகிட்டு சார்.
0: இப்போ அவங்க நல்லா இருக்காங்களா?
1: அவங்க ஒரு பொண்ணோட நடந்துக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு பக்கத்தில் தான், ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அண்ணன் தம்பியெலாம் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது சார். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, யார்ட்டையும் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காங்க சார். ஆமாம், சொத்தெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே விட அளவுக்கு ஆகிட்டாங்க. இருந்தாலும் என்ன, என் முயற்சியில் இப்போ வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன்.
0: மனதில் பட்ட அந்த காயங்கள் கூட்டு குடும்பம் வேணான்னு தோணுது.
1: ஆமாம் சார், கூட்டு குடும்பம் வேணான்னு சொல்லுது.
0: இப்போ அதேமாதிரி நம்ம பசங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பொண்ணுங்க ரெண்டு ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறது
1: தான் சொல்லுது. அந்த அவங்க ஒற்றுமையாக இருக்குன்னு செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் அது வந்து ஒற்றுமையாக வரமாட்டாங்க.
0: தனியாக இருக்கிறது நல்லது.
1: தனியாக இருக்கிறது மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சேர்த்தாலும் சேர மாட்டேங்கிறாங்க.
0: உங்கள் குழந்தைகளே?
1: ஆமாம், எங்கள் குழந்தைய சேர மாட்டாங்க.
0: இப்போ ரெண்டு பேருமே சேரல?
1: ரெண்டு பேருமே சேர மாட்டாங்க.
0: வாழையடி வாழையா வந்துட்டு இருக்கு.
1: அதாவது பெரிய பொண்ணு சேர்ந்தாலும் சின்ன பொண்ணு சேராது.
0: எல்லா குழந்தைகளும் அது ஒரு வயசு வந்த பிறகு எல்லாமே தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும், அவங்க முடிவே சரி அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுது. நல்லது.
1: அது மாதிரி தான் ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ எவ்வளோ கூட்டு பார்த்துச்சு, நானும் கூட்டு பார்த்தேன், பெரிய பொண்ணு கூட்டு பார்த்துச்சு. ஆனால் சின்ன பொண்ணு யாருமே ஒத்து வர மாட்டாங்க.
0: கண்டிப்பாக ஒரு காலத்தில் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்புவோம். உங்களுக்கு பிடித்த பாட்டு
1: முத்துக்கு முத்தாகன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இந்த திருவாளியில நிகழ்ச்சி நடக்க போறதுங்கிறதுனால சீர்காழியிலிருந்து ஒருத்தவங்க பறந்து வந்திருக்காங்க, அவங்க நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார். சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
3: விஜயா முத்துக்குமார், இங்கே இருந்து நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கீங்க, முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றி.
3: உங்கள் வீட்டை பற்றி, குடும்பத்தை பற்றி சொல்லுங்க, அதுக்கடுத்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
4: வீட்டுக்காரு நான், அப்பா, என் பசங்க ரெண்டு பேர், பொண்ணும் ஒரு பையன்.
3: நீங்க கேட்ட கேள்வி,
4: கூட்டு குடும்பத்துல இருந்து இப்ப நான் வெளில தனி குடுத்தனத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் எல்லா ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எந்த ஒரு பண்டிகைனாலும் கூட்டு குடும்பமா ஆயிடுவோம். வீடாலதான் பிரிஞ்சு இருக்கோமே தவிர உள்ளத்தால எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். என் குழந்தைக்கு

0: கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுனால நான் அந்த வீட்டை விட்டு வெளில வந்திருக்கேன்.
1: என்ன லாபம் கூட்டு குடும்பத்தால? ஏன்னா ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, மற்ற சில பேர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நான் தனி கொடுத்தனும் போறேன். பெரும்பாலும் அரசு ஊழியர் உள்ளவங்க தனி கொடுத்த விரும்புறாங்க, எனக்கு மாசம் போது தானே காசு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு.
0: பிரச்சனை அதுதான். பணம்ன்றது வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் வந்து கூட்டு குடும்பத்திலேருந்து தான் நம்ம தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். நம்ம தலைமுறைக்கு நம்ம கடத்த வேண்டியது நம்மளுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் தான். தனி கொடுத்தனமாக இருந்து இந்த கேஸ் அடுப்பில் இந்த சின்னோண்டு சில்வர் பானையில் ஒரு பொங்கலை வச்சு இறக்குறது வந்து பொங்கல் கிடையாது. பாரம்பரியமாக நம்ம கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு பெரிய பானையில் எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எந்திரிக்கிறது இருக்குது, அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே வந்து தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. அது என்ன சாப்பிட்டாலும் சரி, நாலு பேர் அஞ்சு பேராக ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அது வந்து அது சாப்பாட்டிலே நமக்கு அந்த ஒரு ருசியே தெரியும்.
1: குழந்தைகளுக்கு இந்த கூட்டு குடும்பத்தினால என்ன பலன் உருவாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து நம்ம மட்டும்தான் அப்படி. இப்போ உள்ள நிறைய இளம் தாய்மார்கள் வந்து எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, என் குழந்தையோட அழுக சத்தம் மட்டும்தான் என் காதில் விழுந்துட்டுருக்குன்ற மாதிரி நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, இருந்துட்டுருக்காங்க. டெலிவரி ஹாஸ்பிட்டலில் கூட தனியாக கவுன்சிலிங் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் கேட்டால் அந்த இதே கிடையாது,
1: தேவைப்படாது.
0: குழந்தை பிறந்துச்சா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க குறிப்பாக. இப்போ நானே என் குழந்தையை வந்து நான் வளர்க்கணுங்கிறப்போ இப்போ அப்பா பார்த்துக்கிறாங்க என் பொண்ணை அப்படின்ற மாதிரி நான் வெளில ஏதோ ஒரு வேலைக்கு நான் வெளில ஒரு அவசர வேலைன்னா கூட அப்பா இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு. இதே நான் வந்து தனி குடும்பத்தில் இருந்தேன்னா, யாரும் இல்லாமல் நான் என் வீட்டுக்கார் மட்டும் இருந்தால் என் வீட்டுக்கார் வெளியில் வேலைக்கு போயிடுவார், நான் மட்டும்தான் அந்த குழந்தைய எங்கே என்ன செய்யறதுன்ற மன அழுத்தத்தில் உள்ளாயிருப்பேன். அந்த அழுத்தம் எனக்கு இல்லை.
2: அழகன் படத்துலேருந்து சாதிமல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் பாச்சரமே அந்த பாட்டு வேணும்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: பேசலாம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ

0: வேல்முருகன் அவர்கள். ஐயா வணக்கம். மனைவி பேரு, பசங்க பேர்?
1: தமிழ் ஓசை, மனைவி பேரு, பசங்க பொண்ணுங்க மூணு, தமிழ் தென்றல், தமிழ் இனியா, தரிசியா.
0: கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? யாராவது?
1: ரெண்டு தங்கச்சி, ஒரு தம்பி.
0: அம்மா பேர்?
1: அம்மா பேர் சுந்தரம்பால்.
0: இப்போ என்ன ஊரில் இருக்கீங்க?
1: இப்போ திருவள்ளூர்ல இருக்கோம்.
0: என்ன ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: புர்ணையில் மினி மார்ட் வச்சுருக்கேன்.
0: மினி மார்ட். எத்தனை பேர்? நீங்கள் மட்டுமா இல்லை எத்தனை பேர்?
1: மூணு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க.
0: வேலை பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. இங்கேருந்து போய் வெளிநாட்டில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்து ஒரு தலைமையை பார்த்துக்கிறது பெரிய விஷயந்தான். இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க?
1: 15 வருஷம் ஆகுது நாங்கள் போய். 5 வருஷம் ஒரு இதில் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொந்தமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்தியாவுக்கு வருவீங்க?
1: 1 வருஷம் 1.5 வருஷம் மீறி வருவோம். எப்போ வேணாலும் அவசரம்னா வருவோம். ஓரளவுக்கு எல்லாம் சம்பாதிச்சோம். இதுக்கு மேலே என்ன வந்துட வேண்டியது?
0: பசங்களுக்கு தேவையான சேர்த்து வச்சுட்டு அதோட வந்துட வேண்டியது. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், தனி குடும்பம் பெஸ்ட்டா கூட்டு குடும்பம் பெஸ்ட்டா? கூட்டு உங்கள் வழியில்
1: கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டு. நல்லது கெட்டது அனைத்தும் பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் சௌகரியம். தனி குடும்பம்னா நம்மளே நிற்கணும், எதாக இருந்தாலும் நம்ம தான் முடியாது இருக்கணும், எதாவது பார்க்கணும். அது கூட்டு குடும்பம்னா எல்லாம் நமக்கு ஒரு பயம் இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க, ஒரு துணிச்சல் இருக்கும். அதுக்கு
0: தம்பி என்ன பண்ணுறாரு?
1: தம்பி கடை வச்சுருக்காரு, தனியாக வயசும் வீட்டில் கடை வச்சுருக்காரு. வீடு எல்லாம் அவர் தனியாக இருந்தார். வெளிநாடு போயிட்டு இருந்தப்போ போயிட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு.
0: அவர் என் பொருளை அழைச்சிட்டு போலியா?
1: இல்லை, அவர் துபாயில் இருந்தாப்போ. அதனால் அவர் தனி லைனில் போயிட்டார், நான் தனி லைனில் போயிட்டார்.
0: தங்கை இரண்டு பேர்னு சொன்னீங்க, தங்கைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டு?
1: தங்கைக்கு செய்ய வேண்டியது அனைத்தும் எல்லாம் நல்ல கிட்ட செஞ்சாச்சு. அவங்கவுங்க நல்ல வசதியாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கள்.
1: அதான் பரமசிவன் கழுத்தில் பாம்பு கேட்டது அந்த பாட்டு பாடுங்க.
0: பாடல் இருப்பலாம். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க.
1: ஓகே, நன்றிங்க. உயர்ந்த இடத்தில்

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% பலகாலம் தங்கும். படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷன். நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 5:15.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: இனி கேட்கலாம் அலையோசை. நிகழ்ச்சியில் ஒலிகற்கும் பாடல் எங்க ஊருக்கு அவகாரம் திரைப்படத்திற்காக

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக

0: நேரலுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளம் கிடைந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரலுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கிடைந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிபரப்பும் பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம் 5:30.

0: நேயர்களும் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: முதலாவதாக ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो.
5: Hitch pitch. तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
4: लड़िए मत, जानिए आभा के बारे में.
7: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடல் மின்மினி குரலில்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநிலத்திற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாகமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 1:30 தன்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தன்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிபரப்பும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் ஹேமாஜான்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிபரப்பும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் குல் முகமது.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் புதுகை EM பாட்ஷா.

0: நேர்களது உரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் வழங்கிய விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி நடத்தியும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்கள்

0: சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பன்னிசை கேட்கலாம்.

0: அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பன்னிசை கேட்கலாம்.

0: Ladakh are integral and inalienable parts of India. The ministry spokesperson also said the acting president of Venezuela, Delcy Rodriguez, will be on a four-day visit to India starting tomorrow. Mr. Jaiswal said Ms. Rodriguez will hold bilateral discussions with Prime Minister Narendra Modi during her visit. A delegation of Nepal's ruling Rashtriya Swatantra Party, led by party president Rabi Lamichhane, met BJP president Nitin Naveen in New Delhi today as a part of the No BJP initiative. Welcoming the delegation, Mr. Naveen highlighted the close and historic ties between India and Nepal, rooted in shared civilizational heritage, cultural bonds and strong people-to-people ties. The Central Board of Secondary Education, CBSE, today said re-evaluation portal for Class 12th answer sheets is currently supporting over 8,000 concurrent users. In a social media post, the CBSE said that more than 16,000 students have successfully completed their submissions so far. Meanwhile, the CBSE said that the platform was targeted by denial of service attack, which generated nearly 1.5 million hits within a span of 2 minutes. The board also recorded more than 1 lakh attempts to gain unauthorized access to files hosted on the system. A Delhi court today extended the judicial custody of 5 accused in the NEET paper leak case till the 15th of this month. Yesterday, physics lecturer Manisha Sanjay Havaldar, pediatrician Dr. Manoj Shirure and physics teacher Tejas Harshad Kumar Shah was sent to 14 days of judicial custody. The CBI has arrested 13 accused people in the case so far. Unified Payments Interface UPI has achieved 23.2 billion transaction counts last month. In a social media post, the Department of Financial Services thanked the citizens for embracing digital payments. Health and Family Welfare Minister JP Nadda has said country's healthcare approach has evolved from a predominantly curative model to a comprehensive framework. He said that over 1,82,000 Ayushman Arogya Mandirs are serving as the first point of contact for healthcare services across the country. He was addressing the second convocation ceremony of All India Institute of Medical Sciences, AIIMS, at Bhatinda in Punjab today. The government has invited nominations for the Pradhan Mantri Rashtriya Bal Puraskar 2026. This prestigious award is conferred by the President to children who have made exceptional contributions in various fields. The last date for submission is 31st of July. In women's cricket, the third and final T20 international of the series between India and hosts England will be played at Taunton tonight. The match will begin at 11 p.m. IST. The series is levelled at 1-1, with India winning the first match in Chelmsford by 38 runs and England registering a 26-run victory in Bristol. Benchmark domestic equity indices rebounded today and closed around 0.5% higher. The BSE Sensex rose 383 points to close at 74,650. The NSE Nifty gained 101 points to settle at 23,484. And that is the end of this news bulletin.
1: Vanakkam. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனி நபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தென்மேற்கு பருவமழை வரும் 4ஆம் தேதி கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வியால் மட்டுமே தனி நபர்கள் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக் கொண்டு சுய தெளிவு மற்றும் சுய சார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசின் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் வரும் பழங்குடி மாணவர்கள் இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். குடியரசுத் தலைவர் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களால் உயர்கல்வி மற்றும் இதர வாய்ப்புகள் அதிகரித்து பழங்குடி மாணவர்களின் வாழ்க்கையே மாறியிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து

0: பிரிவினரும் கல்வி மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் முன்னேறினால்தான் நிஜமான வளர்ச்சி சாத்தியமாகும் என்று அவர் கூறினார். இந்தியாவில் திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும் திறமைகளை சரியாக கண்டுபிடித்து வளர்க்க தேவை இருப்பதாக குடியரசுத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: தெலுங்கானா மாநிலம் இன்று உதய நாள் கொண்டாடுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளமான கலாச்சார மரபுகளும் கடினமாக உழைக்கும் மக்களும் அடங்கிய தெலுங்கானா மாநிலம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளில் முக்கிய பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். படைப்பு திறன் மற்றும் வர்த்தக நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் தெலங்கானா மக்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகத்தான வரலாறு மற்றும் கலாச்சாரத்துடன் கூடிய தெலங்கானா துணிச்சல், மன உறுதி மற்றும் போராட்ட குணத்தின் சின்னமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் திசையில் தெலங்கானா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் தெலங்கானா மக்களுக்கு உதய நாள் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் சுகாதாரத்துறை மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு நோய் தடுப்பு, வலி நிவாரணம், மறுவாழ்வு மற்றும் முதியோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான விரிவான கட்டமைப்பாக மேம்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று பஞ்சாப் மாநிலம் பதிண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
0: நாட்டில் 182,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய மருந்துகள் மூலம் முதல்நிலை மருத்துவ சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் முன்னிலை சுகாதார பணியாளர்கள் மூலம் உடல் பரிசோதனை செய்து கொள்ள ஊக்குவிக்கப்படுவதாக அவர் கூறினார். இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனையும், 17 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3ஆம் நிலை மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்குவதில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் திரு நட்டா குறிப்பிட்டார். பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையில் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான மருத்துவ தலையீடுகள் மையத்தையும் விழாவின் போது அமைச்சர் திறந்து வைத்தார்.
1: மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணுவியல் திறனுடன் கூடிய நெடுஞ்சாலைகளின் புதிய யுகத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக மின்சார வாகனங்களுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் துறை இயக்குநர் திரு அபிஜித் சின்ஹா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டில் உருவாகி வரும் புதிய வசதிகளால் எளிதான போக்குவரத்து தொடர்புகள், திறம்பட்ட சரக்கு போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட சாலை பாதுகாப்பிற்கு ஏதுவாகும் என்றார். மின்னணு வாகனங்களுக்கு ஏற்ற நெடுஞ்சாலை கட்டமைப்பில் ஒருங்கிணைந்த சார்ஜிங் வசதிகள் மற்றும் அவசர சூழல்களை எதிர்கொள்வதற்கான வசதிகள் இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்தார். குடியிறக்கம் மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் திருத்தி அறிவித்துள்ளது. 180 நாள் விசா அடிப்படையில் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டினர் விசா நீட்டிப்பு பெற விரும்பினால் 180 நாள் முடிவதற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என திருத்தப்பட்ட விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 180 நாள் முடிந்த பின்னரும் 14 நாள் வரை பதிவு செய்து கொள்ளலாம் என முந்தைய விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இனி இத்தகைய தாமத பதிவுகள் அவசர சூழலில் மட்டுமே அனுமதிக்கப்படும். புதிய விதிமுறைகளால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உத்தரவு பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் மேல் முறையீடு செய்யலாம் என்றும், அதிகாரிகள் பிரச்சனையை விசாரித்து 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கென தற்போது முதல் முறையாக ஆன்லைன் மேல் முறையீட்டு வசதிகளும் நிறுவப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் 5 புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி திரு சூர்யகாந்த் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் திரு ஷீல் நாகு, திரு ஸ்ரீ சந்திரசேகர், திரு சஞ்சீவ் சத்தேவா, திரு அருண் பள்ளி, மூத்த வழக்கறிஞர் திருமதி வி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தமுள்ள

0: நீதிபதி பதவிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்துவதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட சில வாரங்களில் புதிய நீதிபதிகள் பதவியேற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் புதுடெல்லியில் நாளை நடைபெறும் விழாவில் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து 42 சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இவ்விழாவின் போது விருதுகள் வழங்கப்படும். தீன்தயாள் உபாத்யாயா பஞ்சாயத் சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 34 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத்து சதத் விகாஸ் பிரிவின் கீழ் விருது பெறும் 8 கிராம பஞ்சாயத்து இதில் அடங்கும். சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் தலைவர்கள் தாங்கள் பின்பற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்தும் நாளைய விழாவின் போது எடுத்துக் கூற உள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்திற்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜூன் 9 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் போட்டி இருந்தால் 18 வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து கடந்த மே 7 ராஜினாமா செய்ததால் காலியான இடத்திற்கு தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஊழியர்களுக்கு புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தலைமையில் தமிழிலும் புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடியில் தமிழக கேரள எல்லையின் குறுக்கே பரவியுள்ள அகஸ்தியமலை சூழலியல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சூழலியல் பாதிப்புகளை சரிபடுத்தவும் காலக்கெடு அடிப்படையிலான திட்டம் ஒன்றை உருவாக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி நீண்டகாலமாக ஆக்கிரமிப்பு தொடர்வதால் ஆக்கிரமிப்பாளர்களை நேரடியாகவும் சட்ட ரீதியிலும் வெளியேற்ற விரிவான நடவடிக்கை தேவை என்று நீதிபதி திரு விக்ரம்நாத் திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. தென்மேற்கு பருவமழை வரும் 4 வாக்கில் கேரள பகுதிகளில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி மூலமாக மட்டுமே தனி நபர்கள் சுயசார்பை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தென்மேற்கு பருவமழை வரும் 4 கேரளத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 1:30
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்களை கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோலா மத இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், கோலாகல திறப்பு விழா, பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம

0: உங்க கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழனினும் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளார். அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி, தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்பது அந்த புறநானூற்றுப்பாடல். அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அதியமான். கார்மேகத்தை கண்டு ஆடுகின்ற மயிலுக்கு மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி தான் அணிந்திருந்த போர்வையை போற்றினான் பேகன். அதுபோல கடல் தண்ணீர் கண்ணுக்கட்டிய தூரம் வரை இருந்தாலும் மனிதர்களின் தாகத்தை கடல் நீரால் போக்க முடியாது. ஆடு மாடுகளெல்லாம் குடித்து குளித்து அந்த தண்ணீரை அசுத்தமாக்கிய நிலையிலும் சேறு நிறைந்த நீராக இருந்தாலும் கூட அது எல்லோருக்கும் பயன்படும். குளத்து நீரை ஊருணி நீர் என்று கூறுவோம். ஊருணி நீர் நிறைந்தச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஊர் மக்கள் நீர் உண்ணுகின்ற குளத்தை ஊருணி என்பார்கள். வழக்கத்தில் இது ஊரணி என்று வழங்கப்படுகிறது. ஊருணி நீர் போல நாமும் பிறருக்கு பயன்பட்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது
3: நேயர்களது உரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
3: தொடர்வது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்குடைய காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவனோடு டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தோருகை, 7 மணிக்கு பிளாசே முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:35 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் நெய் பருத்தி சாகுபடி. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கே ஆனந்தவருடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காலம். 8:35 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தி ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுலனின் இசை ஊஞ்சல். இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல

0: வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். இரவு 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பால்புடி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, ஆர் கே ஜினை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்ஆர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்சன் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லம் வந்து வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம். கு காலை காம்பு உலக சைக்கிள் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை கும்பகோணம் மகாமலம் குகலம் அருகில் இருந்து. 8 மணிக்கு துளிவரம் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேசரி ஜுவலர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குதான் நிகழ்ச்சி. 8:05 கோபால் பால்புடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் துளிவரம் பாட்டு, 8:30 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வைக்கிங்கின் துளிவரம் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜெயல் மருத்துவமனை திருவாரூர் ஆர் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 ஆர் கே ஜி நயின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். முதலில் சிந்தனை அரங்கத்தில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் என்ற தலைப்பு நேரில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், காரைக்கால் நேருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் பேராசிரியர் குமாரமங்கலம் சி மோகன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கிடையாது திரைப்பட படம் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பனிசை, 1:00 தேன்மழை, 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, முதலில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமுதான் நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக் அச்சாணி உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
1: 70,000 ரூபாய் வரை மானியம் தருது 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123

0: கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.

0: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்சஸ் இன்ஃபர்மேஷன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
1: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
1: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 6:40.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: நேயர்களை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்ப்பைகள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.

0: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். வலிப்பு நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன?
1: தலையில் அடிபட்டால் சில தலைவலிகள் சில காலத்தில் கழித்து நொடிப்பு நோயாக வரலாம். மூளையின் மேல் பகுதியில் உள்ள அடைப்புக்கு நொடிப்பு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பின் மண்டையில், அதாவது மூளைக்கு செல்ல வேண்டிய போஸ்டீரியர் சர்க்குலேஷன், அதாவது பின் மண்டையாக போகும் வரை சிறுமூளை, மெடுல்லா ஒப்லாங்கேட்டா, மிட் பிரெயின், பான்ஸ், செரிபெல்லம், அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் தடைபட்டால் நொடிப்புறதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக நம் ஊரில் காரணம் இல்லாமல் வரும் நொடிப்பு தான் மிக பெரும்பான்மையாக காணப்படுகிறது. 60% to 70% இந்த காரணம் உள்ள நொடிப்பு நோய் மிக குறைவான சதவீதமே.
0: அப்போ காரணமே இல்லாமல் கூட இந்த நொடிப்பு நோய் வரலாம்.
1: அதுக்கு தான் இடியோபதி, காரணம் இல்லாத நொடிப்பு நோய் சொல்லுவாங்க.
0: சரிங்க டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நொடிப்பு நோய் தான் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பல விதம் சொன்னீங்க, கண் செமிட்டாம இருந்தா கூட, அந்த நேரத்தில் அவங்க சுய நினைவு இல்லை அப்படின்னா கூட, அது கூட நொடிப்பு தான் அப்படின்னு சொன்னீங்க. இது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா, இல்லை வந்ததுக்கு அப்புறமும் இது நொடிப்பு நோய் தான் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் டாக்டர்?
1: நொடிப்பு வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு நோயாளியின் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கக்கூடும். அவர்கள் காதில் ஏதாவது சத்தம், கண்ணில் வெளிச்சம், ஒரு குழப்பமான சமயத்தில் அதிக சத்தம், ஒரு சத்தம் போடுவாங்க, அடுத்து கீழே உள்ள போறாங்கன்னு அர்த்தம். இது ஏற்கனவே நொடிப்பு நோயாளிகளுக்கு அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க உடனே சரி வரப்போகுதுன்னு அவங்களும் நோயாளிக்கும் தெரிஞ்சிடும். அதாவது திடீரென்று நல்ல சமையல் அறையில் துர்நாற்றம், பாத்ரூமில் நல்ல பூ வாசனை, காதில் வித்தியாசமான ரீங்கார சத்தம், கண்ணில் வித்தியாசமான ஒளி, திடீரென்று உடலில் அதாவது மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு செயல்பாடு, நோயாளியின் நடவடிக்கைகள், மூளையில் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறது அதுக்கேற்ற மாதிரி. உதாரணத்துக்கு முன்மூளை, ஃப்ரான்டல் லோப் என்று சொல்வார்கள், அங்கே அவர்கள் சப்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் தலையை சீவிக்கொண்டே இருக்கலாம், இல்லை தலையை கலைத்து விட்டு கொண்டே இருக்கலாம். சில பேர் பட்டன் திருப்பி திருப்பி போடுவார்கள்,
0: மனநிலைக்கு போயிடுவாங்க.
1: அது முதல் ஆரம்ப அறிகுறி. பார்த்தாலே பக்கத்தில் உள்ள மருத்துவருக்கோ இல்லை ஏற்கனவே நொடிப்பு நோயாளியின் உடன் இருப்பவர்களுக்கோ இந்த அறிகுறிகள் நொடிப்பு வரப்போகுது என்ற
0: தெரிஞ்சுக்குவாங்க.
1: அது ஒரு காரணம். அடுத்து வித்தியாசமான விஷயம் அப்படின்னா, ஒரு தெரிந்த இடம், காரைக்கால் அம்மையார் கோயிலுக்கு போகும்போது இந்த இடம் அவங்க போயிருந்த இடமா இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லையேன்னு அவங்க உள்ளுணர்வு சொல்லும். இதுக்கு பேர் டிஜாவோ, அதாவது தெரிந்த இடம் தெரியாத மாதிரி இருக்கும். இன்னொன்று, சிங்கப்பூரே போயிருக்க மாட்டாங்க, அங்கே போனவொன்னே ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இது ஜமைவு. இது வந்து டெம்பரல் லோப்னு சொல்லுவாங்க, மூளையோட காதுக்கு மேற்பட்ட உள்ள பகுதியில் ஒரு வித்தியாசமான இது. அது இந்த வாசனை, காதல் சத்தம், இந்த மாதிரி வித்தியாசமான உணர்வுகள் நோயாளி அந்த நொடிப்பு நோய் வந்து முடிந்த பிறகு இந்த மாதிரி செய்தது என்று உறவினர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நல்ல விவரமான நோயாளிகள் சொல்லிவிடுவார்கள். பெரும்பான்மையான நோயாளிகள் பாதுகாப்பான நேரத்தில் அவர்களே சென்று ஓரமாக படுத்துக் கொள்வார்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
2: நேர்களது வரை கேட்டது காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி வழங்கியவர் உங்களுக்கிடையே காரைக்கால். தரமான தார்ப்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்களுக்கிடையே காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிய டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இனி கேட்கலாம் இசை தோரிகை. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிற்கும் பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக.

இன்றைய ஆடுகளத்தில் ஜப்பானின் காகமி கஹாரா நகரில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆக்கிய தொடரில் இந்திய அணி தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 3 T20 போட்டிகள் 1 டெஸ்ட் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. T20 தொடரில் 1-1 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியா இங்கிலாந்து இரு அணிகளுக்கும் இடையேயான 3வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று நடைபெறுகிறது.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2விற்கு பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் டாக்டர் திரைப்படத்திற்காக

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமக்ஸ். போமக்ஸ் உடலுக்கு சுகமானது எடுத்து உழைக்கும் போமக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நிலையில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுவலரி வழங்கும் கதையும் காணமும் வளம்பட நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பழஸ் பங்கும் தங்கமானவர்கள் வளம்பட நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நட்டேசி திட்டர் சுவலஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வளம்பட நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சரம் பிரிவ்ஸ் வழங்கும் ஊரும் உணவம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
2: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: காந்திஜி மேற்கொண்ட ஐந்தாவது பெரிய போராட்டமான வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தால் தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததா தாயே? அது அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதா?
1: இல்லை மகனே, எல்லா போராட்டங்களையும் அடக்கியது போல வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தையும் ஆங்கிலேய அரசு நசுக்கித்தான் விட்டது. ஆனால் அதன் பின்னணியும் அப்போதைய காலச்சூழலும் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. ஜப்பான் இந்தியாவின் கதவை தட்டி கொண்டிருந்த அந்த நேரம் சுபாஷ் சந்திர போஸ் பெர்லினில் இருந்தான். அங்கிருந்தபடியே வானொலி மூலம் பிரிட்டனுக்கு எதிராக கிளர்ந்து எழுமாறு இந்தியர்களை தூண்டினான். பிரிட்டனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள சுபாஷ் நினைத்தான். ஜப்பானுடன் இந்திய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.

ஜப்பானின் வரவு மூலமே பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் என்று வீர உரை நிகழ்த்தினான். அவனது வீர வார்த்தைகள் இந்திய மக்களிடையே ஜப்பான் ஆதரவு எண்ணத்தை ஏற்படுத்தியது. ஜப்பான் அடைந்த வெற்றிகள் இந்திய மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இந்திய மக்களின் இந்த மனநிலை காங்கிரஸ் தலைவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஜப்பானிய ஆக்கிரமிப்பையும் ஆதிக்கத்தையும் அவர்கள் விரும்பவில்லை. ஒருபுறம் ஜப்பானின் ஆக்கிரமிப்பு அபாயம், மறுபுறம் பிரிட்டனின் இயலாமைத்தனம். ஒரு முடிவுக்கு வர முடியாமல் காங்கிரஸ் தலைவர்கள் தவித்தார்கள். போரின் விளைவை கணிக்க முடியாததால் எந்த பக்கம் சாய்வது என்று தங்களுக்குள் விவாதங்களை நடத்தினார்கள். ஆனால் பலரும்

ஒரு முடிவுக்கு வர முடியாமல் காங்கிரஸ் தலைவர்கள் தவித்தார்கள். போரின் விளைவை கணிக்க முடியாததால் எந்த பக்கம் சாய்வது என்று தங்களுக்குள் விவாதங்களை நடத்தினார்கள். ஆனால் பலரும் இந்த இரண்டு ஏகாதிபத்தியங்களையும் விரும்பவில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானின் ஆதரவாளனாக இருந்தான். ஜவஹர்லால் நேரு பிரிட்டனுடன் சமரச பேச்சை நடத்துவதில் குறியாக இருந்தான். ராஜகோபாலாச்சாரியோ தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினான். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒத்துப்போகாமல் பிரிட்டனுடன் உடன்பாட்டுக்கு வருவது சாத்தியமற்றது என்று அவன் கருதினான். அனைவரும் காந்தியின் முடிவை ஆவலுடன் எதிர்நோக்கினார்கள். காந்தியோ வேறு விதத்தில் இந்த சூழ்நிலையை கணித்தான். இந்தியா மீது ஜப்பான் படையெடுத்தால் சிங்கப்பூர், மலேயா, பர்மா இவற்றில் செய்தது போல பிரிட்டன் எதிர்ப்பு இன்றி பணிந்துவிடும். அப்போது ஜப்பானின் இராணுவ ஆதிக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விட மோசமாக இருக்கும். ஆனால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேறினால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே இந்தியாவை விட்டு பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்று ஹரிஜன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினான். காந்தி முன்வைத்த வெள்ளையனே வெளியேறு போராட்ட உத்தியை 1942 ஆகஸ்ட் 7-8 தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரித்தது. அந்த கூட்டத்தில் காந்தி போர் முழக்கம் செய்தான். நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்பதே அந்த மந்திரம். ஒன்று, நாம் இந்தியாவை விடுவிக்க வேண்டும், அல்லது அந்த முயற்சியில் உயிர் துறக்க வேண்டும். மீண்டும் அடிமை நிலை நீடிப்பதை பார்ப்பதற்கு நாம் உயிர் வாழக்கூடாது என்று முழங்கினான். ஆனால் இந்த மாநாட்டை குறித்து அறிந்த மறுநாள் அதிகாலையிலேயே ஆங்கிலேய அரசு தீவிரமாக களத்தில் இறங்கியது. காந்தியும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஒரே வாரத்தில் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள் அனைவரையும் அரசு கைது செய்தது. காங்கிரஸ் கமிட்டி, செயற்குழு, மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் அலுவலகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. காங்கிரசின் நிதி அனைத்தையும் அரசு கைப்பற்றி கொண்டது. வெளியீடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. கடைகள், ஹோட்டல்கள் ஆகியவை மூடுவதை தடை செய்தது அரசு. காங்கிரஸ் தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை குறித்து செய்திகள் எதுவும் வெளியிடக்கூடாது என பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டன. மாநிலத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி உடனடி நடவடிக்கைகளால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடக்கத்திலேயே நசுக்கி விடுவது என்று ஆங்கிலேய அரசு தீவிரமாக களத்தில் இறங்கியது. ஆனால் இப்படிப்பட்ட மின்னல் வேக அடக்குமுறையை காந்தியும் காங்கிரசும் எதிர்பார்க்கவில்லை. வெளிநாட்டு வானொலிகள் மூலம் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டதையும் அடக்குமுறைக்கு ஆளானதையும் கேட்டு மக்கள் கொதித்தெழுந்தார்கள். நெறிப்படுத்த தலைவர்கள் இல்லை, என்ன செய்வது என்ற திட்டமிடல் ஏதுமின்றி மக்களும் தாங்களாகவே கிளர்ச்சியில் இறங்கினார்கள். மக்கள் தங்களுக்கு தெரிந்த முறைகளிலெல்லாம் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பரவலாக பொதுக்கூட்டங்கள் நடந்தன. வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினார்கள். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். மாணவர்கள் கல்வி கூடங்களை புறக்கணித்தார்கள். விவசாயிகள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கிளர்ச்சி

வேலையை தொடங்கினார்கள். அரசாங்க ஊழியர்கள் பலர் தங்கள் பதவிகளை துறந்தார்கள். கள்ளுக்கடை, அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் அனைத்தும் மறியல் செய்யப்பட்டன. உப்பு வரி சட்டம் மீறப்பட்டது. போராட்டங்களில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொது அடைப்பு என நாடே அல்லோகல்லோலப்பட்டது. அரசாங்கம் ஈவிரக்கமின்றி அடக்குமுறையை அதிகரித்தது. இதனால் கோபமடைந்த மக்கள் வன்முறை செயல்களில் இறங்கினார்கள்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு

0: உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ராம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர்

0: திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10 to 20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதில் க்ரோத் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2 கோடியே 32 லட்சம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும் நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03, 7:25.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்களை கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: ரேவதியக்கா, ரேவதியக்கா, உங்களுக்கு பசும்பால் வேணுமா?
10: என்ன சுபா, என்னமோ பைப்பில் வர்ற மாதிரி சொல்கிற.
9: அப்படிதானே வச்சுக்கோங்களேன். நம்ம பூங்கொடி வீட்டு பால் வாடிக்கையே கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் இன்னைக்கு கொடுக்காம மீந்து போயிடுச்சாங்க்கா. அதனால யாருக்கு வேணும் வேணும்னு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
10: என்ன சுபா இப்படி சொல்கிற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த பூங்கொடி.
11: ரேவதியக்கா,

0: அக்கா.
1: பூங்குடி வாமா உள்ள.
2: அக்கா அக்கா, பூங்குடி கையில பாருங்க, வாளியோட தான் வந்திருக்கு.
1: சத்த சும்மா இரு சுபா, என்னன்னு கேப்போம்.
0: அக்கா, அம்மா உங்ககிட்ட பால் கொடுக்க சொன்னாங்க அக்கா.
1: என்ன பூங்குடி இது? சுபா இப்பதான் சொல்லுச்சு, பாலெல்லாம் நிறைய மீந்து போயிடுச்சு, யார் யார் வீட்டுக்கோ பாலெல்லாம் குடுக்கறீங்கன்னு.
0: ஆமாங்கா, வாடிக்கையா எடுக்கிறவங்க இன்னைக்கு எடுக்காம போயிட்டாங்க. இந்த மாதிரி பலமுறை ஆகி மீந்துதாக்கா போகுது.
1: ஏன் பூங்குடி, காசு கொடுத்து தீவனம் வாங்கி மாட்டுக்கு போட்டு அது கறக்கிற பாலை இப்படி இனாமா கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்?
2: இந்த ரேவதி அக்கா ஒரு ஆளு, அதை இதன்னு சொல்லி குடுக்க வந்த பாலையே கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு.
1: ஏன் பூங்குடி, இதுதான் இப்படி அடிக்கடி நடக்குதுன்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி மீந்து போற பாலெல்லாம் வச்சு எத்தனை விதமா மதிப்பு கூட்டி லாபம் பார்க்கலாம், அது தெரியாம இப்படி பண்றீங்களே பூங்குடி.
2: அக்கா, மதிப்பு கூட்டுறதுக்காக தான்க்கா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கு. நீங்க அந்த பாலை ஒரு பால் பாயாசமாவோ இல்ல பால்கோவாவோ செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடுங்க.
1: சுபா சத்த கம்முன்னு இருக்கியா?
0: சுபாக்கா சத்த சவனேன்னு இருக்கீங்களா? ரேவதி அக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அதை கேப்போ என்னன்னு.
1: பூங்குடி, நான் சொல்ற விஷயத்த நீயும் காது கொடுத்து கேளு, வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லு. இந்த மாதிரி மீந்து போற பாலை வச்சு நறுமண பாலா தயாரிச்சு விக்கலாம், பன்னீர் செஞ்சு விக்கலாம், மசாலா மோரா அதை தயாரிச்சு கொடுக்கலாம், பாலாட கட்டியா செய்யலாம், பாலை தயிராக்கி அதுல வெண்ணெய் நெய்யின் எடுத்து சாக்லேட்டு மிட்டாயி இத மாதிரி தயாரிச்சு பண்ணலாம். பாலு கூட கேரட்டை சேர்த்து கேரட் அல்வா செஞ்சு அத பக்கம் பக்கம் உள்ள பேக்கரி கடையில விக்கலாம். பூங்குடி, எத்தனை வழி இருக்கு தெரியுமா?
2: அக்கா, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கா, அதை எப்படி செய்யலாம் அதை சொல்லுங்களேன்.
0: ஏங்கா, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்கு நிறைய பன்னீர் ரோசா வாங்கணும், அதை இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கணும்.
1: பூங்குடி நிறுத்து நிறுத்து, சுபா கேட்டது ரோஸ் வாட்டர் இல்ல, அதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பன்னீரை பத்தி கேக்கல. பால்லேந்து எடுக்கிற பாலோட கட்டி வகை ஒண்ணு இருக்குல்ல பன்னீர்னு, அத சொல்லுது.
0: ஓ அப்படியா சுபாக்கா?
2: அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, அதை எப்படி செய்யணும்னு.
1: அது பெரிய காரியமே இல்ல சுபா, இந்த மாதிரி பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம், அதுலயும் கொழுப்பு நிக்க பாலுன்னா இன்னும் நல்லது. அதோட அசிட்டிக் அமிலம் ஒரு 100 மில்லி தண்ணியில 1 மில்லி கலந்தா போதும். அப்படி அது கிடைக்கலையா, வினிகர் இருக்கு பாரு, வினிகர் அதை கொஞ்சம் எடுத்து கொதிச்சிட்டு இருக்கிற பால்ல சிறுக சிறுக சேர்த்தோம்னு வச்சுக்கோ, ஏன் பால் திரிஞ்சி கட்டியா வரும். அந்த தண்ணியை இருத்துட்டு மீத இருக்கிற அந்த பாலோட கட்டியில 2-3 தர தண்ணிய ஊத்தி அலசிட்டு ஒரு வெள்ளை காடை துணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சி அறையோட வெப்பநிலையில 1 நாளும் உறை வெப்பநிலையில 2 நாளும் வச்சா போதும், 2 வாரம் வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்தலாம்.
2: ஓ இவ்வளவுதானாக்கா பன்னீரு?
0: பன்னீர் இருக்கட்டும் ரேவதி அக்கா, இந்த மசாலா மோர்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஏன் பூங்குடி மசாலா மோரை பத்தி கேட்டுட்டு இருக்கிய? கையில இன்னும் 2-3 வாளி வச்சிருக்கிய, அந்த பாலெல்லாம் எங்க போய் கொடுக்க போற? குடுக்கறதுக்காக வேணா அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத பூங்குடி, நீ கஷ்டமா இருந்தா இங்க வச்சிரு. இப்ப அக்கா சொன்னாங்களே பன்னீரு, அது செஞ்சு பாப்போம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்களது வரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உடவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியவர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நிகழ்ச்சியை வழங்கியவர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
4: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம், 7:30.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: சிவாக்கா, உங்க வீட்டுல பருத்தி சாகு

0: இப்படி பண்ணீங்கள, இப்ப எப்படி இருக்கு?
1: நல்லாவே இருக்கு பூங்குடி. பருத்தி வயல்ல பூ பூத்து குலுங்குது. நீ அந்த பக்கம் வந்தா வந்து பாரு.
0: கண்டிப்பா உங்க வயல் பக்கம் நாளைக்கு வரேன்.
1: சரி பூங்குடி, குருவைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நெல் ரகம்லாம் தேர்ந்தெடுத்தாச்சா? விதை நெல் விதைச்சிட்டீங்களா? எதுவுமே நீ சொல்லவே இல்லையே.
0: இன்னும் அதை பத்திலாம் யோசிக்கலக்கா. நான் எடுக்கிற முடிவை விட எங்க அப்பா தானே எடுக்கணும்.
1: ஓ, அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான் பூங்குடி. சரி, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில கூட ஏதோ நெல்லு பருத்தி சாகுபடியை பத்தியா சொல்ல போறாங்க.
0: ஓ, அப்படியா சொல்ல போறாங்க?
1: அப்ப உனக்கு தெரியாது.
0: ஆமாக்கா, தெரியாததுனாலதான உங்கள்ட்ட கேக்குறேன்.
1: இன்னைக்கு நெல்லும் பருத்தியும் பத்தி தான் பேச போறாங்க. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில இருந்து கே ஆனந்த் அப்படிங்கிறவங்க. நிகழ்ச்சி கேக்கலாமா?
0: கேக்கலாமே.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக நெடுங்காட்டிலிருந்து கே ஆனந்த் அப்படிங்கிறவங்களை சந்திக்க இருக்கிறோம். அவங்க என்ன மாதிரியான விவசாயம் மேற்கொள்றாங்க, அவங்கள்டேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நேர்முகம் மூலமா கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் விவசாயம் பாத்துட்டு இருக்கேன்.
2: எந்த பகுதியில பண்றீங்க?
3: குறும்பகர கிராம பஞ்சாயத்து.
2: 15 வருஷமா விவசாயம். விவசாயம் மட்டும்தானா, வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா?
3: இல்ல, விவசாயம் மட்டும்தான்.
2: என்ன போட்டிருக்கீங்க?
3: இந்த வருஷம் வந்து சம்பா நெல் போட்டோம், அதுக்கப்புறம் உளுந்து பயிர் ரெண்டுமே போட்டோம். பருத்தி போடுவேன், இந்த ஒரு வருஷம் மட்டும் போடல. எங்களோட வாய்க்கால்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் அரசு மூலமா செய்ய வேண்டியிருந்துச்சு. தண்ணி வரதுல பிரச்சனை இருக்கும், இதனால போடல.
2: இந்த வருஷம் பருத்தி போடல. அதுக்கு பதிலாக உளுந்து பயிர்
3: போட்டிருக்கீங்களா? போட்டு எடுத்துட்டோம்.
2: சம்பளம் என்ன போட்டிருந்தீங்க?
3: நான் வந்து TKM 13.
2: TKM 13 நல்லா வந்துச்சா உங்களுக்கு?
3: இந்த வருஷம் எனக்கு சரியா வரல. கடந்த 2 வருஷமா நல்ல விளைச்சல் எனக்கு. ஒரு மாவுக்கு 14 மூட்டை அளவுக்கு வந்துச்சு, 28%. இந்த வருஷம் ஏன் வரலனா, காலநிலை மாற்றதுனால புகையான் தாக்குதல்ல
2: மாட்டிக்கிட்டேன்.
3: புகையான் தாக்குதல்னால மாட்டிக்கிட்டேன். நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டனால, ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டேன். அந்த நேரத்தில் வந்ததுனால அதுக்கு எந்த இதுவும் செய்ய முடியல, அதனால கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன்.
2: இதுக்கு முன்னாடி நீங்க சாகுபடி செஞ்சப்ப புகையான் வந்திருக்கா?
3: லைட்டாக வரும், ஆனால் அதுக்குள்ளே நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறது இந்த கேவிக்கு மாதிரி பண்ண இல்லை உள்ளவங்க தான். உடனே ஃபோன் அடித்து கேட்போம், அவங்களும் வயலுக்கு வந்து பார்ப்பாங்க, உடனே மருந்து சொல்லுவாங்க. நாங்கள் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே அடிச்சிருவோம்.
2: வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொடர்பில் இருப்பீங்க?
3: எனக்கு வந்து 75% நான் வேளாண் அறிவியல் நிலையம் தொடர்பில் இருந்து அவங்களோட ஆலோசனை கேட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: அப்போ நெல் ரகம் அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுனா?
3: நெல் ரகம் வந்து விவசாயிகளோட அனுபவத்தில் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் PPT தான் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வருஷம் ஒரு ஆள் சொன்னாங்க, இதை போட்டு பாருங்கன்ட்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நெல்லை மாற்றினேன். மாத்தினதுலேருந்து எனக்கு நல்ல ஈல்டு.
2: பிபிடியை விட உங்களுக்கு நல்ல இது?
3: நல்ல ஈல்டு. பிபிடியை விட நல்ல ஈல்டு. இந்த வருஷம் நல்ல ஈல்டு தான் இருந்தது. புகையான் தாக்குதுனால பாதிக்கப்பட்டுட்டு அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் TKM 13 வந்து ஒரு நல்ல ரகம், ஈல்டு நல்லா கொடுக்குது.
2: சரிங்க. பருத்தி வந்து இந்த வருஷம் போடலன்னு சொன்னீங்க. உளுந்து பயிர் என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
3: வம்பன் 11 உளுந்து. பயிர் வந்து நாட்டு பயிர் தான் போட்டேன்.
2: நாட்டு பயிர். வம்பன் வந்து வருஷம் வருஷம் தான் போடுவீங்களா?
3: ஆமாம், வம்பன் 8-11 ரெண்டுல ஏதோ ஒன்று போடுவேன்.
2: அதுக்கான விதை நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்க?
3: எனக்கு வந்து விதை நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். அந்த கேவிக்கு மூலயமா அந்த விவசாயிகளுக்கு இடுபொருள் தருவாங்கல்ல, அந்த ஸ்கீமில் எனக்கு கொடுத்தாங்க, உளுந்து கொடுத்தாங்க. அந்த உளுந்தை தான் விதைச்சேன். பயிர் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் மூலயமா இடுபொருள் கொடுத்தாங்க. இந்த வருஷம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், விதைக்கு எல்லாமே விதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு விதை விற்பனைக்கும் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு சொந்தத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன்.
2: உளுந்து பயிர் ரெண்டுமே விற்பனைக்கும் வச்சுருக்கீங்க?
3: ஆ, விதை விற்பனைக்கு.
2: எப்படி சேமித்து வைக்கிறீங்க?
3: நல்லா காய வச்சு. எனக்கு பஜன் கோள்லேருந்து சேமிப்புக்கு வந்து ஒரு பை ஒன்று கொடுத்தாங்க, அந்த பையில் தான் நல்லா காய வச்சு இப்போதைக்கு பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2-3 ரூபாய் அதை காய போட்டு திருப்பி பேக் பண்ணி வச்சுருவோம். அந்த பையில் போட்டால் பூச்சி வராதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பையில் தான் சேமித்து வச்சுருக்கோம்.
2: காய வச்சு மட்டும் பண்ணால் போதுமா, வேற எதுவும் கலந்து வைக்கிறது அதெல்லாம் பண்ண வேணாமா?
3: அதெல்லாம் தேவையில்லை. நான் எப்படி இருந்தாலும் ஒரு 3 காய்ச்சல் போடுவேன் எப்போதுமே, அதை தான் விதைப்போம். நல்லா தான் முளைக்கும், ஒன்றும் பிரச்சனை.
2: 3 காய்ச்சல்லாம் எவ்வளோ இடைவெளியில் எப்போ பண்ணுவீங்க?
3: 2 மாதத்துக்கு 1 ட்ரிப் காய்ச்சல் போட்டுருவோம். நான் எப்படி இருந்தோம் 2-3 மாதத்துக்கு 1 ட்ரிப் காய்ச்சல் போட்டுருவோம்.
2: நல்ல வெயிலில் போட்டு,
3: நல்ல வெயிலில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு திருப்பி ஆற வச்சு கட்டி வச்சிடும்.
2: எவ்வளோ பரப்பளவில் செய்றீங்க?
3: சொந்த நிலம் வந்து 3 ஏக்கர் தான். புத்தக நிலம் ஒரு 6 ஏக்கர் பண்ணுறோம்.
2: இப்போ 9 ஏக்கர்லையுமே நெல், இப்போ 9 ஏக்கர்லையுமே உளுந்து பயிர்.
3: ஒரு 2 ஏக்கர் தான் பருத்தி போடுவோம், ஏன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஆள் பற்றாக்குறைனால பருத்தி வந்து 2 ஏக்கருக்கு கம்மியாக தான் போடுவோம். 2 ஏக்கர் கம்மியாக தான் போடும், அதுக்கு மேலாம் போட மாட்டோம்.
2: இந்த வருஷம் ஆனால் போடலையே?
3: இந்த வருஷம் போடலன்னா எனக்கு தண்ணி பிரச்சனை வரும்ன்றதுக்காக போடலை.
2: சரி, உளுந்து பயிர் எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க?
3: அதுவும் 2 ஏக்கர் போடும். இது 1 ஏக்கர், இது 1 ஏக்கர் போடும். எல்லாமே ஆள் பற்றாக்குறை. ஆள் பற்றாக்குறை மட்டும் இல்லை, கூலி அதிகமாக இருக்குது. நமக்கு ஒரு கெயினுமே இருக்காது நம்ம இது செஞ்சோம்னா. அதனால் எங்களோட சொந்த உழைப்பும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கூலி ஆளுகளை வச்சு எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் கெயின் பார்க்க முடியும்.
2: சரி, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம்?

0: ஆள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க விவசாயத்துக்கு?
1: நெல்லுக்கா உளுந்து பயிருக்கா?
0: உளுந்து பயிருக்கு சொல்லுங்களேன்.
1: உளுந்து பயிர் எடுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது, மருந்தடிக்க ஆள் தேவைப்படும், இதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படும்.
0: இதெல்லாம் நீங்களே இப்போ மருந்தடிக்கிறது ஒரு ஆள் தானே பண்ணுவாங்க, நீங்க பண்ணலாம்ல?
1: மருந்தடிக்கிறது ஒரு ஆள், நம்ம 2 ஏக்கர்னும் போது எப்படி இருந்தாலும் ஒரு 20 டேங்க் அடிக்கணும். அப்படின்னும் போது 2 நாள் நம்ம அடிச்சா 2 நாள் அடிப்போம்.
0: ட்ரோன் பயன்படுத்துறாங்களே நீங்க, அதை
1: நெல்லுக்கு ட்ரோன் பயன்படுத்து நெல்லுக்கு ட்ரோன் தான் பயன்படுத்தும்.
0: அப்போ உளுந்து பயிருக்கு?
1: உளுந்து பயிருக்கு இப்போ 2 ஏக்கர்னால அவங்க 2 ஏக்கருக்காக வெளியிலேருந்து வரணும் இல்லையா வாடகைக்கு, அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம நேரத்துக்கு அவங்க அந்த நேரத்துக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும்.
0: சரிங்க.
1: அதனால நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்க, அவருக்கு நாங்களும் வேலை கொடுக்கணும்ல, அதனால அவருக்கு அவரை விட்டு.
0: எந்த பகுதியிலேருந்து நீங்கள் இப்போ அந்த ட்ரோன் பயன்பாட்டுக்காக வராங்கன்னு சொல்கிறீங்களே?
1: காரைக்கால்லேருந்து.
0: காரைக்காலில்
1: பக்கம் தான், பரப்பளவு கம்மியா இருக்குல்ல. வந்தாங்கன்னா மினிமம் அதாவது 1 ஏக்கருக்கு ஒரு டேங்க், ஒரு 5 டேங்க் அடிச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு போறதுக்கு அந்த ட்ரோன் ஓட்டுறதுக்கு 3 பேர் பராமரிப்பு வேணும். கார் ஓட்டணும், 2 பேர் ட்ரோன் பராமரிப்பு வேணும். 3 பேர் வந்துட்டு போனாங்கன்னா அவங்க 2 டேங்குக்காக வந்துட்டு போறது அவங்களுக்கு சிரமம் தானே. அவங்க ஒரு நாள் சம்பளம் இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும்.
0: ட்ரோன் பயன்பாடை பத்தி சொல்லுங்களேன், எப்பயில இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்க?
1: நான் 3 வருஷமா ட்ரோன் தான் அடிச்சுட்டு இருக்கேன். களைக்குள்ளி அடிக்கிறோம், பூச்சி மருந்து எல்லாமே ட்ரோன் மூலமா அடிச்சு.
0: உங்க பகுதிகளில் உள்ள எல்லாருமே அப்படிதான் பண்றாங்களா இல்ல எப்படி?
1: இல்ல எல்லாருமே. இப்ப நான் ட்ரோன் புக் பண்ணனா என் சரௌண்டிங்ல உள்ள எல்லாருமே அந்த தேதியில அடிச்சிருவோம்.
0: அதனால உங்களுக்கு செலவு கூட கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? அவங்க வந்து போற செலவு
1: உங்களுக்கு செலவு வந்து 550 ரூபாய்ல. இப்ப மொத்தமா நாங்க பேசும்போது 500 ரூபாய்க்கு பேசிப்போம். ஒரு ட்ரோன் வந்து 1 ஏக்கருக்கு அடிக்கும். 500 ரூபாய் போது சாலிடா அந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லா நாங்க அடிச்சிருவோம்.
0: ட்ரோன் பயன்பாடை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாவா எப்படிங்க?
1: நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து யூடியூப் இது மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தஞ்சாவூர்கிட்ட ஒரு ஊரில் அவ்வளோ ஒருத்தவங்களை கமிட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே நம்ம காரைக்கால் அந்த பையன் வாங்கிட்டாப்புல. அப்போ கூப்பிட்டோம், கூப்பிட்டு வந்து நல்லா செஞ்சு கொடுத்தாப்புல. ஓரம்லாம் அந்த மரம்லாம் இருக்குன்றாங்களே, அதாவது ஒரு குறிப்பிட்ட பயிரிலேருந்து ஒரு 2 அடிக்கு மேலே வரைக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மரம் மேலே இருந்தாலும் ஓரத்தில் அடிச்சு கொடுத்துறாப்புல அந்த பையன். அதனால்
0: பயிருக்கு 2 அடி மேலே வரைக்குமே ட்ரோன் அடிக்குமா?
1: அடிக்கும். பயிர் 2 அடி இருந்து அதுக்கு மேலே ஒரு 2 அடி கேப் இருந்தாலே போதும், ஒதுக்காமல் அடிச்சு கொடுத்துருவாங்க.
0: இது உங்களுக்கு நல்ல விதமாக படுதா?
1: நல்லது. நாங்கள் இப்போ ஆள் வச்சு அடிக்கிறோம்னா அதில் என்ன வருதுன்னா, பால் வச்சு அடிச்சுக்கிறோம்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் அடிக்கணும். 1 லிட்டர்னும் போது 1500 ரூபா ஆயிடுதுன்னு வச்சுங்க. இப்போ ட்ரோனில் 300 ml தான் 1 ஏக்கருக்கு. 300 ml போது எங்களுக்கு 500 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னா 1 லிட்டர் அடிக்கிறோம்.
0: 1 லிட்டர் அடிக்கிறவங்க, ஆனால் ட்ரோனில் வந்து 300 ml அடிப்பீங்களா? இப்போ வந்து கம்மியாக இருக்கு, அது சரியா வருமா?
1: 50 ml தண்ணியை ஊற்றி 20 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். கை ஸ்ப்ரே இருக்கு, அப்போ தண்ணியோட இது அதிகமாகுது.
0: ஓஹோ, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமா இதில்?
1: ஆமாம். அப்போ வந்து இப்போ 10 லிட்டருக்கு 300 ml தான் ஊற்றுறோம் நம்ம. அது 50 ml 20 லிட்டர் ஊற்றி நம்ம வந்து 10 டேங்க் அடிப்போம். இப்போ 300 ml ஊற்றி 10 லிட்டரில் 1 ஏக்கர் அடிக்கிறோம். அப்போ அந்த இது மருந்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா பயிருக்குமே படும் போது உங்களுக்கு இதில் எல்லாமே கையால் அடிக்கிறதுக்கும் அதுக்கும் மருந்து செலவு எங்களுக்கு முக்காசி மீறும். அது வந்து ட்ரோனுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ கையால் அடிக்கிறோம்னா மருந்து செலவு 1500 ரூபா, ஆள் சம்பளம் 800 ரூபா. அவங்க ஒரு நாளைக்கு 15 டேங்க் தான் அடிப்பாங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆளை வச்சா தண்ணி மண்டு ஊற்றணும், இன்னொரு ஆள் துணைக்கி வைக்கணும், இந்த இதெல்லாம் இருக்கு. இது எங்களுக்கு இப்போ 20 ஏக்கர் எங்களுக்கு 4-5 மணி நேரத்தில் முடிஞ்சோம். எங்களுக்கு டைம் மிச்சம், அடுத்த வேலையை பார்க்கலாம்.
0: வேற கால்நடை வளர்ப்புலாம் பண்றீங்களா?
1: ஆமா, ஆடு கோழி ரெண்டுமே வளர்க்குறேன்.
0: மாடு வளர்க்கலைங்களா?
1: மாடு வளர்க்கலாம். மாடு பார்த்துக்க முடியல, அதனால மாடு வளர்க்கலாம்.
0: ஆடு தான் பார்த்துக்க முடியாது, அங்கங்க போய் மேயும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க மாடு பார்த்துக்க முடியலன்னு சொல்றீங்களே?
1: அப்படி இல்லை, இல்லை. ஆடை பொறுத்த வரைக்குமே காலில் முடிஞ்ச அளவுக்கு காலில் மேய்ச்சிட்டு வருவோம். என்ன நான் வளர்க்குறது எப்படின்னா, இங்கே வீட்டை சுற்றி பக்கத்துலலாம் கொஞ்சம் திடல்லாம் இருக்கும், காலையில் அவுத்து விட்டுருவேன், மதியானம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும், திருப்பி போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். இப்போ உள்ள அடைச்சிருவோம்.
0: என்ன ஆடு வச்சுருக்கீங்க?
1: நாட்டாடு தான்.
0: நாட்டாடு, வேறு எதாவது கலப்பின ஆடுகள்லாம் யோசிக்கல?
1: இல்லை இல்லை, உள்ள நாட்டாடு தான்.
0: இப்போ நாட்டாடை விட கலப்பின ஆடுனா அதிக உடல் எடை போடுமே, 3 மடங்கு வளர்ச்சின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை மாதிரி எதுவும் யோசிச்சு
1: பார்க்கலையா? இப்போ தான் அதுக்கான ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க?
1: 20 ஆடு வச்சுருக்கோம்.
0: இது எப்படி உங்கள்கிட்டேருந்து 1-2 ஆடுலேருந்து பெருக்கினதான் மொத்தமாக வாங்கணும்?
1: மொத்தம் ஃபஸ்ட்டு 3 ஆடு வாங்கினேன், அதுலேருந்து பெருக்கினது தான். பெருக்கினதெல்லாம் அப்படியே இடையில கொடுத்துருவோம். கொடுத்துட்டு 20 ஆடு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம்.
0: எப்போ எப்போலாம் கொடுப்பீங்க?
1: தீபாவளி பொங்கல் டைமில் கடை ஆடெல்லாம் கொடுத்துரு.
0: கோழி வளர்க்குறீங்களா?
1: கோழி வளர்க்குறோம்.
0: நாட்டு கோழிங்களா?
1: ஃபுல்லாக நாட்டு கோழி தான்.
0: எத்தனை கோழி வச்சுருக்கீங்க
1: இப்போதைக்கு? என்ன ஒரு 100 கோழிக்கு மேலே இருக்கு.
0: எப்படி பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். கோழி வளர்ப்பு
1: நான் வந்து அடை வச்சு பறிக்கிறது வந்து 10% தான். முட்டையை வந்து இங்குபட்டில் கொடுத்து 60 நாள் வரைக்கும் கரண்ட் மூலியமாக வளர்த்துருவேன். அதுக்கு இன்ஜெக்ஷன் 15, 30, 40, 65 நாள் ராணிகட் போட்டு மேய்ச்சல் முறைக்கு விட்டுருவோம், கீழே இறக்கி விட்டுருவோம்.
0: நீங்கள் இன்குபேட்டர் வச்சுருக்கீங்களா?
1: வச்சுருக்கேன், இங்குபட்டர் நான் வச்சுருக்கேன். இதுக்கு இங்குபட்டர் இப்போ தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் காரைக்கால்

0: உள்ள ஒரு சென்டரில் தான் 100 முட்டை வச்சா ஒரு 80 முட்டை பொறிக்கும். எடுத்துகிட்டு வந்து கரண்ட் போட்டு வளர்ப்போம். கரண்ட்டு தண்ணி தீவனம் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் கரெக்டாக போட்டு கோழிஞ்சி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நோய் தாக்காது.
1: சரி, இப்போ இன்குபேட்டருக்கு 100 முட்டை ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதை எப்படி சேகரித்து வைக்கிறீங்க? ஒரு கோழி விடுது எல்லாத்தையும் சேகரித்து தானே வைப்பீங்க?
0: ஆமாம், என்கிட்ட 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவோம். 10 கோழி விடும்போது 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில்
1: வைக்கலாம்.
0: வச்சுட்டு அடை வைக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை கொண்டு நம்ம அடை வச்சோம்னா பொறிப்பு திறன் நல்லாயிருக்கும்.
1: அந்த பழுது வருதுன்னு சொன்னீங்கல்ல,
0: எப்படின்னா கோழிக்குள்ள வச்சாலும் 2-3 முட்டை பொறிக்காம இருக்கு தெரியுமா, 10 முட்டை வச்சு 2-3 முட்டை அந்த மாதிரி அந்த பழுது இருக்கதான் செய்யுது.
1: அதுக்கு காரணம்லாம் இல்லை,
0: காரணம்லாம் முட்டை கரு வீக்னஸாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை கோழி அந்த முட்டையை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கரு வீக்னஸ் இருக்கும். எல்லா கோழியும் வந்து உண்மையான கரு பொறிப்பு திறனோட விடணும் சாத்தியம் இல்லை. 10 முட்டை விடுதுன்னா அதில் 1 முட்டை நிச்சயமாக அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு.
1: சரிங்க, முட்டையை பற்றி சொல்கிறதுனால பொதுவாகவே இந்த தோல் முட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க, என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க?
0: நான் காலையில் தீவனமும் அரிசி நெய்யும் கலந்து வச்சுருவேன், தண்ணி எல்லாம் வச்சுருவேன். மேய்ச்சல் முறை கோழிக்கும் சரி, மேலே நாங்கள் எங்குபட்டில் வச்சுருக்க கோழிக்கும் காலையில் வச்சுருவோம். மதியானம் தவிடு அரிசி சோறு அதெல்லாம் கலந்து மதியானம் ஒரு வேலை வச்சிருவோம். மற்றபடி மேய்ச்சல் முறை தான்.
1: வேற வெங்காயம் வெட்டி போடுறது, கீழா நெல்லி அதெல்லாம் கொடுப்பீங்களா?
0: அது கீழா நெல்லிலாம் பக்கத்து கொள்ளையில் நிறையா இருக்கு, அதனால அதுவே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். வெங்காயம் தயிரை வெட்டி போடுவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: சுபாக்கா, நெல் பருத்தி சாகுபடி பத்தி சொல்லிட்டு வர காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கே ஆனந்த் அவங்க அவங்க வயல்ல உளுந்தும் பயிர் தான் தெளிச்சிருக்காங்களாம்.
5: ஆமா பொங்குடி, அதுக்கான விதைய அவங்களே சேமிச்சு வச்சுப்பாங்களாம். அடுத்த சாகுபடிக்கு 15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க இவங்க சம்பால நெல் வயலுக்கு ட்ரோனை பயன்படுத்திருக்காங்க பாரு.
4: ஆமாங்கா, இப்ப இருக்கிற பெரும்பாலான விவசாயிகள்லாம் ட்ரோன் முறையை தான் பயன்படுத்திட்டு வராங்க. அது அவங்களுக்கு சுலபமாவும் இருக்கா, செலவும் மிச்சமா இருக்குதான்.
5: அதானே இவங்களும் சொல்றாங்க, விவசாயம் மட்டும் பண்ணாம ஆடும் கோழியும் சிறப்பாவே வளர்த்துட்டு இருக்காங்க.
4: ஆமா சுபாக்கா, கோழிங்களை எப்படி பராமரிக்கிற முறைய கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பருத்தியை பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே.
5: ஏன் பொங்கடி இவ்வளவு அவசரம்? அடுத்த பகுதியில சொல்லுவாங்க கேளு. கோழி குஞ்சு வந்ததுல இருந்து இந்த கண்ணுல போடுறது, ரெக்கையில போடுற ஊசி, அதெல்லாம் சொல்றாங்களே, அதை அப்படியே என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன்.
6: ஒரு நாள்லயே போடுவாங்க. நான் அது போடுறதில்ல, ஒரு நாள்ல போடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் 15 நாள்ல தான் ஆரம்பிப்பேன். 15 நாள்ல ஆரம்பிச்சுன்னா RDVF1 15 நாள்ல போடுவோம். அடுத்து IB தடுப்பூசி 20 நாள்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 நாள RTV இல்ல லசோட்டா, இது எல்லாமே கண்ணில் போடுறது, கண்ணில் மூக்கு வழியாக போடுறது. அடுத்து 30 நாள்ல IPD ஒன்று இருக்கு, அது போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 63-70 நாள் FPV ஒன்று இருக்கு, அது போடுவோம்.

0: இது போட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் அதோட கோழியை கீழே இறக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 மாதம் முடிஞ்சோன்னா ராணிக்கட்டு தடுப்பூசி, பெரிய தடுப்பூசி எல்லா கோழிக்கும் போட்டு விட்டுரும். அந்த தடுப்பூசியை 3 மாதத்துக்கு போட்டு கண்டிப்பாக.
1: சரி, இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா. நாட்டுக்கோழியாக இருந்தாலுமே இந்த சொட்டு மருந்துகள் ஊசிங்க இது எல்லாமே போட்டு தான் ஆகணும் இல்லையா.
0: ஆமாம், இப்போ உள்ள காலநிலை மாற்றத்துக்கு சளி உடனே பிடிச்சிடும். சளி பிடிச்சிட்டா அந்த வெள்ளை காய்ச்சல் நோய் அந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோழிக்கு வந்துடும்.
1: இந்த தடுப்பூசிலாம் போட்டாலுமே வரும்.
0: வருது.
1: அப்ப முன்னெச்சரிக்கையா நீங்க கால்நடை மருத்துவர்கிட்ட எல்லாம் அணுகி இருக்கீங்களா, சொல்லிருக்காங்களா அந்த முன்னெச்சரிக்கை இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க.
0: நான் வீட்டுல எப்போதுமே கோழிகளுக்கு மருந்து எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கோழிக்கு வரும்போதே அதை பாதுகாத்துறோம். அதை விட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு.
1: எப்படி தனிமையெல்லாம் படுத்தி வச்சிருவீங்களா?
0: அந்த கோழியை தனியாக எடுத்து போட்டுருணும், அதுக்கு மருந்து கொடுத்து இது பண்ணி அதை அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் அதை தனியாக தான் வச்சிருக்கோம். மற்ற கோழியோட போட்டோம்னா
1: ஈஸியாக பரவிடும் இல்லையா?
0: உடனே பரவிடும். ஒரு கோழிக்கு இருக்குன்னா நாளைக்கு 10 கோழிக்கு வந்துடும். அந்த கோழியோட போட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு எவ்வளோ தனிமைப்படுத்த முடியுமோ உடனே.
1: அப்போ தினந்தோறும் கண்காணிச்சிட்டே இருக்கணும்.
0: அது இல்லாமல் அந்த கோழிக்கு நோய் வந்துட்டுனா உடனே அந்த கூண்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடும்.
1: என்னென்ன வச்சு சுத்தம் பண்ணுவீங்க?
0: சுத்தமாக கூட்டிட்டு ஃபுல்லாக கூட்டி தண்ணி விட்டு அழைச்சிருவோம். மஞ்சத்தூள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கொண்டுலாம் கூட்டி விட்டு அழைச்சிட்டு மஞ்சத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்.
1: வேற எதுவும் குடிக்கிற தண்ணியில் கலந்து வைக்கிறது?
0: அதுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கு, லிவர் டானிக்கு, ஆயுர்வேதிக்கு மருந்து ஒன்று ஹாஸ்பத்திரியில் இருக்குது. இந்த இப்போ மழை பெஞ்சிருக்கல, உடனே நாங்கள் தண்ணியில் கலந்து வச்சிடும். ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை கலந்து தண்ணியில் கலந்து வச்சிடும். அந்த குடிச்சுன்னா அதுக்கு அந்த ஆயுர்வேத டானிக்கு தான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, கோழிகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது.
1: ஆடுகளுக்கு தடுப்பூசிலாம் எப்படி?
0: ஆடுகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி கூட்டு போவேன். பிறந்த உடனே நாங்கள் டிடி இன்ஜெக்ஷன் அது நாங்களே போட்டுருவோம். டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். மற்றபடி காயம் பட்டாலும் இது பண்ணாலும் அந்த வைத்தியம்லாம் முடிஞ்ச அளவு நாங்களே பார்த்துருவோம்.
1: குடற்புழு நீக்க மருந்தெல்லாம் கொடுப்பீங்க?
0: அதெல்லாம் கொடுத்துருவோம். பூச்சி மருந்தெல்லாம்
1: கோழிகளுக்கு
0: அதுவும் கொடுத்துருவோம். கோழிகளுக்கும் கொடுத்துருவோம். கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குல்ல, மாட்டாஸ்பத்திரி, அங்கே இருந்து வாங்கி அந்த வீட்டில் ஸ்டாக் வச்சிருக்கேன். அந்தந்த டைமுக்கு அதெல்லாம் கொடுத்துருவோம்.
1: இப்போ மழை பெஞ்சுது, அதனால கோழிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக இதில் கலந்து வைப்பேன் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ ஆடுகளுக்கும் அந்த மாதிரி தானே? இப்போ மழைக்காலம்னு வந்துருச்சுன்னா துள்ளுமாறி நோய் இதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு எப்படி முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணுறீங்க?
0: எங்கள் ஆட்டுக்கு அதெல்லாம் வந்ததில்ல, அதனால் அப்படி வந்தால் உடனே டாக்டர்கிட்ட தான் கூட்டு போவோம், இல்லை டாக்டரை வீட்டுக்கு வர வச்சிடும். கோழியும் ஆட்டையும் டெய்லி கவனிச்சிக்கிட்டே இருப்போம். சின்ன மாறுதல் தெரிஞ்சாலும் அது உடனே அதுக்கு ஒரு வைத்தியத்தை பார்த்து.
1: ஆடுகளுக்கு தீவனம்
0: மேய்ச்சல் முறை, ஆட்டு தீவனம் வாங்கி போடுறேன். அப்புறம் வீட்டில் வடிகஞ்சி இந்த சாதம் வடித்து அதில் தீவனத்தை கலந்து அந்த மாதிரி.
1: எத்தனை குட்டி போடும் உங்கள்ட்ட இருக்கிற ஆடுலாம்?
0: ரெண்டு. ஏதாவது ஒரு சில ஆடு 3 குட்டி போடும்.
1: அது எதனால? அந்த ஆட்டோட ரகமா? எல்லாமே நாட்டாடு தான்.
0: இல்லை இல்லை, வயசு ஆகிட்டுனா 3 குட்டி போடும். ஸ்டார்டிங்ல 2 தான் போடுது. சில ஆடுலாம் வயசான பிறகு 3 குட்டி போடுது.
1: அதுக்கப்புறம் குட்டி போடுறது குறையும் தானே? வயசாக
0: ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிடுது, 3 குட்டி போடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் 1 தான் போடுது.
1: இத்தனை வருஷம் தாண்டிட்டுனா போடும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: 4 வருஷம் தாண்டிட்டு 3 குட்டி போடுறது வாய்ப்பு.
1: வயதான ஆடுலாம் என்ன பண்ணுவீங்க?
0: வயதான கொடுத்துருவோம்.
1: பண்ணையில இருந்து அப்பப்ப எடுத்துடணும் வயதான ஆடு, ஏன்னா அதுல இருந்து நோய் எல்லாம் பரவும் அப்படிலாம் சொல்றாங்களே.
0: நாங்கள் மேக்சிமம் நான் நோய் வரவிட்டதில்லை. அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இந்த ஆடு வந்து ரொம்ப வயசாயிட்டு அப்படின்னும் போது கறி கிடைக்கும்.
1: விதை நேர்த்திலாம் பண்ணுவீங்களா விவசாயத்தில்?
0: கண்டிப்பாக.
1: என்னென்னத்துக்கு பண்ணுறீங்க? நெல்லுக்கு பண்ணுவீங்க?
0: நெல்லுக்கு பண்ணுவேன், பருத்திக்கு பண்ணுவேன், உளுந்து பயிருக்கும் பண்ணுவேன்.
1: பருத்திக்கு பண்ணுவீங்களா?
0: ஆமாம்.
1: பருத்திக்கு நீங்கள் பீட்டி காட்டன் தானே போடுவீங்க? இல்லை
0: பீட்டி காட்டன் போடுவேன். போன வருஷம் வந்து நாட்டு ரகம் கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சுருந்தோம்.
1: ஓ,
0: சுரக்ஷான்னு சொல்லிட்டு 1 டைம் சீடு. அதாவது எப்படின்னா ஒரு ட்ரிப்பு மட்டுமே விளையக்கூடிய பயிர். அது வந்து செலவு கம்மியாகுன்றதுக்காக கேவிக்கையில் திவ்யா மேடம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 10 விவசாயிகளை என்னோட சேர்த்து போட வச்சோம். அது விளைச்சல் நல்லா இருந்துச்சு, விளைச்சல் நல்லா இருந்துச்சு. அவங்க அதுக்குள்ளே ஈழ மருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அது அந்தமாரி வெரைட்டியை வந்து நாங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் போட்டோம்.
1: சரியாக சொன்னீங்க, வெரைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. எதனால் வந்து செலவு குறையுதுன்னு சொல்கிறீங்க?
0: 1 டைமில் எடுக்கிறோம். அதாவது 1 டைம் எப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாமே பூத்துரும். அது ஆக்சுவலி மிஷின்,
1: அதாவது ஒரு தடவை அறுவடை.
0: ஒரு தடவை தான் அறுவடை. நிறையா இருந்துச்சுன்னா நெல் அறுவடை மாதிரியே மிஷினை வர வச்சு அறுத்துட்டு போயிடலாம்.
1: நீங்க எதுல பண்ணீங்க அறுவடை?
0: நம்ம கொஞ்சம் தானே,
1: அதை
0: கையால எடுத்துருவோம். அப்படின்னும் போது இப்போ ஆளுங்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லையா. அப்படின்னும் போது சனி ஞாயிறு லீவ்ல இருக்கப்ப 2 நாள் விட்டோம்னா ஒரு வயலை எடுத்து முடிச்சுட்டு.
1: மகசூல் எப்படி கிடைச்சது?
0: மகசூல் பீட்டி ரகத்துக்கு ஈடாக கிடைச்சிச்சு, 1 மாவுக்கு 5 குவிண்டல்.
1: பராமரிப்புலாம் எப்படி, அந்த வித்தியாசங்கள் சொல்ல முடியுமா?
0: இது வந்து அடர்
1: முறையில போட்டீங்களா?
0: ஆமா, இது அடர் முறை.
1: அப்ப இடைவெளி எவ்வளவு விட்டு இருந்தீங்க?
0: 6 அடி. ஆக்சுவலி 6 அடி விட தேவையில்ல, ஆனா 6 அடி விட்டு போட்டோம்.
1: 6 அடி தேவையில்ல,
0: 6 அடிக்குள்ள 3 போட்டுடலாம்.
1: விதை அளவு அதிகமா இருக்குமோ?
0: ஆமா, அது வந்து 1 ஏக்கருக்கு 3 கிலோ தேவைப்படும்.
1: 3 கிலோ
0: வீட்டி வந்து உங்களுக்கு 900 கிராம் போதும் 1 ஏக்கருக்கு. அது 3 கிலோ தேவைப்படும். 3 லிருந்து 5 கிலோ வரைக்கும் தேவைப்படும்.
1: 1 கிலோவுக்கு கம்மியா தேவைப்படும்.
0: ஆமா,
1: வீட்டி
0: இது 3 கிலோ தேவைப்படும்.
1: விதையோட விலை அதிகமா இருக்குமே?
0: இல்ல, அது வந்து கிலோவே 500 ரூபா தான். இதுதான் விலை கூட, வீட்டி தான் விலை கூட. 450 கிராமே உங்களுக்கு 950 ரூபா.
1: இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? அடர் நடவு முறையில வெரைட்டி பருத்தி பயன்படுத்துறதுனால
0: நான் எதுக்காக இந்த

0: பருத்தியை செலக்ட் பண்ணனா கோயம்புத்தூரில் போய் பார்த்தோம். கோயம்புத்தூர் அப்புறம் யூடியூப்லாம் பார்த்தோம். அவங்க வந்து ஒரே டைமில் அறுவடை செஞ்சதுனால எங்களோட வேலை செலவு மிச்சம், வேலை மிச்சம். இப்போ பருத்தி இப்போ பீட்டி ரகம்லாம் பூக்க பூக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து பொழுதுனைக்கும் வயலில் போய் நிற்கணும். இது அப்படி இல்லை, எல்லாமே ஒரே டைமில் பூத்துருது, ஆளை விட்டு எடுத்துடுறோம். அது அப்படி இல்லை, அது பூக்க பூக்க ஒன்று விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆள் தேடிக்கிட்டு இருக்கணும், ஆள் கிடைக்காது.
1: இப்போ ஒரே ஒரு நாள் அறுவடை.
0: ஆமாம்,
1: நெல் அறுவடை மாதிரி.
0: ஆமாம், நெல் அறுவடை மாதிரி ஒரே நாள் தெரிஞ்சுட்டு இருந்தோம்.
1: இதை இப்போ நீங்கள் விற்பனையாளர்கிட்ட கொடுக்கும்போது
0: அந்த ரேட்டு, அந்த வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது.
1: பஞ்சில் எதுவும் பார்க்கறதுக்கு இருந்துச்சா வித்தியாசம்?
0: அதை விட இந்த பஞ்சு நல்லா இருக்கும்.
1: நல்லா இருந்தது.
0: இதுதான் குவாலிட்டியாக இருக்கும் பஞ்சு. அந்த படம் அப்போ
1: என்னென்ன விதை நேர்த்தி பண்ணீங்க பருத்திக்க சொல்லுங்களேன்.
0: பேசிலிஸும் ட்ரைக்கோடையும் போட்டோம்.
1: எப்படிங்க அதை பவுடராக கலந்தீங்களா, தண்ணி ஊற்றிங்களா, எப்படி?
0: லைட்டாக தண்ணி கலந்து உலர்த்தி காய வச்சிடும். காய வச்சு அப்புறம் விதை போட்டு மண்ணு போட்டு முடியும்.
1: நெல்லுக்கு
0: நேரடி விதைப்புக்கு ஊற வைக்கிறோம் இல்லையா, ஊற வச்சு அதை கரை ஏற்றிடுவோம். நெல்லை ஏற்றி தண்ணியெல்லாம் வடிய விட்டு அதில் அந்த மருந்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணியை கலந்து ஃபுல்லாக நெல் எல்லாத்தையும் கலந்து திருப்பி கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். ட்ரை ஆக்கி ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை வரைச்சிடும்.
1: இது இப்போ நீங்கள் சொன்னது வந்து பெசிலஸ் ட்ரைக்கோடர்மா இதெல்லாம் வந்து உயிரி உரங்களாக இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
0: உரக்கடையில் வச்சுருக்காங்க, அங்கேருந்து வாங்குறோம்.
1: நீங்கள் பயிற்சிகள்லாம் எதுவும் போகிறது உண்டா?
0: நிறைய போவோம், எல்லா பயிற்சியும் மேக்ஸிமம் 90% பயிற்சி அட்டன்
1: பண்ணுவோம். இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுப்பீங்க, உயிரி உரங்கள் அதெல்லாம் பத்தி பார்த்ததுக்கு யூடியூப்னு சொன்னீங்க. வேளாண் அறிவியல் நிலையங்களுக்குலாம் போவீங்களா?
0: எல்லாத்தையுமே போவோம், பட்ஜெட்க்கு போவேன். அதிகமாக கேவிக்கு தான் வந்திருக்கேன், நிறைய பயிற்சிக்கு வந்திருக்கேன்.
1: எதிர்கால திட்டம்னா என்னங்கய்யா சொல்லுவீங்க? 15 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் வேற ஏதாவது சாகுபடியில மாற்றங்கள், ஏதாவது மாற்றுப்பயிர் இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா?
0: மாற்றுப்பயிர் வரணும்னு தான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த காரைக்கால் பகுதிக்கு அதுக்கான சூழ்நிலை சரியில்லை, மண்ணோட தன்மை சரியில்லை. இது வந்து கழிப்பு மண்ணாக இருக்கிறனால மாற்றுப்பயிர்ன்றது நம்ம யோசிச்சு பார்க்க முடியல. நெல் பருத்தி உளுந்து பயிர் எள்ளு இதை மட்டும்தான் பயிர் பண்ண முடியுது, மாற்றுப்பயிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மாற்றுப்பயிர்னு போனால் தோட்டக்கலை துறைமுகமாக போனாலும் உண்டு.
1: காய்கறிலாம் போடுவீங்களா?
0: முன்னாடி போட்டிருக்கேன், இப்போ போடலை, ஆள் செலவு அதிகமாகுது. ஆனால் சொந்ததுக்கு வீட்டில் போட்டு வச்சிருக்கோம், சொந்தமாக வீட்டில் போட்டு வச்சிருக்கோம். முன்னாடி வயல்லே போடுவோம், இப்போ போடுறது இல்லை.
1: மண்ணு மட்டும்தான் பிரச்சனையா இல்ல ஊர் தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இந்த பகுதிகளில்?
0: ஆமா, உப்பு உப்பு தன்மை அதிகம். எங்க ஊர் மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா தழைச்சத்து இல்ல.
1: மண் பரிசோதனை செய்வீங்களா?
0: எல்லாமே செய்வோம்.
1: அதுக்கு ஏற்ற மாதிரி உரங்கள்ல பயன்பாட்டுல மாத்திருக்கீங்களா?
0: மாத்திருக்கேன், சொன்ன உரத்தையே போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து உரம் கொடுத்தாதான் பயிர் விளையுது. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து அந்த மண் பரிசோதனை உள்ள மாதிரி 1 வருஷம் உழுதுட்டு அந்த எவ்வளவு உரம் சொன்னாங்களோ அவ்வளவு உரம்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம மண்ணில் உப்பு இருக்கனால எங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் இந்த ஆற்று தண்ணி கிடைக்கலன்னா நாங்கள் போர் தண்ணி தான் வைக்கணும். ஒரு ட்ரிப்பு இந்த போர் தண்ணி வச்சாலே அதில் உள்ள உப்பு வந்து சேர்ந்துருது.
1: ஓ,
0: அதனால மண்ணோட தன்மையை மாத்துறது கஷ்டமாக தான் இருக்கு.
1: அதை ஈடு செய்யறதுக்கு நீங்கள் அதிகமாக உரங்கள் போடுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட விவசாய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களோட அலைபேசி என்ன நேர்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, நெடுங்காடு கே ஆனந்த் அவங்களோட அலைபேசி எண் 86 67 76 79 97. மீண்டும் ஒரு முறை 86 67 76 79 97. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றி.
1: பூங்கொடி, காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கே ஆனந்தவங்க அவங்க பண்ற பருத்தி சாகுபடியை பத்தி சொன்னாங்க பாத்தியா, வித்தியாசமா அடர் நடவு முறையில ரகங்கள் பருத்தியை பத்தி சொன்னாங்களே.
2: ஆமாங்கா, இப்படி அடர் முறையில பருத்தி சாகுபடி பண்ணா ஒரு விவசாயிக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும்னு தெளிவா சொல்லிருக்காங்க.
1: சரியா சொன்ன பூங்குடி, இவங்க அந்த பருத்திக்கு விதை நேர்த்தி எல்லாம் கூட செய்வாங்களாம்.
2: நெல்லுக்கும் தாக்கா பண்றாங்க.
1: இவங்களோட மண் வகையாலையும் உவர்தன்மை உள்ள நீராலையும் மாற்று பயிருக்கு போக முடியலன்னு சொல்லிருக்காங்க.
2: ஆமாக்கா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அது.
3: விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்குமிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமர்

0: அரசின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது,
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 8 மணி.

0: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றல் வரும் காணம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோரின் நிறைவேற்றத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற சொல்லி 4368 என்ற முன்னெடுப்பெண்ணோடு 2994 8 சொல்லி 2995 8 சொல்லி 2311 2311 என்ற தொலைபேசி எண்களிலோ அல்லது 9566427231 என்ற அழைப்பேசியினோ அழைத்து வரலாம். இன்றைய காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன மாதிரி பாடல் கேட்கலாம்னா, இன்னைக்கு நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவருடைய பிறந்த தினம். அதனால அவர் பாடிய அல்லது அவர் பாடல்களுக்கு இசை அமைத்த அந்த திரைப்படத்திலிருந்து உங்களது விருப்ப பாடல்களை நீங்கள் நம்மளுடைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
0: வணக்கங்கள் சார். யாரு?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பர் சார் ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி, சரியான பாடல் கொடுக்கலாம்.
1: விடிவர் காத்திரி திரைப்படம் சார், அது மலேசியா வாசிதான் அண்டு ஜானகி அம்மா பாடிய நீங்காத எண்ணம் ஒன்று. நீங்க தான் காரைக்கால் அனைவருமே நீங்காத எண்ணங்கள் தான் சார்.
0: நிச்சயமா சார், இளையராஜா இசையில் அவரது பாடல் உங்களுக்காக வருகிறது. அழைத்தமைக்கிறேன்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்ம ஓடி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருமா?
1: திருநள்ளார் பெரியார் நகர்லேருந்து சந்தாமரை பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சந்தாமரை, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: இளையராஜா படத்துல தைப்புங்கள் படத்துல வந்து தன் நகர்கள்.
0: சரிம்மா, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் வருகிறது. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லாமோது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமக்ஸ். பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசிக்கும் தளிர். மளிகை பொருட்களை மலிவலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நிலையில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோசல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசிராஜ் பலஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதான நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஓரம் உணவம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்மா, யாரு?
1: நான் வேதாரண்யம் வட்டம் அகச்சன்பில் இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஈஸ்வரிம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு என்னுயிர் கண்ணம்மா படத்துல பூம்பாரின்னு ஒரு பாடல் இருந்த.
0: சரிம்மா, இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் உங்களுக்காக. அழைத்தமைக்கு நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேர்களது உரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சி நடத்தியும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு குழந்தை சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தண்ணீரில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வானதி விரும்புகிறார். அப்போது தொலைவிலே ஓடத்திலே குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து, எப்படியாவது தனக்கு இவ்வளவு ஆதரவளித்த குந்தவையிடம் சொல்லிக்கொள்ளாமல் தன்னை மாய்த்து கொள்வது சரியாக இருக்காதே என்று நினைத்தபோது, எப்படி குந்தவை தேவி தன் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதிப்பார் என்று எண்ணியபோது திடீரென்று வானதிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் மயக்கம் போட்டு விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது, இதயம் குளிர்ந்தது. கீழே கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள். எத்தனை தூரம், எத்தனை காலம் போனாள் என்று சொல்ல முடியாது. சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம், நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம். ஆம், கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள். நாகலோகம் என்பது இதுதான் போலும். ஆஹா, எத்தனை அழகிய மாளிகைகள், எத்தனை அடுக்கு மெத்தைகள், முடிவில்லாமல். சிகரம் எங்கே இருக்கிறதென்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன. இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரம்யமாக இருக்கிறது? தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளிக்கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலும். ஒளி எங்கிருந்து வருகிறது? மாளிகை சுவர்களிலிருந்தே வருகிறது போலிருக்கிறது. ஆம், அதில் வியப்பில்லைதான். தங்கத்தினாலும் முத்துக்களாலும் வைர வைடூரியங்களினாலும் நாக சர்ப்பங்களின் சிரோரத்னங்களினாலுமான விசித்திர மாட மாளிகைகள் குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே. அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார்? அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்திமயமாயிருக்கின்றன! முகங்களிலேதான் என்ன தேஜஸ்! இவர்களெல்லாம் தேவலோகத்து ஸ்திரீ புருஷர்களைப் போல அல்லவா தோற்றமளிக்கிறார்கள்?
1: நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையோ, தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ?
0: பிறகு கனவுக்குள் ஒரு கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார். தேவதுந்துபிகள் முழங்க, மணிகளும் மலர்களும் பொழிய, மங்கள கோஷங்கள் ஒலிக்க,

0: இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சையாகி விழுந்தாள். வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன. அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். அவர் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது ஐயம் உதித்தது.
1: ஏ வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே
0: என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது. மிக மிக பிரயத்தனம் செய்து வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது.
1: அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா? தங்களை காணவில்லையே
0: என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வரத் தொடங்கியது. நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரமை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும் அதன் பேரில் தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும் தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்தி கொண்டாள். இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராக இருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை எதற்காக அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும்? ஒரேடியாக முழுகி தொலைந்து போகும்படி விட்டிருக்கக்கூடாதா? கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்தவுடனே,
1: என்னை காப்பாற்றினீர்கள்
0: என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா? இதோ இளைய பிராட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாரிடம் சொல்லுகிறார்? கேட்கலாம். மயக்கத்தில் ஏதோ பிதற்றுகிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால், இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால், அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது.
2: நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய்ப் போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருந்திருக்கும்.
1: ஆஹா, இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுகிறது?
0: ஆம், அந்த வாலிபர்தான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னும் இவர்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகிறார்கள்? கேட்கலாம். கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா?
1: இது என்ன, இவ்வளவு நெஞ்சுருக்கம் இல்லாமல் பேசுகிறீர்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனதாகத்தான் இருக்குமோ
0: என்றது இளைய பிராட்டியின் குரல்.
2: அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்?
0: இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா? எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா?
2: இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா?
0: உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது?
2: இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதேதோ சொன்னதாக காதில் விழுந்தது.
0: ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது.
1: இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது.
2: அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல. அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும்.
1: ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப் பெண் வேறு யார்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா?
2: நன்றாய் தெரியும். நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால் என்ன, இவள் மனத்தில் உள்ள சபலம் நிறைவேறப்போவதில்லை.
1: கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனத்தில் உள்ள சபலம் அன்று, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம்.
2: தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது.
1: ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே?
2: ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி!
1: இளவரசர் பத்திரமாயிருக்கிறாரா? நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா?
0: இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கின்றனவே. ஓடை நீரில் மூழ்கிச் சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய்ப் போயிற்று. இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது.
1: ஆனால் ஐயோ, இது என்ன? மேலே இவர் சொல்லும் செய்தி செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலிருக்கிறதே.
2: அமணி, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று

0: நான் நினைக்கிறேன். நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன்.
1: இளவரசி,
0: அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன். பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன?
1: அது எனக்கு தெரியாது. தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார். அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை. என் கண் முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார். ஆயினும் தங்கள் வற்புறுத்தலினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார்.
0: ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்லுகிறீர்? அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான்? நீர்தான் என்ன கண்டீர்?
1: அமணி, நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை. கண்டாலும் நம்ப மாட்டேன். இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான செடி பெண்ணும் எனக்கு தேவகன்னிகைதான். இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் முயற்குட்டி என் கண்களுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கும் மேலானதாக தோன்றும்.
0: இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா? ஐயோ, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார்?
2: வானர்குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறேன்?
1: அவதூறு ஒன்றுமில்லை அமணி, உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்லுகிறேன்.
2: மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சுழற்காற்று அடிச்ச சமயம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டார்னு பார்த்திபேந்திரன் சொன்னதுமே வீராதி வீரரான பெரிய பழுவேட்டரையர் சுழற்காற்றினால வேரோட பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல தரையில விழுந்து நினைவிழுந்ததை பார்த்தோம். இப்படி இருக்க வானதிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் தாக்கம் நல்லாவே புரியுது. செய்தியின் முற்பகுதியை கேட்டதுமே பெரியவர் அவசரப்பட்டுட்டார். பிற்பகுதியை கேட்டப்புறம் கொஞ்சம் தெளிவு பிறந்துட்டது. பாவம் வானதி, இந்த செய்தியின் முற்பகுதி முடிவை தேடிக்க தூண்டிடுச்சு. இந்த முடிவுக்கான விளக்கம், தான் விழற ஓடை தன்னை அரிசிலாற்றில் சேர்க்கும், அரிசிலாறு கடலில சங்கமமாகவும், அந்த கடல்ல தான் பொன்னியின் செல்வர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நேர்களே, நாவல் ஆசிரியர் கல்கியின் இளமை காலத்திலே நேர்ந்த ஜலகண்டம் அவர் மனத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையொட்டின வர்ணனைகள் நம்ம இதுவரை கண்டிராத ஆழத்திற்கு இழுத்து விடுகின்றன. சிறு வயதினருக்கான விளையாட்டுகளில் ஒன்று தூங்குறானா தூங்குறது போல பாசாங்கு பண்ணுறானான்னு கண்டுபிடிப்பது. அசந்து தூங்கினா இடது கால் மட்டும் லேசா அசையும்னு சொல்லுவாங்க. விவகாரமான பையன் மாட்டிக்க மாட்டான். இங்கே அதே உத்தி. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும் என்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு வானதிக்கு. இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ள போகிறார்கள் கேட்கலாம். கண்ணைத்தான் திறக்க முடியல, காது நல்லா கேட்குது. நல்லது. சூரிய நாராயண வந்தனம் என்ற பகுதியில் விண்ணிலிருந்து விழுந்த நீர் எவ்விதம் கடைசியா கடலை சென்று அடையுமோ, அவ்விதம் எந்தெந்த தேவர்களை குறித்து வணங்கினாலும் அது இறுதியில் கேசவன் என்னும் ஸ்ரீமன் நாராயணனையே சென்று அடையுது என்ற கருத்தை இந்த பகுதியில் அமைச்சிருக்கார் ஆசிரியர். சர்ப்பம் என்கிற சொல்லுக்கு பொருள் வளைஞ்சு வளைஞ்சு ஊறுவது, பாம்புகளை குறிக்கிற சொல். இவற்றிலே நாகங்கள், அவை வைத்திருக்கும் மணிகள், அவற்றின் ஒளி, இப்படி பல தொன்ம கருத்துகள் புராணங்களில் பார்க்கலாம். எல்லா நாகங்களும் சர்ப்பங்கள், ஆனால் எல்லா சர்ப்பங்களையும் நாகங்கள்னு கொள்ள முடியாது. சிரோ ரத்னங்கள், பாம்பு தலைமணிகள் கற்பனை தான். பிரயத்தனம், பெருமுயற்சி. மயக்கத்தில் இருந்து விடுபட்டு கண்ணிமைகளை திறக்கவே பெருமுயற்சி தேவைப்படுது வானதிக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரம்சரமாக தொடுத்து அதே சமயம் குந்தவைக்கும் உபகை தந்து பேச வந்தியத்தேவனுக்கு சொல்லித்தரணுமா என்ன? பாருங்களேன், இளைய பிராட்டியின் தோட்டத்து முயல் குட்டி தேவலோகத்து யானையை விட சிறப்பானதான்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்களின் கேட்கலாம் வரதாசரம் ஸ்ரீ ஜெயின் சோழரி வழங்கும் இசை ஒன்று. நிகழ்ச்சியில் பகுதியை வழங்குவோர் நிகழ்ச்சியில் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசைஞான இளையராஜாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரில் அவரது குரலில் ஒலித்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக.
7: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு வரும் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனை

0: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லும் போது தார்பாய்கள் கிரானைட் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, ஆர்கே சினை, பிரதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய்
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
10: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: PSR தங்க மாளிகை
14: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைத்து பாடியது ஆண் பாவம் திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உடன் கிடைத்த நாள் வாழ்த்துக்கள். தங்கடங்குகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் உடன் கிடைத்த நாள் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிபரப்பும் பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக.

0: நாளை நிகழ்ச்சியை அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக.

0: அளித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் பகுதி வழங்கிய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
9: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
10: நஹி, முஜே லகா தும் லாயி ஹோ.
11: செக் செக் செக் செக்.
9: तुम हो ही भुलक्कड़.
10: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
8: ली. मत जानिए आभा के बारे में.
12: आभा?
8: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
13: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
14: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேர்களை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல மொத இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீன் நெட் நரம்பு வலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
15: உங்கள் கடை காரைக்கால்
16: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
17: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகள்.

0: நவீன ICU பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழனினும் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளார். அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி, தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்பது அந்த புறநானூற்றுப்பாடல். அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அதியமான். கார்மேகத்தை கண்டு ஆடுகின்ற மயிலுக்கு மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி தான் அணிந்திருந்த போர்வையை போற்றினான் பேகன். அதுபோல கடல் தண்ணீர் கண்ணுக்கட்டிய தூரம் வரை இருந்தாலும் மனிதர்களின் தாகத்தை கடல் நீரால் போக்க முடியாது. ஆடு மாடுகளெல்லாம் குளித்து அந்த தண்ணீரை அசுத்தமாக்கிய நிலையிலும் சேறு நிறைந்த நீராக இருந்தாலும் கூட அது எல்லோருக்கும் பயன்படும். குளத்து நீரை ஊருணி நீர் என்று கூறுவோம். ஊருணி நீர் நிறைந்தச்சே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஊர் மக்கள் நீர் உண்ணுகின்ற குளத்தை ஊருணி என்பார்கள். வழக்கத்தில் இது ஊரணி என்று வழங்கப்படுகிறது. ஊருணி நீர் போல நாமும் பிறருக்கு பயன்பட்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
3: நேரில் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நைலனி கேட்கலாம் இரவு மலரும். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிபரப்பும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜா தேவி பாலாஜி மனோரமா எம் என் நம்பியார் இவரது நடிப்பில் 1964 வழிவந்த என்

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநிலங்களுக்கான தார்பாய்கள் சல்லூ செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வழங்குதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி செட் வழங்கும் உழவரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிகேற்கும் பாடல். 1962 சாவித்ரி கணேசன், ஜெமினி கணேசன், எம் ஆர் ராதா இவர்களது நடிப்பில் பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

0: நன்று.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஜே பி சந்திரபாபு குரலில் 1962 வெளிவந்த பாத காணிக்க திரைப்படத்திற்காக

தனியா தவிக்கிற வயசு இந்த தவிப்பும் எனக்கு புதுசு. நினைச்சா இனிக்கிறது மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு இந்த தவிப்பும் எனக்கு புதுசு. நினைச்சா இனிக்கிறது மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா

முத்து பந்தாட்டம் போலாடும் சிரிப்பு, பட்டு பாவாடை போலாடும் நினைப்பு, நெஞ்சில் துள்ளாட்டம் போடுதே கழிப்பு, உன்னை தொட்டாலும் தீராது துடிப்பு. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினைச்சாயின் சிறு மனசு.

0: நரவிய கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையமர்ந்து வந்துள்ள அறிவிப்பு. நரவிய கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளங்களுக்கான 2026-27 நிதி ஆண்டிற்கான சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் 2026-27 ஆண்டு வரையிலான சொத்து வரியினை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுஷீலா டி எம் சவுந்தரராஜன் குரல்களில், சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, சவுகார் ஜானகி, எம் ஆர் ராதா, டி எஸ் பாலையா இவரது நடிப்பில் வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகற்கும் பாடல் 1965 எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி, ரங்காராவ், எம் என் நம்பியார், கே தங்கவேலு, நாகேஷ் இவர்களது நடிப்பில் வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக ஒழிக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: நேர்களை இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:30 நேரம், 10:30.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில் 1972 வெளிவந்த ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிக்கிருக்கும் பாடல் 1962 விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் வீரத்திருமருகன் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பகல் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பாகல் கிரானைட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, RKG நெய், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: RKG நெய்,
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் 1969 ஆண்டில் புலமை புத்தன்பர்களில் கே.வி. மகாதேவன் இசையில் எஸ்.வி. பாலசுப்ரமணியன், பி. சுஷிலா குரல்களில் வெளிவந்த இந்த திரைப்படம் அடிமைப்பெண்

0: நேர்லுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் உலக்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் படுத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க. நேர்லுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல்.

0: கல் கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
1: நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீபிரியா, ரீனா, எம் என் நம்பியார், மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன் இவரது நடிப்பில் 1979 வெளிவந்த திரிசூலம் திரைப்படம். ஒலிக்கும் பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன்.

0: மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற கும்பாடல் 1900

இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறக்கும் பாடல் கண்ணதாசன் வர்களில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில் 1972 வெளிவந்த நல்ல நேரம்

அவளுக்கு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இரவு மலரும். நீங்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, RK சென்னை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சொல்லரி. காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நலவை கேட்க வழங்குவோர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவரிசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் உள்ளவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் மின் சொல்லமது, வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லபின் பசும் தளிர், 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம். ஏழு 7:30 காலை காம்போ உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு நிரலை கும்பகோணம் மகாமகம் அருகிலிருந்து, 8 மணிக்கு துளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நட்டேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குதா நிகழ்ச்சி, 8:05 கோபால் பல்படி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுலரியின் துளி வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கின் துளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் பிரசஸின் நலமாய் மாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள், 9:05 RK ஜெயினையின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு தொடர்பு படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். முதலில் சிந்தனை அரங்கத்தில் மிதி வண்டியும் மீளா நினைவுகளும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், காரைக்கால் நேருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் பேராசிரியர் குமாரமங்கலம் சி மோகன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல் வரும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் சிறுமி கே மதுஷாலினி, 12:55 பன்னிசை 1 மணிக்கு தேன்மழை, 1:30 தன்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து வழங்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள், 1:55 மெலிசா, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வாங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரம் நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி, மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 3 மணிக்கு கோபால் பல்புடி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுலரியின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC, 4 மணிக்கு RK ஜெயினையின் ஊரும் உணவும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கருவப்பலம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகில் இருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனின்சன் பிரீப்ஸின் ஒரு மனவும், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சோழனின் கதையும் காணவும் விளம்பதா நிகழ்ச்சி, 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல் பேலஸின் தங்க மாணவர்கள் விரும்பதா நிகழ்ச்சி, 5:30 விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமது, வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு TC அரங்கநாதன் அவர்கள், 6:35 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை காரைக்கால் உங்கள் கடையின் நலமா

வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கங்களும் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 திரைசை, 7 பிளாசி முதல் செங்குட்டை வரை தேசிய ஒருமைப்பாடு தொடர். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோடு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி சிற்றின் உழவரங்கம். 8 கோபால் பல்புடின் காற்றில் வரும் காலம். 8:30 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமான நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வம்.

0: including 2 children, were killed and over hundreds others were injured. This marks one of Moscow's largest assaults in the recent months. President Volodymyr Zelensky said civilian infrastructure and energy facilities had been targeted across the country. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்புலை 100.3 நேரம் 11:10 துயிலும் முன். வழியில் கண்டெடுத்த 5 ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற 1 ரூபாயின் மதிப்பு அதிகம் என்ற ஆப்ரஹாம் லிங்கனின் சிந்தனையோடு நேர்களையத்துடன் 100.3